வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 24 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 28.

பத்தாம் நாள் 2026 ஆண்டு மே மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏபா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி

0: சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: நேர்களின் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையோடு. குறள் எண் 13 அதிகாரம் வான் சிறப்பு. குறள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பொருள் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். குறள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பொருள் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 13 அதிகாரம் வான் சிறப்பு. நிலையத்தில் நேரம் 6:05. இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள்.
5: உண்மை ஒளிர்க. மனித வாழ்க்கை என்பது இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான ஒரு நித்திய போராட்டம். பசி, பயம், பொருளாசை, அதிகாரம், போர், பொய், வஞ்சனை, இவையெல்லாம் இருளின் வடிவங்கள். அறிவு, அன்பு, இரக்கம், நேர்மை, உண்மை, இவை ஒளியின் வடிவங்கள். இந்த இருளுக்குள் எது நம்மை வெளிக்கொணரும், எது நமக்கு வழிகாட்டும், எது அழியாது, எது மெய்யானது? அதற்கான பதிலே உண்மை. உண்மை ஒளிர்க என்பது மகாகவி பாரதியின் கவிதை வரிகளில் நிலை பெற்ற ஒரு சொற்றொடர். உண்மையில் அது ஒரு தத்துவ கொள்கை, ஓர் இருப்பியல் உண்மை, ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. உண்மை எப்போதும் ஒளிரும். பொய்கள் தற்காலிகமானவை, அவை விரைவில் மறைந்து போகின்றன. ஆனால் உண்மை எத்தனை ஆழமான இருளில் புதைக்கப்பட்டாலும் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். இதுதான் மனித வரலாறு முழுவதும் நிரூபிக்கப்பட்ட உறுதியான முடிவு. தமிழ் மரபில் உண்மை என்பது மெய் என்று அழைக்கப்படுகிறது. மெய் எனில் உடல், உண்மை நிலைத்தன்மை என பொருள்விடும். திருக்குறளில் வள்ளுவர் வாய்மை எனும் அதிகாரத்தில் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாது

0: ஒன்றும் தீமையில்லாத சொலல். அதாவது எந்தவித தீமையும் விளைவிக்காத சொல்லே உண்மை. இது மிக முக்கியமானது. உண்மை என்பது அதன் விளைவுகளோடு கூடியது. ஒரு வார்த்தை உண்மையாக இருந்தும் அது தீமையை விளைவித்தால் அதை சொல்வது நல்லதல்ல என்கிறார் வள்ளுவர். அறிவியலில் உண்மை என்பது சோதனை செய்யக்கூடியது, மறு உருவாக்கம் செய்யக்கூடியது. உறவுமுறை உண்மை மிகவும் முக்கியமானது. வரலாறு முழுவதும் உண்மை ஒளிர்ந்த பல அற்புதங்கள் உள்ளன. சாக்ரட்டீஸ், கிரேக்கத்தின் மாபெரும் மெய்யியலாளர், அதிகாரிகள் சொன்ன பொய்களை எதிர்த்து இளைஞர்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுத்தார். அவருக்கு மரண தண்டனை விதித்தது அரசு. அவரது உடல் மாண்டது. அவரை கொன்றவர்கள் இன்று நினைவில் இல்லை. ஆனால் சாக்ரட்டீஸின் உண்மை ஒளிர்கிறது. 1000க்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த உண்மை ஒளிர்கிறது. காந்தியடிகளின் முழு வாழ்க்கையும் உண்மையின் ஒளியாகும். அவர் உண்மையே கடவுள் என்றார். ஆங்கிலேய அதிகாரத்தை எதிர்க்க ஆயுதம் எடுக்கவில்லை. உண்மையையும் அகிம்சையையும் ஆயுதமாக்கினார். பல முறை சிறை சென்றார், தாக்கப்பட்டார், இறுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது உடல் மறைந்தது. ஆனால் இன்று உலகம் முழுவதும் அமைதிக்கான சின்னமாக காந்தி ஒளிர்கிறார். காந்தியின் உண்மை இன்னும் ஒளிர்கிறது. இந்த எடுத்துக்காட்டுகள் ஒன்றே ஒன்றை சொல்கின்றன. உண்மை எவ்வளவு ஆழமாக புதைக்கப்பட்டாலும் ஒரு நாள் ஒளிரும். அதை அழிக்க யாராலும் முடியாது. உண்மையை சொன்னால் நமக்கு என்ன நேரிடும்? இந்த அச்சம்தான் பொய்க்கு மூல காரணம். ஒரு குழந்தை தனது பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பெற்றோரின் கோபத்திற்கு பயந்து பொய் சொல்கிறது. ஒரு ஊழியர் தனது தவறை ஒப்புக்கொண்டால் வேலை போய்விடுமோ என்று அஞ்சுகிறார். இந்த பயம் இருக்கும் வரை உண்மை ஒளிர்வது தாமதமாகிறது. ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்ட பின் பயம் மறைந்து மன நிம்மதி ஏற்படுகிறது என்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன. பொய் சொல்வதற்கு மூளை அதிக சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொன்று. இப்படி சிக்கல் அதிகமாகிறது. உளவியல் ஆய்வுகள் பொய் சொல்பவர்களுக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை, இதயத்துடிப்பு உயர்வு, வியர்வை போன்ற உடல் அறிகுறிகள் வருகின்றன என்கிற உண்மையை சொல்கின்றன. உண்மையை சொல்பவர்களுக்கு இவை எதுவும் இல்லை. நிம்மதியாக உறங்குகிறார்கள். உண்மை ஒளிரும்போது மனதின் இருள் நீங்குகிறது. உண்மை எப்போதும் இனிமையானதாக இருப்பதில்லை. சில உண்மைகள் பிறரை வருந்தச் செய்யும். அப்படி இருக்கும்போது வள்ளுவர் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். யாதொன்றும் தீமையில்லாத சொலலே வாய்மை. எனவே நாம் ஒரு கடினமான உண்மையை சொல்ல நினைக்கும்போது அதை எவ்வாறு மென்மையாக பிறர் மனம் புண்படாத வண்ணம் சொல்லலாம் என்று சிந்திக்க வேண்டும்.
1: சான்றோ சிந்தனை. கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள்.
2: காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் புரசை அருணகிரி பாடியது.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவ ராணி அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற யுஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும்
4: உள்ளன. வேலையை பிடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpi.com. stm.ac.in.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் சௌமியா பாடியது.

0: மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும் BSc Textiles and Fashion, Technical Textiles, Textiles and Apparel Design மற்றும் BBA Textiles Business Analytics போன்ற UGD டிகிரிகளும் Textile Apparel Retail Technical Textile, Textile Business Analytics போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன. ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச
1: ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் சௌமியா பாடியது.

0: கேட்ட பாடல் கே. வீரமணி பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952888.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:30 யோகமும் மனித மாண்பும், உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. மதியம் 2:30 இருதய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தராரு கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். சாயந்திரம் 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு கோயம்புத்தூர் NCC குழு தலைமையகத்தைச் சேர்ந்த இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள். கேட்க தவறாதீர்கள். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள்.

0: இரவு 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலிறகு கேட்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 37°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுடன் 8-16 km வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்கே கோடை உழவை மேற்கொள்ள வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர்பாய்ச்சுவதை தள்ளிப்போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர்பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தென்படின் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL மருந்தை 1 ஏக்கருக்கு 30 ml என்ற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே அடிக்கடி கண்காணித்து புரோபார்கைட் என்ற மருந்தினை 1 ஏக்கருக்கு 400-600 ml தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாளிகளுக்கு சரியாக முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் தேனீ வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு.

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான பயிற்சி இன்று அளிக்கப்படும். தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம், தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம், தேனை பிரித்தெடுத்தல், தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம் போன்ற முக்கிய அம்சங்கள் இதில் சொல்லித்தரப்படும். பயிற்சி நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் பூச்சியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 0422-6611-214. மின்னஞ்சல் entomology@tnau.ac.in. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் தெரிவிக்கின்றார்.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்னு இடவசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்குள்ள காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேல வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதுல ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்கள் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம்

0: இப்பொழுது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும் போதோ வெளியிடத்தில் வாங்கும் போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பு சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்தளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்ட விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு

ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர்.
இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர்.

0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மூன்று நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வநாகரத்னம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அடிக்கிற வெயிலுக்கு வெளியே சன்கிளாஸ் இல்லாம நம்மளால போக முடியல. இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் சூடெல்லாம் தணிஞ்சிருக்கு. சோ இந்த சூடுனால எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு நம்மளோட உடம்புல பாத்தீங்கன்னா கண்ணு தாங்க. வெளியே போனாலே கண்ணெல்லாம் இருட்டுகிறது, ரெட்டிஷ் ஆயிருது, சம்டைம் அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. கண் பார்வைக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? நம்ம கண் பார்வைய நல்லா டெவலப் பண்ணி சம்மர் மட்டும் இல்ல எல்லா டைம்லயும் தான் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈட் ஃபார் யுவர் ஐ ஹெல்த் சொல்லுவோம். நீங்க என்னதான் எக்ஸ்டர்னலா பண்ணாலும் உள்ள சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ரொம்ப முக்கியமான சத்து இருக்கிறது ஒமேகா ஃபேட்டி ஆசிட், ஜிங்க், வைட்டமின் சி, வைட்டமின் இ, இதெல்லாம் அதிகமா இருக்கிற உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பாத்தீங்கன்னா கீரை சாப்பிடு, கீரை சாப்பிடுன்னு சொல்லும் போதெல்லாம் கேக்கல, இப்ப கண்ணாடி போட்டோன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கீரை கண்டிப்பா சாப்பிடணும். மீன் எடுத்துக்கணும், அது சின்ன மீன் சொல்லுவோம் இல்லைங்களா, நெத்திலி, மத்தி, அந்த மாதிரி சிறிய மீன்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை, ஆரஞ்சு, கிரேப்ஸ், கேரட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், வால்நட், இப்படி எல்லாம் நீங்க உணவுல உட்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வெரி குட். நீங்க உங்க கண் பார்வைக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்ணுக்கு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகுது கண்ணை கீழே மேல பாக்குறது, சைட்ல பாக்குறது. ஒரு பாத்திரத்துல நல்ல வெது வெதுப்பான தண்ணி நிறைச்சிட்டு அதுல உங்க முகத்தை கம்ப்ளீட்டா முக்கி கண்களை நல்லா சிமிட்டி எடுக்கிறது. இந்த மாதிரி கண்களுக்குரிய எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். இது எதனாலனா நம்ம பண்ணும் போது கண்களுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போய் கண்களை சுத்தி இருக்கக்கூடிய செல்கள், டிஷுக்கள் எல்லாமே வலுப்பெற்று கண் பார்வை கம்மியாகிறது. அது போக நமக்கு இந்த கண்ல வரக்கூடிய கேட்ராக்ட் புறையா இருக்கட்டும், பிரஷர், கண்லயுமே பிரஷர் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வராம நம்ம தடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நிக்கோட்டின் அளவு இருந்துட்டே இருக்கும் போது கண் பார்வை

0: அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு கண்ணில் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணாம, நான் வந்து நல்லா சாப்பிடுறேன், நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாதுங்க. கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்மோக்கிங்கை வந்து கண்டிப்பா குவிட் பண்ணணும். அடுத்து வெளியே போகும்போது சன்கிளாஸ் போட்டுக்குங்க, சம்மர்னாலும் சரி விண்டர்னாலும் சரி. ஏன்னா அந்த யூவி ரேஸ் அப்படின்றது கண்டிப்பா நம்ம கண்களை எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து மேக்குலர் டீஜென்ரேஷன் சொல்லுவோம், கண்கள்ல சில பிரச்சனைகள் வருது. சோ அதனால ப்ரொடெக்டிவா எப்பயுமே இருந்துக்கோங்க. உங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு, உங்க பார்வை ரொம்ப கம்மியா தெரியுது, கண்கள்ல வந்து ஒரு மாதிரி லைட் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அருகாமையில இருக்கிற ஐ டாக்டர் அணுகணும். சும்மா எல்லாத்துக்குமே நம்ம வீட்டு வைத்தியமே பண்ணிட்டு இருந்தா சம்டைம் அது கிரானிக்கான பிரச்சனைகள்ல போய் முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன் டைம கம்மி பண்ணணும். ஏன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த ப்ளூ லைட் பாத்தீங்கன்னா கண்கள்ல செல்ஸ் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அதிகப்படியா நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க, உங்க போனுக்கா இருக்கட்டும் லேப்டாப்கா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண் சிமிட்டருக்கு மறந்துடும். அந்த பிளிங்கிங் கம்மியாகும் போது கண்கள்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்காது, ஈரப்பதம் குறைஞ்சு நம்ம கண்கள்ல இருக்கக்கூடிய செல்கள் டேமேஜ் ஆகி அதனால கண் பார்வை கூட கம்மியாகும். சோ கண்டிப்பா நீங்க போன் லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் டைமிங் கம்மி பண்ணிக்கோங்க. அதுலதான் டாக்டர் ஒர்க் அப்படின்னா ஒரு ஐ வாஷ் கப் வாங்கி வச்சுக்கோங்க. இது மேக்சிமம் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே இந்த ஐ வாஷ் கப் கிடைக்குது. அந்த கப்ல நீங்க தண்ணீர் நிறைச்சு அது உங்க டேபிளே வச்சுக்கலாம், கை கடக்கமா குட்டியா தான் இருக்கும் ஐ வாஷ் கப். அதை நீங்க கண்கள்ல தண்ணி நிறைச்சிட்டு கண்களை நல்லா உருட்டுறது அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வேலை லேப்டாப்ல போன்ல தான் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா. சோ அதுக்கு நீங்க காம்பன்சேட் பண்ற மாதிரி இந்த ஐ வாஷ் கப்பை வாங்கி ரெகுலரா பயன்படுத்திக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி உணவு முறை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப லேட் நைட் தூங்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணா மட்டும்தான் நம்ம கண்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் எல்லாத்துல இருந்தும். இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 7 மணி. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு பகவதிபுரம் ரயில்வே கேட் படத்திற்காக எஸ்பி சைலஜா தீபன் சக்கரவர்த்தி பாடினது, பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன், இசை இளையராஜா. ரெண்டாவது வைதேகி காத்திருந்தாள் படத்துக்காக பாட்டு கேட்டோம், உமாரமணன் இளையராஜா பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.

0: மூன்றாவதா உல்லாச பறவைகள் படத்திற்காக ஜென்சி பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். தினமும் ஒவ்வொரு ஜே கே க்வெஸ்சன் கேட்போம். அந்த வகையில் இன்னைக்கான க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் நகரும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி எங்கு உபயோகத்திற்கு வந்துள்ளது? எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். ஆனா இங்க ஒரு இடத்துல இருந்த இடத்துக்கே வெட்டு பக்கத்திலேயே அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி வந்திருக்கு. அது எங்க அப்படிங்கறத நீங்க சொல்லலாம் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு. தொடர்வது 7:15 செய்திகள் தமிழில்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை எடுத்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளு தூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின்போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திரமோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர்

முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்கவுள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனா்.

0: இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இன்னைக்கு மே 11 இன்னைக்கு என்னெல்லாம் சிறப்பான விஷயங்கள் இருந்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
1: இன்று தேசிய தொழில்நுட்ப தினம். 1998 மே 11 ராஜஸ்தானின் பொக்ரான் பகுதியில் இந்தியா வெற்றிகரமாக அணு ஆயுத பரிசோதனைகளை நடத்தியது. அதே நாளில் இந்தியாவில் சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஹன்சா 3 விமானம் வெற்றிகரமாக பறந்தது. மேலும் பாதுகாப்பு துறைக்கான த்ரிஷூல் ஏவுகணையும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்த 3 முக்கிய சாதனைகளின் நினைவாகவே மே 11 தேசிய தொழில்நுட்ப தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நாள் நம் நாட்டின் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் அவர்களின் புதுமையான கண்டுபிடிப்புகளின் பங்களிப்பை கௌரவப்படுத்தும் நாளாகும். இந்த ஆண்டு தேசிய தொழில்நுட்ப தினத்தின் கருப்பொருள் செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பொறுப்பான கண்டுபிடிப்பு மற்றும் தன்னிறைவான எதிர்காலத்தை நோக்கிய ஆழமான தொழில்நுட்ப முன்னெடுப்புகள் ஆகியவையாகும். தன்னிறைவு இந்தியா என்ற கனவை நனவாக்க தொழில்நுட்பமே மிகப்பெரிய சக்தி என்பதை நினைவூட்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று.
0: இந்த நாளின் சிறப்பை நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களே, நம்மளுடைய வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 25 அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. திருப்பூர்ல 26-37 டிகிரி செல்சியஸ், ஈரோட்ல 27-38 டிகிரி செல்சியஸ், சேலத்துல 26-36, பாலக்காட்டுல 27-36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், ஊட்டியில 17-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நினைவூட்டலுக்கு மீண்டும் ஒருமுறை கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் நகரும் MRI ஸ்கேன் வசதி எங்கு உபயோகத்திற்கு வந்துள்ளது அப்படிங்கறதுதான். பொதுவா வந்து நம்ம MRI ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேன் சென்டருக்கோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல அந்த ஸ்கேன் ரூமுக்கோ நம்ம போவோம். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த பேஷண்டோட பெட் பக்கத்திலேயே அந்த போர்ட்டபிள் MRI ஸ்கேன் வந்திருக்கு.

இது எங்கே வந்திருக்கு, நம்ம இந்தியாவில் எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கான கேள்வி. இதற்கு சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய பதில்களை சொல்லலாம்.

0: கேட்டு பாட்டு நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர்

0: சமத்துவராணி அவர்கள்.
1: வாழ்க வளமுடன். குரு என்பவர் இறைவனின் இருப்பு. நாம் அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வரையிலே இந்த ஐந்து புலன்களிலேயே இயங்கி நாம் எதை பார்க்கின்றோமோ அதனுடைய பதிவு, அதிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விளைவுகள், அந்த விளைவுகளின் பதிவுகள், அவற்றை ஒட்டி எழும் செயல்கள், அந்த பதிவுகளால் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வினைப்பதிவுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அதனால்தான் மெய்ப்பொருளாக உள்ள ஆதி நிலையானது அறிவிற்கு பிடிபடவில்லை. நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக பிறந்திருக்கிறோம், எங்கே போக வேண்டும் என்பது நினைவுக்கு வருவது இல்லை. மகரிஷி ஒரு சிறு உதாரணம் சொல்லியிருப்பார். சூதாட்டத்தில் இறங்கிவிட்ட ஒருவனுக்கு, அந்த மயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படி குடும்பத்தை பற்றியோ லாப நஷ்டத்தை பற்றியோ எண்ணம் வராதோ, அதுபோல இன்ப துன்பம் என்ற ஒரு சூதாட்டத்திலே நம்மை பற்றிய நினைப்பே எழுவது இல்லை. இந்த இடத்திலேதான் குருவினுடைய பார்வை, குருவினுடைய நினைவு, குருவினுடைய சொல் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. குரு என்றால் அவர் தன்னை அறிந்தவர். குருவின் உதவி ஒருவருக்கு கிடைப்பதற்கு ஒரு நிமிடமாகிலும் சிந்தித்திருக்க வேண்டும், தேடியிருக்க வேண்டும். நாம் பிறந்து வந்துள்ளோம், நம்மை பற்றி எதுவும் தெரியவில்லை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி, அந்த எண்ணம் நிறைவேறாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் சரி, கட்டாயம் அவருக்குரிய குருவை தேடி கொடுத்துவிடும். ஒரு மனிதனுடைய கர்மா, செயல், சிந்தனை, தெளிவு, அறிவு, வேகம் உயர்வான நாட்டத்தை கொடுத்து விடுகிறது. அதுவே குருவையும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது காலத்தாலே. அந்த குருவினுடைய பார்வை, சொல் எல்லாம் சீடனின் உள் உணர்வை தூண்டிவிடுகின்றன. குரு என்பவர் ஆன்மீகத்திற்கான நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயிலுக்கு நம்மை கொண்டு வருவதற்கு குரு அருள் வேண்டும். அங்கிருந்து உலகத்தை பார்த்தால் அவர் பார்வையில் உலகத்தை பார்ப்பது போல தோன்றும். இதுவே ஒருவர் குருவை அடைந்ததன் அடையாளம். அதாவது, உள்ளே நுழைந்தவுடன் குருவின் கண்கள் வழியாக நாம் இந்த முழு உலகத்தையும் பார்ப்போம். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த சந்தர்ப்பம் நம் குருவிற்கு ஏற்பட்டால் எப்படி கையாள்வார் என்றும், நம்மை யாராவது குறை கூறினால் அப்போது குருவை யாராவது குறை கூறினால் அவர் என்ன செய்திருப்பார் என்றும் யோசிப்போம். எல்லா நேரங்களிலும் குருவின் கண்கள் வழியாகவே உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் அழகாக தெரியும். அன்பும் ஆனந்தமும் ஒத்துழைப்பும் கருணையும் மற்றும் எல்லா நற்பண்புகளும் நிறைந்த இடமாக இந்த உலகம் தெரியும். குரு என்பவர் உறவு அல்ல, ஆற்றல், சக்தி. இறைவனின் அருளை நேரடியாக குருவின் மூலம் உணர முடியும். சுருக்கமாகச் சொன்னால், இறைவனின் நெருக்கமான இருப்பு அல்லது சக்தி வாய்ந்த அருள் நிலைதான் குரு. நம் வாழ்வில் எல்லையற்ற சக்தியான குரு வந்தால் நாம் முழுமை நிலை அடைந்து விடுவோம். குருவின் நெருக்கத்தை உணரவில்லை என்றால் அதற்கு காரணம் மனம்தான். நம்பிக்கையற்ற நிலையும் அகம்பாவமும் தான். ஏனென்றால் குருநாதரின் மகிழ்ச்சியையும் மெய் உணர்வையும் பகிர்ந்து கொள்ளத்தான் நாம் அவருடன் இருக்கின்றோம். அதற்கு நாம் குப்பைகளை கூட குருவிடம் பகிர்ந்து கொண்டாலும் அவர் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார். அப்படி நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆனந்தம் பொங்கும், பற்றாக்குறை மறையும், வளங்கள் அதிகரிக்கும், நம்முடைய அனைத்து திறமைகளும் வெளிப்படும். எந்த அளவிற்கு குருவிடம் தொடர்பு கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நல்ல குணங்கள் நம் வாழ்க்கையில் வெளிப்படும். குரு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை தாண்டி வருவதற்கு நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தந்து நம்மை தயார்படுத்துவார். அப்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகி விடுகிறோம். வாழ்க வளமுடன்.
0: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சமத்துவ ராணி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.1 பண்பலையில்

நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க, பதில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அவங்களோட பேர் அப்படியே லைனாக படிச்சிருவோமா? சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க, சரியான பதிலோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து உமா கணேஷ் சிறுமுகை, அலிநகரம் எஸ் மகாதேவன், பீடம்பள்ளி வாசுதேவன், கோணமலை ஆனந்தன், பிரமிளா சென்னையிலிருந்து, குஹன் நஞ்சுண்டாபுரம், அன்புராணி சென்னை, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், மூக்கனூர் சாமுண்டிபுரத்திலிருந்து வீரதுரை அரியலூர், சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி, பெரியநாயக்கன்பாளையத்திலிருந்து பிரேம்நாத் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, மூக்கனூர் பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா இவங்களும் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, சண்முக சுந்தரம் விநாயகபுரம், பார்வதி கணபதியிலிருந்து கரூர் நாகேந்திரன் அவர்களை தொடர்ந்து கவுண்டபாளையத்திலிருந்து லாவண்யா, முல்லை நகர்லிருந்து ரகுராமன் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, மூக்கனூர் சண்முக நகர் சிவகுமார், மலர்கொடி சபரிப்ரியா, சரோஜினி பூலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்தமுருகன், பிரகாசம் ஞானாம்பிகை போகம்பட்டியிலிருந்து, சுண்டமேடு திருப்பூர்லிருந்து ஆறுமுகம் வாய்ஸ் மெசேஜோட சரியான பதிலையும் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல. கொழும்புகொண்டான் ராமகிருஷ்ணன், ஜெயபால் ஈச்சனாரியிலிருந்து சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, மல்லேகவுண்டன் பாளையம், விமலா, வேணுகோபால், பூபனா, பி கே பூபாலன் பூபால், கண்ணம்பாளையம் பிரிவு பள்ளபாளையத்திலிருந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, மூக்கனூர்லிருந்து கூட பதில் சொல்லியிருக்கிறாங்க. முயற்சி பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் தவறா ஆயிருக்கே, இன்னொருக்கா ட்ரை பண்ணுங்க. வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாங்க, விஸ்வம் அறந்தாங்கி கணக்கம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா, பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, சாவகாட்டுப்பாளையத்திலிருந்து சங்கீதா, தங்கவேல் பதில் கொடுத்திருக்கிறாங்க, ஐயனார் முதுகுடியிலிருந்தும் சரியான பதிலோடு இணைஞ்சிருக்கிறாங்க, திருப்பூர் இளங்கோ நகர்லிருந்து அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், சாய்மணி பொள்ளாச்சி, துரைசாமி ஜமீனூத்துக்குழி, செங்கல்பட்டு லக்ஷ்மணன் கூட வந்து தேவராயபுரத்திலிருந்து ராஜா பதில் கொடுத்திருக்கிறாரு, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, நங்கவள்ளி ராஜாராம், சண்முக சுந்தரம் ரமணி முதலிப்புதூர்லிருந்து, ரமண முதலிப்புதூர்லிருந்து மணிக்கணும், சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர், சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, விஜயதென்றல் நாமக்கல், ஜனார்த்தனன் பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி, சைந்தவி, தாசப்பகவுடன்புதூர்லேருந்து பதில் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில்களை கொடுத்துருக்கிறீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு அவங்க யாராரு அப்படிங்கிற பெயர்களையும் தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்ட பாட்டு அத்த மகரத்தினமை படத்திற்காக எஸ் ஜானகி பாடினது இசை கங்கை
1: அமரன். இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: சூரிய ஒளியை பயன்படுத்தி பிளாஸ்டிக் கழிவுகளை ஹைட்ரஜன் மற்றும் பயனுள்ள எரிபொருள் மூலப்பொருட்களாக மாற்ற முடியும் அப்படின்னு புதிய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் பிளாஸ்டிக் கழிவுகளை ஒரு சுமையாக பார்க்காம கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் சேமிக்கப்பட்ட வளமாக பார்க்கிறது. விஞ்ஞானிகள் இதனை போட்டோரி ஃபார்மிங் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆய்வக சோதனைகள்ல பிளாஸ்டிக் துண்டுகள், நீர் மற்றும் ஒளி உணர்வு திறன் கொண்ட துகள்கள் ஆகியவற்றோடு குறைந்த வெப்பநிலையில இணைக்கப்படுது. சூரிய ஒளி படும்போது வினையூக்கிகளில் இருந்து எலக்ட்ரான்கள் விடுபடுகின்றன. இது நீரை ஹைட்ரஜனாக மாற்ற உதவுது. அதே சமயம் பிளாஸ்டிக் சங்கிலிகளை உடைத்து சிறிய வேதிப்பொருட்களாக மாற்றுகின்றன. சாதாரண எரிப்பு முறைகளை விட மிகவும் பாதுகாப்பானது மற்றும் குறைந்த வெப்பநிலையில செயல்படக்கூடியது. மறுசுழற்சி செய்ய கடினமான அல்லது பொருளாதார ரீதியா சாத்தியமில்லாத பிளாஸ்டிக் வகைகளுக்கு இந்த முறை சிறந்த மாற்றமாக அமையும். பொதுவாக நீரை ஹைட்ரஜனா பிரிப்பதற்கும் அதிக ஆற்றல் தேவைப்படும். ஆனா பிளாஸ்டிக்ல கார்பன் சங்கிலிகள் எலக்ட்ரான்களை எளிதில் விட்டு கொடுப்பதால் செயல்முறைக்கு தேவைப்படும் ஆற்றல் வந்து குறைகிறது. இந்த தொழில்நுட்பத்தை ஒரு தொழிற்சாலை அளவில் கொண்டு வருவதற்கு சில தடைகள் வந்து இருக்கு. நிஜ வாழ்க்கையில பிளாஸ்டிக் கழிவுகள் சுத்தமாக இருப்பதில்லை. அதில் உள்ள சாயங்கள், உணவு மீதிகள் மற்றும் அழுக்குகள் வேதிவினையை பாதிக்கலாம். தொடர்ச்சியான பயன்பாட்டினால் வினையூக்கிகள் தங்கள் திறனை இழக்கக்கூடும். இறுதியில் கிடைக்கும் எரிபொருள்களை பிரித்து தூய்மைப்படுத்து

0: அதிக ஆற்றல் தேவைப்படலாம். இந்த ஆராய்ச்சி முடிவுகள் ஒரு இதழில் வெளியிட்டிருக்காங்க. சூரிய ஒளியை பயன்படுத்தி பிளாஸ்டிக்கை எரிபொருளாக மாற்றுவது சுற்றுப்புற சூழலை தூய்மைப்படுத்துவதோடு புதிய எரிபொருள் ஆதாரங்களையும் உருவாக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்காங்க. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்
1: டெக்ஸ்டைல், அப்பரல், ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும்
3: உள்ளன.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இந்த கேணிக்கான கேள்விக்கு இன்னும் நிறைய ரயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவங்கள யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, குஹன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, அமிர்தம் மகாலிங்கம் நாமக்கல், சிங்கானல்லூர் ஜெயலட்சுமி, ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் கனிஷ்க், வாணி லக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய் அவினாசியிலிருந்து, தொட்டாம்பாளையத்திலிருந்து கலைவாணன், ஹர்ஷா, திவ்யபாரதி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி, மகேஸ்வரி, ஹர்ஷிக், களத்து புதூர்லிருந்து கோபாலகிருஷ்ணன், அன்னபூர்ணி சொல்லியிருக்காங்க, பூலவாடி ராமசாமி, வர்ஷன், பிரித்திகா, பிரியா, ஸ்ரீ, தர்ஷினி, பரமசிவம், ஈஸ்வரி, சின்னவதம்பச்சேரியிலிருந்து, தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா, பழனிசாமி, வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம், சேலம் இரும்பாலை வெங்கடேஷ், சூலூர் கணேஷ்மூர்த்தி, ஹோப் காலேஜிலிருந்து பிரணயா குகன், பிரேமா வெள்ளியங்கிரி, கருமத்தம்பட்டி, திருப்பூர் குருவாயூரப்ப நகர்லிருந்து பிரபஞ்சன், யஷ்வந்த், மணவை சந்திரசேகர், சிவானந்தா காலனியிலிருந்து எஸ் பழனி, திருப்பூர் கணபதி பாளையம், யசோதா கோவிந்தராஜ், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், கேரளா அண்ணா நகர்லிருந்து செல்வராஜ் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, சகாதேவன் சரசு பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து, சுதீஷ் கோத்தகிரி, அடுத்து ரமணி முதலிப்புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா பதில் கொடுத்திருக்காங்க, தென் பொன்முடியிலிருந்து நாகமணி சரியான பதிலை கொடுத்திருக்காங்க. சரியான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க, சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம்.

0: வாசல் படத்துல இருந்து இளையராஜா பாட்டின பாட்டு கேட்டோம். பாடலுக்கு பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. மாலை 5:30 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் பிரிவின் தலைவர் கர்னல் CST சுவாமி அவர்கள். இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. கேள்வி என்னன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்துமா அப்படின்னா, அதான் ஞாபகப்படுத்தினேன், இந்தியாவின் முதல் நகரும் MRI ஸ்கேன் வசதி எங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது, எங்க உபயோகத்திற்கு வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். பொதுவாக வந்து நம்ம MRI ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கேன் சென்டருக்கு இல்லாட்டி அந்த ஸ்கேன் ரூமுக்கு போவோம். இப்போ எப்படி அப்படின்னா, பேஷண்ட் பக்கத்திலேயே ஒரு பெட் சைடு போர்ட்டபிள் MRI ஸ்கேன் வந்திருக்கு. அதை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம், பெட்டுக்கு பக்கமாக வச்சு கூட நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் எய்ம்ஸ் டெல்லி. எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லியில தான் இது April 2026 கொண்டு வந்திருக்காங்க. அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகம்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ்ல. ஆக்சுவலா இந்த இயந்திரம் என்ன அப்படின்னா, ஹைப்பர் ஃபைன் ஸ்வூப் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாயிருக்கு. அது என்னன்னா, மூவபிள் போர்ட்டபிளா இருக்கக்கூடியது. வழக்கமா MRI இயந்திரங்கள் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா இது ஒரு சின்ன காட், நம்ம எப்படி புல்லட் கார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக எல்லா வார்டுக்குமே எல்லா ரூமுக்குமே தள்ளிகிட்டே போய்க்கலாம். அதே மாதிரி பெட் சைட் இமேஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, படுக்கை பக்கத்திலேயே ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, இல்லை ICU-ல இருக்காங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க, அவங்களால வேற ஒரு ரூமுக்கு வர முடியாது அப்படிங்கும்போது அவங்கள தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்களோட படுக்கைக்கு பக்கத்திலேயே இந்த ஸ்கேனை வந்து நம்ம பண்ணலாம். வழக்கமாக MRI விட மிக குறைந்த காந்த புலத்தை பயன்படுத்துறதுனால மெட்டல் இம்ப்ளான்ஸ் வைச்சிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இது சில கட்டுப்பாடுகளோடு நம்ம பயன்படுத்த முடியும். சாதாரண மின்சார பிளக் இருந்தாலே போதும், இதை இயக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியாக MRI வச்சா அதுக்கு வந்து ஒரு ஹீலியம் கூலிங் அப்படின்னு தேவைப்படும், அதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கூலண்ட்டும் தேவைப்படாது. இது ரொம்ப முக்கியமா யாருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, மூளை பாதிப்பு அடைஞ்சவங்க, இல்ல பக்கவாதம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக்கு, இல்லை விபத்துனால ஏதாவது மூளை காயங்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் டக்குன்னு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க இருக்கிற இடத்துக்கே அதாவது இருக்கிற வார்டுக்கே இந்த MRI ஸ்கேன் அப்படிங்கிறது வந்துருச்சு. குழந்தைங்க தனியாக இந்த மாதிரி ஒரு பெரிய மெஷின்குள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்குனுடைய ஒரு மாற்றாகவும் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு விரைவான முடிவுகள், இவங்களுக்கு என்னதான் ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பேருதவியா இருக்கு. சோ இதற்கான சரியான பதில் எய்ம்ஸ் டெல்லி அப்படிங்கறதா. இன்னைக்கு நிறைய நேயர்கள் இதற்கு சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில சரியான பதில் கொடுத்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று மாலை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தராறு கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இந்த ஒரு மணி நேரமும் உங்க கூட இணைஞ்சிருந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கண்டினியூ பண்றதுக்காக ஆர்ஜே லட்சுமி தேவி காத்திருக்காங்க. நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 8:02. குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கண்டினியூ பண்றதுக்காக உங்களுடன் லக்ஷ்மி தேவி.

கார்த்திக் ராஜாவுடைய இசையில வாலியுடைய வரிகளில் கமல்ஹாசன் உதித் நாராயணனுடைய வாய்ஸ்ல பாட்டு கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல காதலா காதலா திரைப்படத்துக்காக. ஓகே, நம்ம மருந்து வாங்குறப்பவும் சரி, இல்லை வேற எந்த பொருள் வாங்கினாலும் அதுல எக்ஸ்பைரி டேட் காலாவதி தேதி பார்த்து வாங்குவோம் இல்லையா? இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்லையும் ஒரு தேதி இருக்கும். ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னா, அந்த கைப்பிடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேட் போட்டிருப்பாங்க. இதை வந்து எண்களால் குறிப்பிட்டிருப்பாங்க. ஃபுல்லாக டேட்டா இல்லாமல் ஆல்பாநியூமரிக் அண்ட் இந்த ரெண்டுத்துலையும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் என்ன நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, அதில் ஏ போட்டிருந்துச்சு அப்படின்னா மார்ச் மாதத்திற்குள்ளே இருக்கணும், பி போட்டிருந்துச்சு அப்படின்னா ஜூன் மாதத்திற்குள்ளே, சி அப்படின்னா செப்டம்பர் மாதத்திற்குள்ளே அதை பயன்படுத்தணும், டி இருந்துச்சு அப்படின்னா டிசம்பர் மாதத்திற்குள்ள, அதாவது ஒரு ஒரு காலாண்டு இருக்குமா அதை பிரிக்கிறாங்க. இந்த சிலிண்டர் வந்து இதுக்கப்புறமா, நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோதனை செய்ய வேண்டும் நம்ம கண்டிப்பா அப்படின்றதான் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏக்கு பக்கத்துல 26 அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்ச் 2026க்குள்ள அதை வந்து பயன்படுத்தி ஆகணும். இல்ல அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பி போட்டு 25 அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்றதா. நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு லெட்டரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 3 மாதங்களை குறிக்கிறதாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமே, இப்போ B2026 அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஜூன் மாதத்திற்குள்ள 2026க்குள்ள பயன்படுத்தி இருந்திருக்கணும். அதுக்கு மேலே அதை எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அதை மறுபடியும் நம்ம வந்து கம்பெனிக்கு கால் பண்ணி அதை சோதனைக்கு அனுப்பியிருக்கணும் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து, நம்ம இப்போ இருக்கக்கூடிய வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து போட்டிருந்துச்சு அப்படின்னா அதை நிச்சயமாக வந்து திருப்பி அனுப்புறதுக்கான உரிமையும் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ உங்கள் வீட்டு சிலிண்டரில் இருக்கக்கூடிய எண்களை பார்த்து நீங்கள் வந்து பாதுகாப்பானதாக தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்றத உறுதி பண்ணிக்கோங்க.

0: to workers aged 40 years or more. Commendable though the initiative is, its success is not guaranteed. At present, only 31 crore of 94 crore workers are on the e-Shram portal, whose integration with ESIC is still in its early stages in many states. The program does not address the opportunity costs of accessing healthcare, forcing workers to continue contending with lost wages. And finally, Indian women's recurve team stuns China at the Archery World Cup to win gold in Shanghai, writes the Statesman. A proud moment indeed for Indian sports. And with that, it's back to you, Saira.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges citizens not to buy gold for a year, reduce fuel consumption and conserve foreign exchange amid the West Asia crisis. Prime Minister Modi to participate in Somnath Amrit Parv in Gujarat today to also inaugurate Sardar Dham Hostel in Vadodara. Assam Governor invites Hemant Biswa Sarma to form new government in the state. Uttarakhand administration urges Chardham Yatra pilgrims and tourists to remain alert and travel safely amid adverse weather conditions. US President Donald Trump rejects Iranian response to US peace proposal as totally unacceptable. And in football, India to take on host China in crucial quarterfinal match in AFC Under-17 Women's Asian Cup in Suzhou today. And with that, we end the morning news. Have a great day.
2: Akashwani Coimbatore 103.3 FM கேளுங்க ரசிங்க.
3: நேரம் காலை 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. குற்றங்கள் குறைஞ்சா சிறைச்சாலைகளை வந்து இழுத்து மூடிடுவாங்களாம். எந்த நாட்டில் ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல, அந்த நாட்டில் குற்றங்கள் அவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்றதா மறைமுகமான உண்மையாக இருக்குது இல்லையா நமக்கு தெரிய வருது. எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாண்டில் தான். குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சதுனால அங்க இருக்கிற சிறைச்சாலைகளை கைதிகளே இல்லாம போயிட்டாங்களாம். அதனால அங்க இருக்கக்கூடிய ஜெயில்கள் எல்லாமே ஒன்னொன்னா வந்து மூடிட்டு வந்தாங்களாம். இல்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னாங்க, ஜெயில் காலியா இருக்கிறதுனால மத்த நாடுகள்ல, உதாரணத்துக்கு பெல்ஜியம், நார்வே, இந்த நாடுகள்ல இருந்து கைதிகளை இவங்க கூட்டிட்டு வந்து இந்த ஜெயில வந்து வாடகைக்குள்ள வந்து விட்டாங்க அப்படின்றதுதான் குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அப்போ குற்றம் செய்யறாங்க யாரோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தண்டனைகளை எப்படி கொடுப்பாங்க நெதர்லாண்ட்ல அப்படின்னு பாக்குறப்போ, மறுவாழ்வு, குற்றங்களை வந்து அவங்க வந்து மறுவாழ்வு கொடுத்து அந்த குற்றங்கள் மூலமா அவங்க என்னென்ன விஷயங்களை கத்துக்கிறாங்க அப்படின்றதான். குற்றங்களை கொடுத்து தண்டிக்கிறதை விட அவங்களை திருத்தி சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர்களா வாழ வைக்கிறதுக்காகவே இது வந்து முன்னெடுக்கப்படுது. அதே மாதிரி சின்ன குற்றங்கள், சிறிய குற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை வந்துட்டு சிறையில் அடைக்காம காலில் ஒரு கருவியை கட்டி விட்டுருவாங்களாம். அதாவது எலக்ட்ரானிக் டேகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை கட்டி விட்டுறாங்களாம். அவங்க இதனால எங்கேயும் தப்பிச்சும் போக முடியாது, அவங்க வீட்டிலயும் இருந்துக்கலாம், வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பொது இடங்கள்ல வேலை செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையா அவங்க கருதுவாங்களாம். சோ அந்த மாதிரியான தண்டனைகளை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்களாம்.

0: எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில கலைக்குமாருடைய வரிகளில் கே சித்ரா சத்யராஜ் பாடியது மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: எட்டு மணி 37 நிமிடமாக கூட இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பென்குயின் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா, அது நடந்து போறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ நம்ம யோசிச்சிருப்போம், பென்குயின்களுக்கு முட்டிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இருக்கு, ஆனா அது வந்து வெளியில தெரியறது இல்ல. பென்குயின்களுடைய கால்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடலுக்குள்ள மறந்திருக்கிறதுனால நமக்கு முட்டிகள் இல்லாதது மாதிரிதான் பாக்குறப்போ தோணுது. அது மட்டும் இல்லாம அதனுடைய கடினமான இறகுகள் வந்து கொழுப்பு படலங்களுக்கு அடியில இருக்கிறதுனால, கடினமான இறகுகளும் கொழுப்பு படலங்களுக்கு அடியில வந்து முட்டிகள் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதுகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, இந்த மறைக்கப்பட்ட காலமைப்பு அது நிலத்துல நடக்கிறப்போ நல்ல ஒரு நிலைத்தன்மையும், தண்ணீர்ல நீந்திரப்போ நேர்த்தியான உடல் அமைப்பையும் அதுக்கு தருது. பெண்குயின்கள் பனியில வேகமா செல்றதுக்கு தங்களுடைய வயிற்று பகுதியை வந்து பயன்படுத்தி சறுக்கி செல்லுமா. இப்படி செய்யறதுனால அதனுடைய உடல் ஆற்றலை வந்து அதனால ரொம்ப நேரத்துக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது நடக்கிறத விட இந்த மாதிரி பனியில சறுக்கி செல்றப்போ அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.

யுவன் சங்கர் ராஜாவுடைய சில பழனி பாரதியுடைய வரிகள்ல ஹரிஹரனுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திலிருந்து நேர்களே, இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி இருக்குங்க. என்ன அப்படின்னா, 1845 வந்து ஸ்டீஃபன் பெரி அப்படின்றவரை இதுக்கு காப்புரிமை வாங்குறாரு. அந்த காலத்துல ஆபீஸ்ல பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ் இதெல்லாம் ஒழுங்கா கட்டி வைக்கிறதுக்காக கயிறு மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்திருக்கு. அதனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமே அப்படின்னு தேடுறப்போதான் இந்த ஐடியா வந்திருக்கு. அந்த டைம்ல ரப்பர் இருந்தாலும் அது வந்து வெயில் காலங்களில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒன்னுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி பனிக்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முறிந்து போயிடும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா

சார்லஸ் குட் இயர் அப்படின்றவர் வல்கனைசிங் அப்படின்ற ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிருக்காரு. ரப்பர் வந்துட்டு எவ்வளவு உறுதியாகவும் வலிமையாகவும் ஆக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த மெத்தட் மூலமா அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ இப்படிதான் வந்து ரப்பர் உருவாகியிருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு காப்புரிமையும் வாங்கியிருக்காங்க. ஸ்டீஃபன் பெரி அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னப்போ ஒரு ஹாலோ டியூப் மாதிரி உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியா குட்டி குட்டியா வெட்டியிருக்காங்க. வெட்டினதுக்கு அப்புறமா அதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணாலும், அதாவது எந்த அளவுக்கு இழுத்தாலுமே அது பழைய நிலைக்கே திரும்பிடுது. இந்த மாதிரி தான் இதனுடைய ஹிஸ்டரி இருந்திருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சின்ன ரப்பர் பேண்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருந்திருக்குங்க.

0: தேவாவுடைய இசையில கே செல்வபாரதியுடைய வரிகளில் தேவா சபீஷ் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல் கேட்டோம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இனி கேட்கலாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில ஒரு ஆசிரமம். அங்க ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்ல இருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். இது யார் வீட்டு பிள்ளைன்னு பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து இந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான், அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டா சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேற பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, ஏன் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் ஒத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ள. தகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுகிட்டு போய் கொல்ல பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ. விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, தொடப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலையும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்றது மனசுக்கு பிடிக்கலன்னா கூட மறுக்காம செய்யணும். அப்படி செய்யறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது

0: அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு, இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ராஜா அவரை பார்த்து, குருதேவா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேரிலேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லிவிடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்த பாடல் கேட்டோம். ஹரிஹரனுடைய குரல்ல கண்ணுபட போகுதையா திரைப்படத்தில இருந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம் கோயம்புத்தூர். இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்ற தெப்பத்திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் காலை 9:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
3: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
4: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
3: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
5: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
3: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
6: ரோ

0: துப்பாக்கி படத்துல இருந்து கேட்டோம் இந்த பாட்டு. ஹரிஹரன், திப்பு, நாராயணன், சத்யன், ரெய்னா ரெட்டி பாடினது. இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடலாசிரியர் விவேகா. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி நினைச்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் குனியமுத்தூர் பிரிவு அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் இந்த மாதத்திற்கான மின் கணக்கீடு தவிர்க்க இயலாத நிர்வாக காரணங்கள்னால எடுக்கல அப்படிங்கறதுனால, ஐயோ அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அண்ணம்மா நாயக்கர் வீதி, ராஜாஜி நகர், பாலக்காடு ரோடு, காமராஜர் வீதி, சிந்து நகர், விஜயலட்சுமி மில்ஸ், ஜே ஜே நகர், அர்ச்சனா நகர் மற்றும் அபினாமி நகர், இந்த பகுதிகளை சேர்ந்த மின் நுகர்வோர் மட்டும் மார்ச் மாசத்துக்கு உங்களுக்கு என்ன பில் வந்துச்சோ அந்த கட்டணத்தை அப்படியே இப்பவும் கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுச்சிருக்காங்க.
1: Watch out, watch out, watch out, watch out.

கேட்டுப்பாட்டு அரண்மனை 4 படத்திற்காக கரீஸ்மா ரவிச்சந்திரன் ஸ்ரீன்ஷா பாடினது. பாடலாசிரியர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த், இசை ஹிப்ஹாப் தமிழா.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை அப்படிங்கிற தலைப்புல தகவல்களை வழங்குறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர். தீயணைப்பு துறையில பார்த்தோம்னா இந்த ஒரு மாசத்துல மட்டும் பொதுவாகவே வெயில் அப்படின்னா அங்கங்க வெயில் ஜாஸ்தியா இருந்ததுனாலே அதிகமா தீ பத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மாசத்துல மட்டுமே குப்பைகள்னால அதிகமா தீ விபத்துகள் ஏற்படுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குதா அப்படின்னு தீயணைப்பு துறையில இருந்து சொல்றாங்க. காலி இடம் இருக்கு அப்படின்னா அங்க வீட்டு கழிவு, பிளாஸ்டிக் பொருட்கள், காஞ்ச இலை, கண்ணாடி பாட்டில் இது எல்லாத்தையுமே கொட்டிட்டு போறது அதிகமாயிருச்சு. இதனாலேயே பிரச்சனைகள் அதிகமா வருது, தீ ஏற்படுறதுக்கு பெரியும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குப்பை அகற்ற நோக்கில சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த காலி இடத்துல போய் நம்ம தீ வச்சிடறோம். அது என்ன ஆகுது, பக்கத்துல இருக்கக்கூடிய குடியிருப்புகள், மரங்களுக்கு தீ பரவறதுக்கு காரணமா இருக்கு. சோ இப்ப என்ன அவங்க தீயணைப்பு துறையிலிருந்து மாவட்ட உதவி அலுவலர் என்ன சொல்றாங்கன்னா, சாலையோரங்கள்ல குப்பையா அலட்சியமா வீசறத முதல்ல தவிர்த்துக்கோங்க. பொறுப்பா மக்கும் குப்பை தனியா, மக்காத குப்பை தனியா தரம் பிரிச்சு மாநகராட்சி ஊழியர்கிட்ட நம்ம கட்டாயமா கொடுக்கணும். ஏதாவது ஒரு கரண்ட் கம்பம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே, இல்ல ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே, இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு காலி சேட் இருந்துச்சுன்னா எல்லா குப்பையும் அங்க போட்டு எரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. நமக்கு ஒருவேளை ஏதாவது காலி இடம் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்ப அங்க குப்பைகள் இல்லாம புதர் அண்டாம நாம பராமரிக்கிறது ரொம்ப நல்லது. வனப்பகுதிகள்ல இல்லாட்டி மலைப்பாதைகள்ல சுற்றுலா போகும்போது பொதுமக்கள் எல்லாருமே கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி உடஞ்ச கண்ணாடி துண்டை வீசக்கூடாது. ஏன் அப்படின்னா வெயில் காலங்கள்ல அந்த கண்ணாடி குட்டி குட்டி பீசஸ் வந்து லென்ஸா ஆக்ட் பண்ணி அது அங்க இருக்கக்கூடிய காஞ்சு போன வறண்ட புல்லு மேல படும்போது தீ பத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.

0: கேட்ட பாட்டு மாமன்னன் படத்திற்காக விஜயேசுதா சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடினது. பாடலாசிரியர் யுகபாரதி, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும்
4: உள்ளன. வேலையை பிடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நம்ம கோவை மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது சிறுவாணி அணை தான். இதனுடைய நீர் மட்டம் பார்த்தோம்னா மொத்த நீர்த்தேக்க உயரம் 50 அடி. நீர் மட்டம் இந்த மாச தொடக்கத்திலிருந்தே 12 அடிக்கும் குறைவாக தான் இருக்கு. கடந்த 3ஆம் தேதியிலிருந்து அணையினுடைய நீர் மட்டம் 11.91 அடியாக தான் இருந்திருக்குது. வெயிலின் தாக்கம் இருக்குது, வெப்ப சலனம் இது காரணமா அப்பப்போ மழையும் வருது, வெயிலும் அடிக்குது, மாறி மாறி மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்குது. இதனால கடந்த ஒரு வாரமா அணையினுடைய நீர்மட்டம் 10 லிருந்து 12 அடி வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நேற்று காலையில நிலவரப்படி அடிவாரத்தில் 13 மில்லிமீட்டர் மழையும் அணை பகுதியில் 14 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்குது. நீர்மட்டம் 10.79 அடியா இருக்குது. குடிநீர் தேவைக்கு வந்து நம்ம 4.2 கோடி லிட்டர் தண்ணீர் எடுத்துட்டு இருக்கிறோம். தண்ணீர் இருப்பு சரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம வந்து பருவமழையை மட்டும்தான் நம்பியிருக்கோம். ஜூன் முதல் வாரத்திலிருந்து நம்ம பருவமழை வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இப்ப நம்மளுக்கு வெயில் அதிகமாயிருச்சு, நம்ம கிட்டத்தட்ட தண்ணிகளும் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறதுனால தண்ணிய ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற தண்ணியை வச்சு பார்க்கும்போது ஜூன் 2வது வாரம் வரைக்கும் நம்மளால சமாளிக்க முடியும். ஜூன் 1st வீக்ல நம்மளுக்கு மழை வந்துருச்சுன்னா ஓகே, இன்கேஸ் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா தண்ணிக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால குடிக்கிறது தவிர மற்ற நிறைய பர்பஸஸ்க்கு, நம்ம கிச்சன் யூஸ் பண்றதுக்கு, மற்ற பயன்பாடுகளுக்கு நல்ல தண்ணி யூஸ் பண்றத ரொம்ப பார்த்து கவனமா சிக்கனமா செலவு பண்ணும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான, ரொம்ப அத்தியாவசியமான அடிப்படையான விஷயமா இருக்கு.

வைஷாலி சமன் சக்தி ஸ்ரீ கோபாலன் ஆதித்யா பாட்டின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் கமன் ஹாசன், இசை ஏ ஆர் ரஹ்மான். தக் லைஃப் படத்துக்காக கேட்டோம் இந்த பாட்டு. நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம், வர 23 தேதி வரைக்கும் கோவை கோட்டத்திற்கு உட்பட்ட தபால் நிலையங்கள்ல ஆதாரோடு மொபைல் நம்பர் மாத்தணும் இல்ல மொபைல் எண் பதிவு செய்யறதுக்கான சிறப்பு முகாம் நடக்குது. அஞ்சலக சேமிப்பு கணக்குகள்ல இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கு துவங்கி இணைக்க சிறப்பு முகாமுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தபால் சேமிப்பு கணக்குகள்ல இந்திய போஸ்ட் வங்கி கணக்கை இணைச்சு சேமிப்பு திட்டங்களுக்கு ஆன்லைன் வாயிலா பணம் செலுத்த முடியும். பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தபால் துறை அழைப்பு விடுத்திருக்கு.

0: ஸ்ரீராம் பாடின பாட்டு கேட்டோம். வீட்டில் விசேஷம் படத்துக்காக கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசை, பாடலாசிரியர் ப. விஜய்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
0: சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை பர்சன்டேஜை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு இந்த அகாடமிக் இயர் 26-27 மார்ச் 1ஆம் தேதியிலேயே இந்த இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்லாம் தொடங்கிருச்சு. அங்கன்வாடி மையங்களில் முன்பருவ கல்வியை நிறைவு செய்யக்கூடிய, அதாவது அங்கன்வாடியில் 5 வயசு உட்பட்ட குழந்தைகளை எல்லாமே அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் சேர்க்கணும் அப்படின்னு தலைமை ஆசிரியர்கள் முனைப்பு காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நலத்திட்டம், உதவித்தொகை, எண்ணும் எழுத்தும் ஸ்கீம், காலை உணவு திட்டம், ஸ்மார்ட் வகுப்பறை, இதை எல்லாத்தையும் பற்றி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் அதனுடைய தலைமை ஆசிரியர்களும் இதை வந்து செயல்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 14 வட்டாரங்களில் கடந்த 2 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இணைய வழியில மட்டுமே 3433 மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறதா கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு மகிழ்ச்சியா இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க.

கேட்டு பாட்டு கத்தி படத்துக்காக சங்கர் மகாதேவன் ஸ்வேதா மோகன் பாடினது, பாடல் ஆசிரியர் மதன் கார்கி, பாடலுக்கு இசை அனிருத். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 12th ரிசல்ட்டும் வந்துருச்சு. அடுத்து எந்த காலேஜில் சேர்றது, என்ன படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. ஊட்டி அரசு கலையறிவியல் கல்லூரியில் வர்ற கல்வி ஆண்டுக்கான இளநிலை பாடப்பிரிப்பு சேர்க்கைக்கு நம்ம யூஜி டிகிரிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு கலை கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பாடப்பிரிவில் சேர்க்கைக்காக விண்ணப்பிக்கலாம். www.tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்டின் மூலமா நம்ம விண்ணப்பிக்கலாம். இல்ல நேர்ல போய் இதை பத்தின சந்தேகங்கள் இருக்கணும், இல்ல என்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய கலையரங்கத்தில் காலையில 10:30 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உதவி மையத்தை நாம அணுகி பலன்

0: பெறலாம், பயன் பெறலாம் அப்படிங்கறதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: மாயா மாயா
1: ஆயர்தம் மாயா நீவா.

கேட்ட பாட்டு விஸ்வரூபம் படத்திற்காக கமல்ஹாசன் சங்கர் மகாதேவன் எழுதினது. பாடலாசிரியர் கமல்ஹாசன், பாடலுக்கு இசை சங்கர். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் இன்று மாலை 5-2 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி.

0: கேட்ட பாட்டு இது கதிர்வேலன் காதல் படத்திற்காக ஜேசி கிஃப்ட் வேல்முருகன் ஜெயமூர்த்தி பாடினது. பாடலாசிரியர் யுகபாரதி, பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நம்ம கோவையில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களில் ஆன்லைன் வாயிலாக பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தும் வசதி இருந்துச்சு. இந்த வசதியை பொதுமக்கள், ஆவண எழுத்தாளர்கள் இதெல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மி அமௌண்ட், 1000 ரூபாய்க்கும் குறைவாக பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா இப்போ கூடுதல் வசதியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கியூஆர் கோட் அந்த வசதியும் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி டக்குன்னு அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இந்த வசதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறையின் கீழே செயல்படும் 19 சார்பதிவாளர் அலுவலகங்கள் நடைமுறைப்படுத்தப்படும்.

0: பாட்டு வானம் கொட்டட்டும் படத்திற்காக சிட் ஸ்ரீராம் பாடினது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது RJ மேஷ்ரி. தொடர்பது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையின் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவு ரயில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணியில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 10:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த 1 மணி நேரம் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் வந்து கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. இது உங்கள் சாய்ஸ். 9585800103 அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய விருப்பமான பாடல்கள் உங்க ஊரு பேரை சேர்த்து அனுப்பிச்சு வைங்க. உங்களுடன் நிகழ்ச்சியில லட்சுமி தேவி.

இம்சையரசன் 23 புலிகேசி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சபேஷ் முரளியுடைய இசையில புலமைப்புத்தனுடைய வரிகள்ல மாணிக்க விநாயகம், பின்னி கிருஷ்ணகுமார், சைந்தவி கோவை, கமலா வடிவேலுடைய குரல்ல. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 10:09 கூடிய இந்த நேரத்தில் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருப்பூர் ஐயம்பாளையம் அம்சவேணி இருதயராஜ் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்கலாம்.

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பானா காத்தாடி திரைப்படத்திற்காக திருப்பூர்ல இருந்து பாலா கேட்டிருக்காங்க.

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய ஃபேவரட்டான பாட்டை அனுப்பிச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது உங்கள் சாய்ஸ். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாரை கேட்டிருக்காங்க? கலங்கல்ல இருந்து ஜான் பரிபாலன் வந்துட்டு என்ன பாட்டு கேட்டிருக்காங்க? அப்புச்சி கிராமம். இந்த திரைப்படத்திற்காக பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை மணி 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் காலை 10:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுடைய ஃபேவரட்டான பாட்டை வாட்ஸ்அப் மூலமா நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததா அவினாஷியில இருந்து அதையன் ஷாய் பூவிழி கேட்டிருக்காங்க. தலைநகரம் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து பாட்டு வேணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாய் முதலியூர்லேருந்து ஹரிகிருஷ்ணா.

நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துணை நிபுணர் மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 10:46 கூட இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் கேட்டிருக்காங்க, சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காரைகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேரும் 10:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கீதா கோவில்பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. கீதா, கல்பனா, சுபிக்ஷா, அவந்திகா, தனுஸ்ரீ இவங்க பிகில் திரைப்படத்திலிருந்து பாட்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க, கேட்கலாம்.

0: வணக்கம். நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது? இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் எல்லும் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம் உங்களுடைய ஃபேவரட்டான பாட்டோட. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி.

இனி அடுத்த நிகழ்ச்சியா கேட்கலாம். இன்றைய நேர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்காங்க அஜய் மீஸ்ரீ. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருகிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேரம் 11:45. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் நிகழ்ச்சி தொகுப்புல இணையறது நான் உங்க ஆர்ஜே மீஸ்ரீ. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நம்ம கூட இணையறாரு வெள்ளலூர் நாச்சிமுத்து. வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இது ரெண்டாவது முறையா இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்க இல்லீங்களா? ரொம்ப நன்றிங்க. நன்றி. இரண்டாவது முறையா இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாரு வெள்ளலூர் நாச்சிமுத்து. அவருடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

இணைஞ்சிருக்கோம் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட வெள்ளலூர்ல இருந்து நாச்சிமுத்து இணைஞ்சு அவருடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு, தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நாச்சிமுத்து வெள்ளலூர்லிருந்து அவருடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம்.

சின்ன பிள்ளை.

0: பங்கு பெறதுக்கு அப்படின்னு கூப்பிட்டு நாங்கள் ஆல்ரெடி உங்களை கால் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது மறுபடியும் அந்த டேர்ன் திரும்ப திரும்ப வரும். ஸோ அதனால் நாங்களே உங்களை கால் பண்ணுவோம். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க. இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வள்ளலூர்ல இருந்து நாச்சிமுத்து தன்னுடைய விருப்ப பாடல்களை இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இரண்டாவது முறையா பங்கெடுத்து அவர் சொன்னாரு. அதே மாதிரி நாங்களும் அப்படியே ஒவ்வொரு லிசனர்ஸா நாங்க கூப்பிடுவோம். நீங்க இன்னைக்கு நிறைய லிசனர்ஸ் மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்க இன்றைய நேயர் நிகழ்ச்சி.

ரெயின்போ கிளாசிக்ஸில் முதல் பாட்டே சூப்பர் டூப்பரான பாட்டு கேட்டோம். பணம் படைத்தவன் படத்திற்காக 1965 வெளியே வந்த இந்த படம் டி ஆர் ராமனால இயக்கப்பட்டது. எம்ஜி ராமச்சந்திரன், சவுகார் ஜானகி, கே ஆர் விஜயா நடிச்சிருந்த இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் இல்லையா. விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில கேட்டோம் இந்த பாட்டு. பாடலாசிரியர் வாலி, கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிறது டி எம் சவுந்தரராஜன் பாடினது. இணைஞ்சிருக்கீங்க ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

0: ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆளுக்கு ஒரு வீடு படத்துலேருந்து பாட்டு கேட்டோம். இந்த படம் 1960 வெளியே வந்த படம். எம் கிருஷ்ணன் அவருடைய இயக்கத்தில் வந்துச்சு. சத்யன், டி எஸ் முத்தையா, டி பாலசுப்ரமணியம், விஜயலட்சுமி, தாம்பரம் லலிதா, டி ஆர் ராமச்சந்திரன், எஸ் டி சுப்பலட்சுமி இவங்க எல்லாருமே வந்து இதில் லீட் ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு சாதாரண ஆள் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுனுடைய சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவை மையமிட்டதாக இருந்தது இந்த படம். இப்போ நாம கேட்ட இந்த பாட்டு அன்பு மனம் கனிந்த பின்னேங்கிறது பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா அவருடைய இணைந்து பாடின பாட்டு. ரொம்ப பெரிய ஹிட்டான பாட்டு இந்த பாட்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடலாசிரியர், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
0: நேயர்களே, பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

கெடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்கள்

இணைச்சிருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில. கேட்ட பாட்டு கண்ணி தாய் படத்திற்காக 1965 வெளிவந்த இந்த படம் எம் ஏ திருமுகமுடைய இயக்கத்தில் வெளிவந்துச்சு. எம் ஜி ராமச்சந்திரன், கே ஆர் விஜயா, ஜெயலலிதா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. கூட அசோகன், நாகேஷ், வி கே ராமசாமி, மனோரம்மா இவங்க எல்லாருமே வந்து கூட சப்போர்ட்டிங் ரூல்ஸ் பண்ணியிருந்தாங்க. கே வி மகாதேவனுடைய இசையில பாடல் நாம கேட்டோம். கேளம்மா சின்ன பொண்ணை கேளு, டி எம் சவுந்தரராஜன் பாடினது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.

0: பூஜைக்கு வந்த மலர் படத்திற்காக கேட்டோம் இந்த பாட்டு. 1965 வெளியே இந்த படம் முக்தா ஸ்ரீனிவாசனுடைய இயக்கத்துல கே பாலச்சந்தர் எழுதின அந்த கதை. ஜெமினி கணேசன், நாகேஷ், ஆர் முத்துராமன், சாவித்ரி இவங்க எல்லாருமே நடிச்ச இந்த படம். இந்த படம் கமர்ஷியலா ஒரு நல்ல ஹிட்டான படம். இப்ப நாம கேட்ட இந்த பாட்டு பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: இன்றைய வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நேயர்களுக்கான ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ், நம்ம லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் போது நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்பங்களை கேட்கும் போது ஒரு விருப்ப பாடலை கேட்டால் மட்டுமே போதுமானது, இல்ல அந்த பாட்டு நாங்க போட முடியாது, நீங்க வேற பாட்டு கேளுங்க அப்படின்னு எங்க சைட்ல இருந்து சொல்ற வரைக்கும் நீங்க ஒரு பாட்டை மட்டும் கேளுங்க. ஆக்சுவலா ஒரு நேயர் வந்து பார்த்தோம்னா 4 முறை 5 முறை அதை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுடைய மெசேஜஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்க முடியாம போயிருது. அதே மாதிரி 7 பாட்டு 8 பாட்டு ஒன்னா அப்படியே டைப் பண்ணி அனுப்புனாலும் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு நேயர் ஒரு விருப்ப பாடலை மட்டுமே கேட்டா அதுவே போதும், கட்டாயமா உங்களுடைய பாடல்களை நாங்க கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி இன்றைய நேயர் நிகழ்ச்சியிலையும் 2வது முறை வரக்கூடிய நேயர்களை நாங்களே தேர்வு செஞ்சு லிஸ்ட் வச்சிருக்கோம், அதன்படி நாங்க கட்டாயமா கூப்பிடுவோம். தொடர்ந்து என்ன கூப்பிடுங்க அப்படிங்கிற மெசேஜஸ் லைனா அனுப்பாம ஒரு நாளைக்கு 5 பேருக்கும் மிகாமல் அனுப்பினா மட்டும்தான் எல்லாத்தினுடைய பெயரையும் எழுதி வச்சு நாம கூப்பிட முடியும். அதனால நேயர்கள் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டு தொடர்ந்து கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ் பாடல்களை.

0: கலை கோயில் திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டு நாம கேட்டோம். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில இந்த படம் 1964 வெளியே வந்த இந்த படம் சி வி ஸ்ரீதருடைய இயக்கத்துல வந்துச்சு. எஸ் வி சுப்பையா, ஆர் முத்துராமன், ராஜஸ்ரீ, நாகேஷ், கோபாலகிருஷ்ணன், வி எஸ் ராகவன், ஜெயந்தி இவங்க எல்லாருமே லீட் ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. இப்ப நாம கேட்ட பாட்டு எல்ஆர் ஈஸ்வரி பாடின பாட்டு. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
2: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளா எப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அது அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. நேர்களே, தொடர்வது பகல் 12 வசந்த இளம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
5: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? டாக்டர், இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா டாக்டர், இனி ஏதோ ஒரு கண்டிஷன் வருது நமக்கு, நிறைய இப்ப இசிஜி எடுக்கிறோம், இது எடுக்கிறோம், அல்ட்ராஸ்கேன் அது இதெல்லாம் எடுக்கிறோம். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, ஒரு பாட்டிமார்கள், அவங்க வந்து சொல்லுவாங்க, இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு டெஸ்ட் எடுத்திருக்கோம், கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லைன்னு வரணும்னு
6: தான். அது வந்து அந்த ஜெனரேஷன், அவங்க
5: இல்ல சொல்றேன் நான்,
6: இது அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்க. நம்ம பிரிவென்ஷன்ல தான் இருக்கும். அவங்க எல்லாமே அவங்க காலத்துல வந்தது, கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. பெரிய பிரஸ்ட் கேன்சர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லாமே பிரிவென்ட். நார்மலாவே டே 10 நம்ம குளிக்கிறப்ப நம்ம பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்க சொல்றோம் எல்லா பெண்களையும். டே 10 டு டே 12 நீங்களே ஒரு பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏர்லியாவே கட்டிகள் இருக்குதா, ஏதாவது புண்கள் இருக்குதா என்னங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அளவுக்கு போற அளவுக்கு நம்ம பெண்கள் கிடையாது. நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டோம்னு வச்சுக்கலாம்.
5: இதுக்கு பேரு தான் விழிப்புணர்வு
6: நினைக்கிறேன்.
5: நம்ம வந்து எல்லா டெஸ்டும் முன்னாடியே பண்ணிக்கணும், அதுல வந்து எதுவுமே இல்ல அப்படின்னு.
6: இப்பயுமே இப்ப நம்ம ஒரு WHO கிரைடீரியாவே வச்சிருக்காங்க. இப்போ ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு கிரைடீரியா சொல்ற மாதிரி, இப்போ பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கும் பிரஸ்ட் மேமோகிராமுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கிரைடீரியா வச்சிருக்காங்க. அதை நீங்க அந்த டைத்துல போய் பண்ணிட்டு நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது நம்ம சாமர்த்தியமே தவிர அதுக்கு காரணம் காட்டுறது நல்லதா தோணல.
5: அப்படியே சொல்லிடுங்க டாக்டர். அதாவது நம்ம செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்
6: அது கட்டாயம் பண்ணிக்கணும்.
5: அதெல்லாம்
6: இப்ப வந்து நார்மலா நம்மளோட செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்பெல்லாம் பண்ணிக்க முடியும், நம்ம குளிக்கிறப்பதான் ஆல்மோஸ்ட் வீ யூஸ் டு டச் அவர் ஆல் த பார்ட்ஸ், அப்பயே நம்ம பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாம் ஆஃப் த ஹேண்ட், நம்ம கையோட பாம் சொல்றோம்ல அந்த பகுதியே போதும். நம்ம பிரஸ்ட எல்லா குவாட்ரன்ஸும் நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை வெட்டுற மாதிரி அப்பர் குவாட்ரன் லோவர் குவாட்ரன் சொல்லி 4 குவாட்ரன் நம்ம பிரஸ்ட எக்ஸாமின் பண்ணிட்டு வரலாம். ஸ்லோவா கிளாக் வைஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் ஆன 10-12 நாளுக்குள்ள நம்ம பண்றது பெஸ்டா இருக்கும். நம்ம பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்மளே பண்றது நமக்கு ஒரு பெட்டர் நாலேஜ் கொடுக்கும், நம்ம நல்லா இருக்குமா என்னங்கிறது. சின்ன சின்ன கட்டிகளோ சின்ன சின்ன புண்களோ கொஞ்சம் ஆறாத காயங்கள் நிறைய நாளைக்கு இருக்குது, பெயின் இருக்குது அந்த இடத்துல, சரியா நம்ம பார்க்க முடியும். ஆமா, இங்க இந்த நாள் வேலை செஞ்சுத்தான் தண்ணி எடுத்தோம் அப்படிலாம் நினைக்காம நார்மலா நம்ம பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்றப்ப நம்ம சின்ன சின்ன கட்டிகளை ஏர்லியாவே பிக்கப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல கைனகாலஜி போய் சொல்றப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அல்ட்ராசவுண்ட் பிரஸ்டோ மேமோகிராம் பிரஸ்டோ எடுக்கிறப்போ ஏர்லியா டயக்னோஸ் ஆயிடுது. போன வாரம் கூட ஒரு கப் வந்திருந்தாங்க, அவங்க ஏஜ் 50 தான், 1x1 cm தான், பயந்துட்டே வந்தாங்க. பட் ஆனா பயாப்சி ப்ரூவன் பண்ணி பார்த்துட்டோம், இது நெகட்டிவா இருந்தது, அது கேன்சர் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 50 ஒரு கட்டி வரும்போது நம்ம என்ன நினைப்போம், அப்பா பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சுன்னு தான் பயம் இருக்கும். பயம் போயிடும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செல்ஃப் கேர் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் எவாலுவேஷன் பண்ணிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போய்க்கலாம்.
5: சோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் மாசா மாசம் பண்ணிக்கணும். அண்ட் எனி கட்டிகள் போன மாசம்
6: இல்லாமலும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தானே ஃபர்ஸ்ட் டாக்டரா இருக்க முடியும், நமக்கு காய்ச்சல் வரதான் நம்ம தானே கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி தான்

0: அதுக்கப்புறம் தானே போய் சொல்லுவோம் இப்ப இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. அதுதான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர்றாங்க. இது பெண்கள் இதை எல்லாத்துக்கும் நான் இதை எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, இப்பயும் நம்மளோட இந்தியன் அந்த சப்கான்டினென்ட்ல பிரஸ்ட் கேன்சர் தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கேன்சர். இஸ் ட்ரீட்டபிள், ட்ரீட்டபிள், அதை ஈஸியா குணப்படுத்த முடியும். அந்த ஒரு சர்ஜரி மூலமாவோ கீமோதெரபி மூலமோ ட்ரீட்டபிள். அவ்வளவு காமனஸா ஒரு விஷயத்த நம்ம பெண்கள் நம்மளே பாத்துக்கலன்னா மத்தவங்க யார் பாத்துப்பாங்க?
1: நம்மளுக்குதான்
0: ஃபர்ஸ்ட் தெரியும், ஏன்னா அடுத்தவங்க நம்மளை பாக்குறாங்க, பட் நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, நமக்கு கை வலிக்குதான் ஃபீல் பண்ற மாதிரி அது நம்ம ஃபீல் பண்றோம்.
1: கரெக்ட் டாக்டர். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி சொன்னீங்க, அப்புறம் வந்து பிரஸ்ட் கேன்சர் பத்தி சொன்னீங்க, ஹார்மோனல் ப்ராப்ளம், பிசிஓடி, நிறைய விஷயங்கள் பேசுறோம். அத வரிசையில் அடுத்து பிரபலமாக இருப்பதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் தான். யாரை கேட்டாலும் உனக்கு ரெண்டாவது எனக்கு மூணாவது இல்ல, இப்ப அப்படி ஆயிப்போச்சு டாக்டர். என்ன ஒரு ஒரு மருத்துவ கண்டிஷன் வந்து ரொம்ப பரவலா காணப்படும் போது, ஓ உனக்கு இருக்கா அப்பாடா எனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்படின்னா என்ன?
0: கர்ப்பப்பையோட உள்சத வளர்ச்சி, நம்ம கர்ப்பப்பையோட சத வளர்ச்சிகள் சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பை மூணு லேயர் இருக்கும், ஒரு எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்ட் பெரிட்டோனியல் லேயர்ஸ், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ என்னன்னா மயோமெட்ரியல் திக்னஸ் ஜாஸ்தியாகி அங்கங்கே கட்டியெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சில சமயத்தில் சில குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியில் சில கர்ப்பப்பையில் சில செல்கள் மட்டும், அதாவது இந்த மயோமெட்ரியல் செல்க்கு மட்டும் அப்நார்மலாக ப்ரொலிஃபரேட் ஆகி கட்டியல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் ஃபைப்ராய்ட். டோட்டலி பினைன், அது வந்து கேன்சராக மாறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஆனால் என்னென்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ஃபைப்ராய்ட் கட்டி எல்லாரும் இதே மாதிரி தான், எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் காமனாக வரும். அவங்களுக்கு என்ன வருவோம்னா பெயின், இதே மாதிரி தான், பெயின் ஜாஸ்தியாக இருக்கலாம், இதே மாதிரி பீரியட்ஸ் அறப்போ பெயின் ஜாஸ்தியாக இருக்கலாம். ப்ளீடிங், நார்மலாக பெண்களுக்கு போக வேண்டிய ப்ளீடிங்கோட சீக்வன்ஸ் வந்து ஒரு 3-5 days, 2 pads, 3 pads per day இருக்க வேண்டியது. இவங்களுக்கு ப்ளீடிங் 10 நாள், 15 நாள் போகிறதா இருக்கட்டும், கட்டி கட்டியாக போகிறதா இருக்கட்டும், ஒரு விஸ்பரையே நடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க 2 நாளில், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் காமனாக கேட்குற வார்த்தைகள், இதெல்லாம் இருந்தால் டெஃபினட்டாக கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துருங்க. இப்போ அந்த ஃபைப்ராய்ட் கட்டி பெருசாக இருக்குன்னு அர்த்தம். சிம்டம்ஸ் எப்போல்லாம் கொடுக்குதோ, இப்போ 4-5 centimeters போகுதுன்னா சிம்டம்ஸ், சிம்டமேட்டிக் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும். சில பேருக்கு எந்த வழியும் இல்லாமல் ஃபைப்ராய்ட் கட்டியிருக்கும், அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. ஏசிம்டமேட்டிக் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபைப்ராய்ட்ஸ், பிரச்சனை கொடுக்காத ஃபைப்ராய்ட்ஸ், நம்மளுக்கு சிம்டமே கொடுக்காத ஃபைப்ராய்ட்ஸ் பற்றின கவலை கிடையாது. எப்பெல்லாம் இந்த கட்டியில் அனிமிக்கார அளவுக்கு சிவியராக பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்காது, பீரியட்ஸ் ஜாஸ்தி, டியூரேஷன் போடுறது நார்மல் டேஸை விட 7-10 days போகிறது, கட்டி கட்டியாக உதிர போக்கு போகிறது, அனிமிக்காகி பிளட் டிரான்ஸ்மிஷன் ஆகிடுது. பெண்கள் வந்து சிவியராக அனிமிக், 6.8-6.5 நிறைய பேருக்கு அனிமிக்க வருவாங்க. அந்த அளவுக்கு பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாகி ஹெல்த் கண்டிஷன் பார்க்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கட்டாயமாக பேர் மருத்துவர் அணுகி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபைப்ராய்டோட சைஸோ அவங்களோட சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம், உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு பெரிய சர்ஃபேஸ் ஏரியாவில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏர்லியாக ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். இந்த ஃபைப்ராய்ட் கட்டி அகற்றுதல் மூலமாகவும் கர்ப்பப்பை அகற்றுதல் மூலமாகவும் உங்கள் கைனகாலஜிஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு பண்ணிடுவாங்க. பட் அதோட சிம்டம்ஸை கொஞ்சம் ஏர்லியாக பார்த்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.
1: அப்போ இதுக்கு மருந்து கொடுத்து அதை கரைக்கக்கூடிய இது இருக்காண்டா இல்லை? ஆப்ரேஷன் ஒன்று தானே,
0: அதாவது பர்டிகுலர் டயமீட்டர் சைஸ்ன்னு சொல்லுவோம்ல, இப்போ 1-2 millimeters இருக்கு, சின்ன சின்ன மயோமாஸ், ஒரு 1 centimeter, 2 centimeter மயோமாஸ்னா ட்ரக்ஸ் கொடுக்க முடியும். பட் அந்த ட்ரக்ஸ் வந்து எல்லாம் டெம்பரரி, அப்போதைக்கு வேணா சைஸை கம்மி பண்ண முடியுமே தவிர, அப்போதைக்கு ஒரு டெம்பரரியா ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போக முடியுமே தவிர, பெர்மனெண்டா ஒரு ஃபைப்ராய்டை ட்ரக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண கொண்டு வர முடியாது. இப்போ டெம்பரரி, இப்போ அனிமியா கரெக்ஷன், சிவியர் அனிமிக்கா இருக்காங்க, 5 grams ஹீமோக்ளோபின் ஆயிட்டாங்க, அந்த அனிமியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு பெட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் போட வேண்டியிருக்கும், அயன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ரொசீஜர்லாம் முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது போவோம். அந்த டயத்துக்கு வேணால் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ட்ரக்ஸ் போடலாமே தவிர, மெயின் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் சர்ஜரியாக தான் இருக்கும். ஃபைப்ராய்ட் பெருசாக இருந்தா, அவங்க சிம்டமேட்டிக்காக இருந்தா.
1: ஓகே, ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்கள். டாக்டர், இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஆபரேஷன் மூலமா ரிமூவ் பண்ணியன்னு அப்புறம் திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள்
1: உண்டு? வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கர்ப்பப்பையில் அங்கே குட்டி குட்டி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. மைக்ரோ சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ், கண்ணுக்கு தெரியாத லெவலில் சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் பெரிய ஃபைப்ராய்ட் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவீங்க, கட்டி எடுத்துட்டேன்னு சொல்லி. பெரிய ஃபைப்ராய்ட் இந்த குட்டி குட்டியை வந்து அடுத்த 1 or 2 இயர்ஸில் பெருசாக நிற்கும். இட் இஸ் குவைட் காமன். ஃபைப்ராய்ட் இஸ் மோர் காமன் ஃபார் ரெக்கரன்ஸ் டூ.
0: வராம தடுக்க முடியாது.
1: பட் இருக்கிறத வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமா கொஞ்சம் கை சைஸ் கம்மி பண்ணிக்க முடியுமா? வராம தடுக்க முடியாது. இட்ஸ் டோட்டலி இன்ஹரண்ட்.
0: அது வந்து எல்லாருக்குமே இருக்குமா? அது
1: எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஃபேமிலியில் குரோமோசோம் அப்நார்மாலிட்டி உள்ள சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். அவங்களுக்கு மட்டும் தான் காமனா வரும். எல்லாத்துக்கும் காமனா வரணும்னு அவசியம் கிடையாது. அது சின்ன சின்ன குரோமோசோமல் ஆபரேஷன்ஸ் தான், மைனரா இருக்கும், அந்த மாதிரி ஆபரேஷனால வருது. பட் அது சிம்டம்ஸ் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனையே, இல்லாதவங்களும் பயப்பட தேவையில்லை.
0: இதுக்கு என்ன சிம்டம்ஸ் டாக்டர்?
1: வயிறு வலி, வயிறு கட்டி பெருசா இருந்தா வயிற்றுல பாத்தீங்கன்னா 5 மாசம் குழந்தையாட்டு இருக்கும் சில பேருக்கு. அவ்வளோ பெரிய வயிறு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, பிரெக்னென்ட்னு நினைச்சிட்டு இருக்கும். பல பேருக்கு பார்த்தா கட்டியே 5 மாசம் குழந்தை கட்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டிகள் வந்துடும். இது போய் பழையபடி நீர் பை அமுத்துறதா இருக்கட்டும், மோஷன் பை அமுத்துறதா இருக்கட்டும், அப்புறம் கரு உண்டாகாம களைஞ்சு போறதா இருக்கட்டும், அடிக்கடி ரெக்கரண்ட் அபார்ஷன் ஆறதா இருக்கட்டும், கன்சீவே ஆக்க முடியாம கூட பண்ணி விட்டுரும்.

0: சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்டு ரொம்ப முக்கியம், பிளஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த குழந்தை பதிகிற தன்மை இருக்கும், அந்த எண்டோமெட்ரியத்தோட ஒரு மிட் செக்மெண்ட் 1 சென்டிமீட்டர் பிலோ ஃபண்டஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பையோட உள்பகுதியில் போய் சில இடத்துல உட்காந்துட்டு இருக்கும், கரெக்டாக ப்ரெக்னன்சி பதிய வேண்டிய இடத்துல சில பேத்துக்கு உட்காந்துருக்கும். ஸோ இது வந்து என்ன பிரச்சனை வேணாலும் கொடுக்கலாம், வெயிடு பிரச்சனைகள் கொடுக்கலாம், கன்சீவார்லேருந்து ஆரம்பித்து பெயின், பிளாடர் சிம்டம்ஸ், ப்ளீடிங், அனிமியா ஆகுது, இட் இஸ் லைக் ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் தொந்தரவு இருக்குமோ அதெல்லாமே இது கொடுக்கக்கூடிய, அதனால தான் அந்த பர்டிகுலர் ஏஜ்குள்ளே நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறது.
1: இது வந்து இளம் பெண்களுக்கும் வருமா?
0: வரலாம், இளம் பெண்கள் 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் யாருக்குனாலும்
1: பூ பெய்ததுலேருந்தே வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு வார்த்தை வந்து இப்போ சமீப காலத்தில் நிறைய கேட்குறோம் டாக்டர். அதாவது குழந்தை பிறப்புக்கு அப்புறமா உடனே இமீடியட்டாக ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி டயத்துக்குள்ள அந்த பெண்ணிடம் ஏற்படக்கூடிய மனநல மாற்றங்கள் அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்க டாக்டர், அது எதனால வருது? வந்தால்
0: அது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம் சில சமயம், அதாட்டி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கே சில பேத்துக்கு போயிடுவாங்க. ரெண்டு விதமாக, ஒரு குழந்தை பிறந்த ஒரு 1-2-3 நாட்கள்லேயே பெண்களுக்கு நம்மளுக்கு நார்மலாக சப்போர்ட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம ஒரு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன், பிளசண்டாலேருந்து வர ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரெக்னன்சி அவ்வளோ அழகாக பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம ஒரு பேபி இருக்குது, ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஹார்மோன்ஸ் வில் பி சப்போர்ட்டிவ் ஹார்மோன்ஸ். திஸ் ஹார்மோன்ஸ் வில் மென்டலி சப்போர்ட் த ஃபீமேல் டு நாட் ஓன்லி பேபி க்ரோத். பெண்களோட பிரெயினுக்குமே நல்ல சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறது, அவங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் செரட்டோனின் டோப்பமின் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ஹாப்பியாக வச்சு, பிகாஸ் வி ஆர் ப்ரெக்னென்ட் இல்லை ப்ரெக்னென்ட், அதை மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ் இருக்கும் ஆல் ஃப்ரம் பிளசண்டா அஸ் வெல் ஃப்ரம் த பேபி, சுற்றி இருக்க எல்லாம் சேர்ந்து இதை சப்போர்ட்டிவ் கொடுக்கும். ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இட் வில் பிகம் ஜீரோ, த சப்போர்ட்டிவ் ஹார்மோன்ஸ் டு த யூட்ரஸ் இஸ் பிகமிங் ஜீரோ, தேர் பை இட் அஃபெக்ட்ஸ் த பிரெயின் லெவல் ஆல்சோ.
1: ஓகே,
0: இதை கோப்ப பண்ணி சில பேர் வெளியே வந்துடுவாங்க, அதோட தெரியும் ரியாலிட்டி புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் வெளியே போயிருச்சு, இப்போ நம்ம வந்து பேபிக்கு வந்து வேற ஹார்மோன்ஸ் ப்ரொலாக்டின் மாதிரி ஹார்மோன்ஸ் செக்ரெட் ஆகி ஃபீடிங்க்கு வந்துடும். இந்த பெண்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன் இல்ல, டோட்டலி ஸ்விட்ச் ஆன் டு, இப்போ குழந்தைக்கு தான் எல்லா அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, ஹஸ்பண்ட்ல இருந்து, இன்லாஸ்ல இருந்து, பேரண்ட்ஸ்ல இருந்து குழந்தைக்கு எல்லா அட்டென்ஷன் போயிருச்சு, நம்மள பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாடி ஷேப் போயிருச்சு, அழகு போயிருச்சு, ஃபீடிங் கொடுக்க மாட்டேன். நம்பர் 2, இதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே வச்சுக்கிற விஷயங்கள், இதனால என்ன ஆயிரும், அடுத்தாப்புல நான் ஃபீட் பண்ண மாட்டேன்னு உட்காந்துக்குவாங்க. புரியுதுங்களா? அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு வித்ராயல் ஹார்மோன்ஸ் நேச்சுரலாக நடக்கிறத அப்நார்மலாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் சமூகம் மட்டும், ஒரு 1-3% ஆஃப் த சமூகம் மட்டும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்க்குள்ளே போவாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க, 2 நாள் அழுதுட்டுருக்காங்க, டெலிவரி ஆனதான் அழுதுட்டுருக்கா, ஷி ஷுட் பி ஹாப்பினோ, ஒரு டெலிவரி முடிச்சோட சந்தோஷமாலே இருக்கணும் அவ குழந்தைய பார்த்துட்டு, அவர் 2 நாள் அழுதா. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், இட் இஸ் குவைட் காமன், நீங்கள் உங்களோட அட்டென்ஷன் போயிடும், இளமோ போயிடும், அழகு போயிடும், நான் டெலிவரி ஆகிட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி, வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, ஸோ மச் ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே இழுத்து போட்டுட்டு அவங்க நினச்சிடறாங்கன்னா, நம்ம அட்டென்ஷன்லேருந்து எல்லாம் போக போகுது, நம்ம இந்த கிட்டுக்காக எல்லாமே இது பண்ண போகிறோம்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அது இனிஷியல் 1-2-3 ஸ்டேஜ்லேயே வந்துடும். அதை கோப்ப பண்ணிட்டாங்கன்னா பாதி நேரம் இந்த மனநிலை எதுக்கு வருது அப்படின்னா, அவங்களோட செல்ஃப் கேர் பற்றின கவலை கொஞ்சம் நிறைய படுற இருப்பாங்கல்ல, நான் பியூட்டிஷியனாக இருக்கேன், நான் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் ஏத்திஸ்ட் இப்படி இப்படின்னு சொல்ல போகிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த பெண்கள் மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆவாங்க. ரியாலிட்டி புரிஞ்சுக்கோற பெண்கள், நம்ம கன்சீவ் ஆகி டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தை தான் நம்மளை உலகம் நினைக்கிற பெண்களுக்கு இது வரதில்லை,
1: அவங்க அதை பற்றி கவலைப்படுறதில்லை.
0: இப்போ நான் அடுத்த என் குழந்தைய பார்க்கணும், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், என் குழந்தைக்கு நல்லா சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன் கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல கேர் கொடுக்கணும், பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், அடுத்தப்பலாம் அவன் இது பண்ணுறான் அது பண்ணாடான்னு பார்க்குறவங்களுக்கு வரதில்லை. எப்பெல்லாம் செல்ஃப் ஓரியன்டா கோல் ஓரியன்டா போறவங்களுக்கு மட்டும் அது பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இதை இதை அவங்க மீட் அவுட் பண்ண முடியல. இப்போ அவங்க வந்து அவங்க அழகையோ அவங்க பியூட்டியோ எல்லாம் மீட் பண்ண முடியாதனால அவங்க அந்த செகண்ட் கூட்டு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் கேரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இட் இஸ் அ சுவிட்ச் ஓவர் தான், உங்க உங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுவிச்சிங் ஓவர் டுவர்ட்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஹார்மோன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி தான் இருக்கு, ஸோ யூ ஹாவ் டு அனலைஸ் அண்ட் டேக் ஓவர். இதை நீங்கள் எப்போ அனலைஸ் பண்ணிட்டீங்களோ, இப்போ கிட்டு தான் அடுத்த ப்ரையாரிட்டி அப்படின்னு போயிட்டீங்கன்னா, எப்படியும் நீங்கள் 1 இயருக்கு உங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கணும், அவங்களோட வெயிட்டிங் பீரியட் இருக்குது, டெஃபினட்டாக ஒரு 1 இயர் கிட்டுக்கு டெஃபினட்டாக ஒரு மதரோட கேர் ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் போகிறது உங்களுக்கும் ஹெல்த் கிடையாது, நல்லது கிடையாது, உங்கள் கிட்டுக்கும் நல்லது கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி, டெஃபினெட்லி தெர் இஸ் அ சுவிச் ஓவர் ஆஃப் ஹார்மோன்ஸ், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆனால் தான் முடியுமே தவிர கெரியர்

0: கோல் அது எல்லாமே இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் கேப் எடுத்துட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி இல்லை இல்லைன்னா ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் தான்.
1: ஓகே, இந்த அப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம்ல இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எந்த வகையில அவங்களுக்கான அட்வைஸ் என்ன, எஸ்பெஷலி கணவர்,
0: அவங்க கணவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது காமன் ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியணும். இது காமன், இது வந்து ஒரு பெண்ணுக்கு ஹார்மோனால வர பிரச்சனைன்னு அவனுக்கு தெரியணும். எப்படி
1: குழந்தையை பெற்ற பெண்மணி வந்து
0: இருக்காங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி மெனபாஸ்ல வந்துட்டு நம்ம மெனபாஸல் ப்ளூஸ்னு சொல்லுவோம், மெனபாஸல் மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவோம். ஒரு நாள் பார்த்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பான், அடுத்த நாள் பார்த்து அமைதியா அழகா பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான், தட் சிம்டம்ஸ் வில் பி தேர். இந்த மெனபாஸல் சிம்டம்ஸ் மாதிரி வித்ராயல் சிம்டம்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். பட் அவங்களுக்கு நீங்க மென்டலா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த பொண்ணு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், 1-2 hours எந்திரிக்கணும், நைட்டு 4-5 தடவை முழிக்கிறா, அப்போ அவளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் டெஃபினட்டாக தேவைப்படும். அவள் தூங்கணும், ப்ளஸ் அவள் கிட்னியும் சேர்த்து பார்த்துக்கணும். அப்போ சமயத்தில் இந்த மேல் பார்ட்னர் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாகணும். சரி, அவங்களோட ஹோம் கேர்லேருந்து ஆரம்பித்து அவங்களோட செல்ஃப் கேர் பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பண்ணுற சின்ன சின்ன வேலையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சப்போஸ் கிட்ட தூங்கிட்டு இருக்க சமயத்துல அவங்களும் ஒரு நாள் நான் பாத்துக்கிறேமா தூங்குமான்னு சொல்ற வார்த்தையே சில சமயம் போதும்.
1: ஆமா,
0: நான் இந்த கிட்ட ஒரு மணி நேரம் பாத்துக்கிறேன், அவன் என்ன பண்ணாலும் பாத்துக்கேன், எந்திரிச்சுனாலும் அவனை ரொம்ப இங்கே பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன், அவன் பால்கனில கொஞ்ச நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே, இவன் 1-2 hours தூங்கினாலே இவளுக்கு 15 நிமிஷம் சரியாயிரும். அந்த மாதிரி கேர் தான் ஃபர்ஸ்ட் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு கூட நிக்க வேண்டியதே மேல் பார்ட்னர் தான். அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸும், அது வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் இவ குழந்தை எடுத்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இவ இப்படி சிறுசுடன் இருக்காங்கிறதுனா, இல்லை அவன் மனநிலை அப்படி இருக்கு,
1: அவங்களால முடியல
0: அவன் மனநிலை அப்படி இருக்கு. அதனால நீங்க போய் நீங்க அவட்ட போய் அட்வைஸ் சொல்றது அர்த்தம் கிடையாது, நீங்க சப்போர்ட்டிவா போறதா பெஸ்ட். ஆரம்பத்திலே நமக்கு தெரிஞ்சிரும் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தே வில் ஹேண்டில். பொறுப்பு நீங்க எடுத்துதான் ஆகணும் ஒன்ஸ் டெலிவரின்னு வந்துட்டா.
1: ப்ராபப்ளி நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே 40 நாள் அந்த மாதிரி ஒரு ஒரு மதர் குழந்தை ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பாத்துக்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க.
0: இல்லை அம்மா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இருந்தாங்க, அவங்க வந்து இந்த நியூனட்டல் கேர் ப்ராக்டிஸ் சரியா இல்லாதனால பண்றது இல்லை.
1: குழந்தை பிறந்த வீடுன்னே சொல்லுவாங்க.
0: ஆமா டெஃபினட்,
1: அங்க வந்து இந்த தாளிப்பெல்லாம் போட்டு சமைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்க அவங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி பழக்கங்கள்
0: அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆள் இல்ல கொடுக்கவும் முடியாது. பட் அந்த ஸ்பேஸ்ல இப்ப மேல் பார்ட்னரை
1: வச்சுட்டா
0: அவங்க வந்து, இப்ப நான் இந்த ஊர்ல இருக்கேன் அந்த ஊர்ல இருக்கேன்னு சாக்கு போக்கு சொல்லாம, ஒன்ஸ் டெலிவரி அப்படின்னு ஆயிட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கான கேர் கொடுங்க, கிட் கொடுக்கற கேரையும் அந்த டெலிவரியான மதர்க்கும் கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன்.
1: கரெக்ட், ரெண்டு பேரும் சேர்த்து
0: தான் கேரை பார்க்கணும்,
1: ரெண்டு குழந்தையும் பார்த்துக்கணும்,
0: அந்த மாதிரி தான் போருமே தவிர அவளை தனியாக விட முடியாதுல்ல, அதான் பிரச்சனை.
1: கரெக்ட், இன்னைக்கு மேபி அதனால தான் இன்னைக்கு இந்த போஸ்ட் பார்ட்டம்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பேசப்படுது.
0: டெஃபினட்டா இப்போ என்னன்னா, அவள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. இப்போ நார்மல் டெலிவரி ஆகிட்டா கூட பரவாயில்லைங்க, அந்த ஊண்டு ஹீலாகும், எபிசியாட்மின்னு ஊண்டு ஹீலாகிறதுக்கு வித்தின் வீக்குள்ள ரெக்கவரி ஆயிடுவாங்க. இப்போ சிசேன் மாதிரி ஊண்டுன்னு வச்சுக்கோங்க, அவ அப்டமன் ஒண்டியும் கேர் பண்ணி, அவ ஹெல்த்தையும் கேர் பண்ணி, டயட் ஒழுக்கா எடுத்து, பிரெஸ்ட் ஃபீடிங் பார்த்து, தூங்காம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும், அதான் பிரச்சனை.
1: சோ அப்ப பேக் டு ஸ்கொயர் ஒன் நினைக்கிறேன் டாக்டர், லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வந்துடுறோம் நம்ம இல்லையா. இன்றைய வாழ்க்கை முறையில வந்து நிறைய சேஞ்சஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு திருப்பி கொண்டு வர வேண்டியிருக்கு எல்லா விஷயத்தையும்.
0: கட்டாயமா, கட்டாயமா.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லத்தில் டாக்டர் ஜே கவிதா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா டாக்டர்? இப்ப பிரெக்னன்சி பத்தி நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, ஒரு பிரெக்னண்டான ஒரு திருமணமான ஒரு தம்பதியருக்கு என்னென்ன மாதிரியான கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். இன்றைய மருத்துவத்துல நீங்க சொல்றீங்க என்னென்ன மாதிரி ஒரு பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா டாக்டரை வந்து பார்த்து பண்றதுங்கிறது ரெகுலரா பண்றது, அதேமே மகப்பேறு அடைஞ்ச உடனே பண்றதுங்கிறது ரெகுலரா பண்றது. பட் நீங்க சொன்னீங்க பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீநேட்டல் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கவுன்சிலிங் சொல்லிட்டு, ஸோ அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: கட்டாயம்பா, இப்போ பெண்களுக்கு இந்த உடல் கொள்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஒரு பயம் ரீதியான விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்ம இப்போ அடுத்த பார்ட்னருக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படிங்கிற மன ரீதியான பயமும் உடல் ரீதியான பயமும் பெண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வருதுங்க.
0: இப்போ ஆண்களுக்கும் அந்த பயம் இருக்கு,
1: கட்டாயமா உண்டு. ரெண்டு பேத்துக்குமே, ரெண்டு பாலினருக்குமே உடல் ரீதியான எக்ஸ்போஷர் நம்ம அடுத்த பார்ட்னருக்கு நம்ம கொடுக்கறதுனால அவங்க கொஞ்சம் பயம் இருக்கு. அது என்ன சொல்றாங்க, நார்மலாவே இப்போ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸே இல்லை இருக்க முடியாத கப்பல்ஸும் நிறைய பேர் வருவாங்க. எங்களுக்கு வந்து உடலுறவே இருக்க முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல்ஸும் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனே இருக்கு, வெஜினிஸ்மஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கப்பல்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்க உள்ள கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸும் அவங்க பிசிக்கல் இன்டிமேஸ்லேருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு பியூரா ஹார்மோனல் அசஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீமேலாக வந்தாங்கன்னா, டெஃபினட்டாக இப்போ இருக்க ஃபீமேல் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் குட் பண்ணியே ஆகணும். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இப்போ காமனாக போயிட்டுருக்க ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் ஹேபிட்ஸ் கட்டாயம் குவிட் பண்ணி ஆகணும் பிஃபோர் பிரெக்னன்சி ஃபார் போத் பார்ட்னர்ஸ், ஃபீமேல் அண்ட் மேல் பார்ட்னர்ஸ். இட் இஸ் குவைட் காமன் இன் அ ஃபீமேல் கம்யூனிட்டி ஆஸ் இஃப் நோ. கொஞ்சம் எலைட் கம்யூனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் குவைட் காமன். இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி, ஸ்டாப் யுவர் ஆல்கோஹால் ஆஸ் வெல் அஸ் ஸ்மோக்கிங் ஃபார் அ ஃபீமேல் அண்ட் மேல் பார்ட்னர்ஸ் டூ. Nowadays, we are asking history like that. நீங்கள் தண்ணி எடுப்பீங்களா?

0: ஸ்மோக் பண்ணணும். இப்போ கேட்கவே ஆரம்பிச்சிட்டோம், ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இருக்கான்னு சொல்லி போத் மேல் பார்ட்னர்ஸ் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர்ஸ்க்கும் நாங்கள் கேட்டு தான் ஆகணும். இப்போ இருக்க சொசைட்டியோட கண்டிஷன்
1: ஓகே.
0: மோர் ஓவர் அவங்களோட வெயிட் பிஎம்ஐ நார்மல் பிஎம்ஐக்கில் கொண்டு வர்றது, ப்ளஸ் அவங்களோட பிஎம்ஐ கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அவங்களோட டயட் பேட்டர்னை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்பர் 3, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை முன்கூட்டியே சொல்லிடுவோம். ஒரு மினிமலாக ஒரு வாக்கிங், ஒரு 10,000 ஸ்டெப் வாக்கிங் மாதிரியோ, ஒரு 150 minutes ஆஃப் அ டே, ஒரு எனி சர்க் எனி ஆக்டிவிட்டி, இப்போ வாக்கிங், சைக்கிளிங், எக்ஸசைசஸ், எதாக இருந்தாலும் ஸ்விம்மிங் மாதிரி ஒரு 150 minutes பெர் வீக் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி சொல்கிறோம். நம்பர் 3, அவங்களுக்கான செல்ஃப் கேரில் எக்ஸசைசஸ் பண்ணுறோம், யோகா பேட்டர்ன் சொல்லித்தரோம், இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மேல் பார்ட்னரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எதுவும் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டு அவங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் கரெக்ட் பண்ணுவோம், சுகர் இஷ்யூஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணுவோம், ப்ளஸ் ஃபீமேலுக்கான ஹார்மோன் பேட்டர்ன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோம். இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி அவங்கள தயார்படுத்துறோம், உடல் ரீதியாகவும் ஹார்மோன் ரீதியாகவும் அவங்கள வந்து கன்செப்ஷனுக்கு தயார்படுத்துறோம். தைராய்டு கண்ட்ரோலை பார்த்துக்குவோம், சுகர் கண்ட்ரோலை பார்த்துக்குவோம், வெயிட் கண்ட்ரோலை பார்த்துக்குவோம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்த அப்பில் நம்ம பண்ணுறதுனால அடுத்த ப்ரெக்னன்சியில் அபார்ஷன் வராமல் இருக்கிறதா இருக்கட்டும், ப்ரீ டேர்ம் டெலிவரி மாதிரியே இருக்க இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், குறை மாத குழந்தைகள் வந்து அதோட கஷ்டங்கள், குழந்தையோட ப்ரீ டேர்ம் பேபிஸ் படுற கஷ்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ இவங்க சுகர் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ப்ரீட்டம் டெலிவரியோ அபார்ஷனோ ஆக போறதில்லை. அதே மாதிரி தைராய்டு ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பிரெகன்சி கண்டினியூ பண்றதுல பிரச்சனை இருக்காது, அபார்ஷன் சீக்வன்ஸ் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பிரெகன்சிக்குள்ள போறது பெஸ்டா இருக்கும். மோர் ஓவர் உடல் ரீதியான விஷயங்களும் நம்ம அவங்களுக்கு அவங்களோட நீடு என்னங்கிறத போல கேட்டு தெரிஞ்சுக்கும். இப்போ ஒரு பெண்ணை என்ன கேள்வி கேட்கறாங்கிறத எங்க முன்னாடி தான் கேட்க முடியும், அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிக்க போறதில்லை. இப்போ அஸ் அ கவுன்சிலரா டாக்டரா பாக்குறப்போ அவங்க எங்க கிட்ட அவங்களோட எல்லா விதமான குவரிஸ் கேட்கறப்போ வில் கிவ் த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டீட்டெயில். இப்போ உடலுறவு பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா ஈஸியாக கன்செப்ஷன் போயிடறாங்க, பிரச்சனை எதுவும் இல்லை. இது வந்து ஒரு கவுன்சிலிங் செஷனாக நம்ம வைக்கிறப்போ ஒவ்வொரு கப்பலும் அதை முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஏன்னா கன்செப்ஷனுங்கிறது இப்போ பழைய மாதிரி நார்மலாக நடக்கிறது இல்லைங்க, நிறைய டிலேட் ப்ரெக்னன்சி லேட் மேரேஜஸ்லாம் காமனாக வர்றதுனால இப்போ கன்செப்ஷன் அவ்வளோ காமனாக வர்றதில்லை. இப்போ நிறைய வந்து குழந்தை இல்லாமல் பிரச்சனை போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி லேட் மேரேஜஸ் போகிறதுனால இவங்க ஹேபிட் நல்லா இல்லாததுனால இப்போ மேல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேபிட்ஸ் ரொம்பவே ட்ரக் அபியூஸ் என்னென்னமோ வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம கன்செப்ஷன் ட்ரை பண்ணுறப்போ பெட்டராக.
1: கரெக்ட். இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி பற்றி கேட்கலாம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். தொடர்ந்து மாலை 5:02 சித்திர சவாரம் நிகழ்ச்சியில கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கேற்கும் நேரலையை கேட்கலாம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல திரை செல்ல மூன்று அழகான பாடல்கள் கேட்டோம். நிமிர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ராஜ்யம் திரைப்படத்திற்காக. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் +2 பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

0: நேர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. நேரம் 1:30. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய திரைப்படம் ஒரு அனிமேஷன் திரைப்படம். 2024 இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. விலங்குகளுடைய அசைவுகள், விலங்குகளுடைய மொழிகளை மட்டுமே வச்சு படத்தை வந்து இயக்கியிருப்பாரு. ஸோ இந்த இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திரைப்படத்துடைய சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர் எல்லாமே தான். ஸோ அவர் தான் வந்து

முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்திற்கு நிறைய உழைப்பை வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, என்ன திரைப்படம் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் எந்த ஒரு வசனமுமே இல்லை. ஒரு சுற்றி சுற்றி விலங்குகளை மட்டுமே காமிச்சு எடுத்திருப்பாங்க. அவ்வளோ அழகான இயற்கை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அனிமேஷன் மூலமாக வந்து நமக்காக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. கண்ணை வந்து திரையிலேருந்து நகர்த்தவே முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான விஷுவல்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துடைய பெயர் ஃப்ளோ. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இந்த திரைப்படத்தை பற்றி, கூடவே அழகான பாடல்களும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்றைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கக்கூடிய மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சி வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpistm.ac.in.

சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜாலி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ளோ இந்த திரைப்படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம சொன்ன மாதிரியே வசனங்களே இல்லாமல் அவ்வளோ அழகா அதனுடைய உணர்ச்சிகளை மட்டும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய உணர்ச்சியை மட்டுமே வந்து நமக்கு காமிச்சு நம்மளே ரொம்ப என்கேஜாகவே வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பூனை, அதுதான் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பூனையை வந்து நோக்கி தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நகரும். கூடவே நிறைய விலங்குகள் இருக்கும், கபிபாரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொறுத்துண்ணி சார்ந்த ஒரு இனமாக இருக்குது, லெமூர், அப்புறம் நாய் ஒன்று இருக்கும், அப்புறம் பெரிய பறவை ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பூனை வந்து மெதுவாக தனிமையில் வாழக்கூடிய இந்த ஒரு பூனை, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தனிமையில் பூனை வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கு, இருந்தாலும் தனிமையில் இருக்கோன்றது அதனுடைய மனசுலையும் தோணதான் செய்யுது. அப்போ வந்து ஆத்தங்கிற ஓரமாக போய் மீனை பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கு. அங்க நிறைய நாய் பாத்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு மீனை சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி, நாய்க்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கே, நம்ம ஒன்னு எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை போய் தன்னோட வாயால கவுது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நாய் இது பக்கம் திருப்பி இதை துரத்தி ஓட ஆரம்பிச்சிருது. சோ துரத்திட்டு போறப்போ பூனை ஒரு பக்கமும் நாய்கள் வந்து மத்த ஒரு பக்கமும் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல அந்த காட்டுல இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் எல்லாமே பதறி அடிச்சுட்டு அப்படியே ஓடி வருது. சோ ஒரு ரெண்டு விலங்குகள் வந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த விலங்குகளும் எப்படியே இவ்வளவு வேகமா வருது அப்படின்னு பாக்குறப்போ அப்பதான் பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் அந்த காட்டுக்குள்ள வருது. ஸோ இந்த வெள்ளத்துல என்னென்ன ஆச்சு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கக்கூடிய மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் 1:15. ஆகாஷவாணி கோயம்புத்தூர்ல நம்ம இன்னைக்கு ஃப்ளோ இந்த திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இதுல இருக்கக்கூடிய பூனை அந்த வெள்ளத்துல அடிக்கப்பட்டு வந்து ஒரு படகு கிட்ட போகுது. சோ அந்த படகுல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சில உயிரினங்களும் இருக்கத்தான் செய்யுது. அந்த படகுக்கு மேல போய் உட்காந்துட்டு நம்ம சொன்ன மாதிரியே ஒரு நீர்யானை போன்ற கொரு துணி கேப்பிப்பரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த கொரு துணி அதுல இருக்கு. அது எப்பவுமே சாப்பிட்டு நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி அமைதியாவே இருக்கும். சாப்பிடறதே அதோடைய மிகப்பெரிய வேலையா இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத அப்படியே அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும். இந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னா படகுல கீழே பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கு, வெள்ளம் இல்லையா. சோ அதுல வந்துட்டு மீனா போயிட்டு இருக்கு, ரொம்ப கலர் கலரா மீன் இருக்கு. அந்த மீனை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பறவை வந்து அந்த எட்ஜில் அந்த படகுடைய முனையில வந்து உட்காருது. அதுல ஆட்டம் கண்ட அந்த படகுல இருந்து அந்த பூனை மறுபடியும் கீழே தண்ணிக்குள்ளேயே போய் விழுந்துருது. ஒரு வழியா தத்தி தாவி மேல மறுபடியும் படகுக்குள்ள வந்துடுறப்போ இந்த படகுடைய திசை வந்து மாறுது. இந்த திசை மாறுதே என்ன பண்றது அப்படின்ற

பதட்டத்தோட இருக்கிறப்போ இந்த கேபிபரா வந்து அந்த படகை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பரவாயில்லையே, இந்த வேலையிலையும் பாக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு பூனை மனசுல நினைச்சிட்டு அந்த அந்த கேபிபராவையும் அந்த பூனையும் பாத்துட்டு இருக்கு. என்னதான் பண்ணுது, நம்மளும் இந்த வேலையை கத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸோட அதை வந்து பாத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டே இருக்கிறப்போ அந்த படகு வந்து ஒரு இடத்துல போய் முட்டி நிக்குது. அந்த இடத்துல லெமூர் அப்படின்னு இன்னொரு உயிரினம் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு பளபளப்பான பொருட்களை பார்த்தா அவ்வளோ பிடிக்குமா, அந்த பளபளப்பான பொருட்கள் எல்லாமே சேகரித்து சேகரித்து வச்சுக்குமா. சேகரித்து வச்சு ஒரு கூடையில் அப்படியே பெருசாக வச்சுட்டு இருக்கு. அந்த கூடையை தூக்கி இந்த படகுல கொண்டு வந்து வச்சிருது. மறுபடியும் வச்ச உடனே அந்த லெமூர் வாழ்ந்த இடத்துலயும் ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருது. அந்த இடமுமே மூழ்கி போயிருது. மறுபடியும் இந்த படகு நகர்ந்துகிட்டே இருக்கு. இது ஒரு பயணமாகவே இருக்கும். ஒரு இடத்துல போய் நிற்கும், மறுபடியும் அங்கே தண்ணி வரும், மறுபடியும் நகரும், அப்படியே இருக்கும். இது இடையில நிறைய உயிரினங்கள் இந்த படகுக்குள்ள வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது விலங்குக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாயை பார்த்தா பூனைக்கு பிடிக்காது, பூனையை பார்த்தா வந்துட்டு எலியை பார்த்தா அப்படி பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சங்கிலி தொடர்பு இருக்கும். ஆனாலும் இந்த படத்துல இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் நமக்கு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படின்ற அந்த ஆழமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வழக்கமா நம்ம வந்து 12:40 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து கேட்போம் இல்லையா, அது இன்றைக்கு 2:30 மணிக்கு கேட்கலாம்.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கக்கூடிய மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஃப்ளோ இந்த திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது ஒரு பாய்மர கப்பலா இருக்கு. அந்த கப்பலுக்கு மேல போய் அந்த பூனை அந்த உச்சியில போய் நின்னு பாத்துட்டு இருக்கு. கீழே வந்துட்டு நிறைய மான்கள் ஓடுற மாதிரி தோணுது. மறுபடியும் வெள்ளம் வர்ற மாதிரி இருக்கு. என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு பூனையோட மைண்ட் வாய்ஸ் இருக்க பார்த்தா அது பூனை வந்து கனவு கண்டிருக்கு. கனவுலையும் வெள்ளம் தானா அப்படின்னு பூனை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து திசை மாறிக்கிட்டே இருக்கு. போட் தண்ணியெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டுமா ஆடிக்கிட்டு காலத்துல வாழைப்பழம் சாப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி இது வேணா அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. அப்போதான் பாத்தீங்கன்னா அந்த அப்போ ஒரு நாய் வந்து ஓடி வருது. இந்த நாயை நம்ம எங்கேயோ பாத்திருக்கோமே அப்படின்ட்டு பூனை நினைக்க முத முதல்ல ஒரு நாய் வந்து சண்டை போட்டு சொல்லி அதை மீனை சாப்பிடுறப்போ அந்த நாயா தான் இருக்கு. ஆனா அந்த நாய்க்கும் பூனைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே படத்துல வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அந்த பூனை வந்து அந்த நாயை சட்டை பண்ணவே பண்ணாது. அந்த நாயும் பக்கத்துல பக்கத்துல வந்து நிற்கும் வாளாட்டும். ஆனாலும் இந்த பூனை வந்து எனக்கென்ன அப்படின்ற மாதிரிதான் நின்றுட்டே இருக்கும். சோ அப்போதான் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பறவைகளுடைய கூட்டம் வந்து அங்க தெரியுது. இந்த நாய்க்கு வந்து ரொம்ப எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கணும். சண்டைனா ஒரு ஜாலியான சண்டை, குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுமா. அப்பதான் அந்த லெமூரும் நாயும் வந்து குறும்பு பண்ணிட்டே இருக்கிறப்போ மூணு பேரும் கீழே விழுந்துருவாங்க. பூனையும் சேர்ந்து கீழே விழுந்து புரண்டு விழுகிறப்போ பாத்தீங்கன்னா அங்க பெரிய பறவை கூட்டம் இருக்கும். அந்த பறவை கூட்டங்கள்ல வந்து ஒருத்தர் பெரிய அந்த ஆளுக்கு அந்த கேங்கு கிங் அப்படின்னு இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு பூனையை முறைச்சு பார்த்துட்டு நிப்பாரா. அப்போ ஒரு மிகப்பெரிய பறவை ஒன் வந்து அந்த போட் மேல நின்னுச்சு இல்லையா, அந்த பறவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பூனைக்காக வந்து நிக்குமா, காப்பாத்துறதுக்காக வந்து நிக்குமா. அந்த பறவைகளுக்குள்ளேயே சண்டை நடக்கும். நிறைய ஸ்டன்ட் காட்சிகள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெரிய பறவையுடைய ரெக்கைகளை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய பறவைகளையே வந்து உடைச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பறவை என்ன பண்ணுச்சு, இந்த பூனையெல்லாம் என்ன பண்ணுச்சு, நாய் கூட சேர்ந்து லெமூர் என்ன பண்ணுச்சு அப்படின்றத பாடல்களுக்கு அப்புறமா நம்ம கேட்கலாம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

இதுவரை கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நேரம் 1:37 நிமிடங்களாக கூட இந்த நேரத்துல இன்னைக்கு ஃப்ளோ இந்த திரைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த பெரிய பறவைக்கு இறகுகள் வந்து உடஞ்சிருச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த பறவை நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த பூனை வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி போய் பக்கத்துல உட்காருது. எங்களுடைய படகுல நீயும் வரலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி வருது. உடனே அந்த பறவையும் பாத்தீங்க அப்படின்னா படகுக்குள்ள வந்து உட்காந்துருது. கொஞ்சம் அந்த பறவையுடைய மனசுலயும் ஒரு விதமான வலி இருக்கு, அது வந்து வெளிப்படுத்துது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வசனமே இல்லாம அதனுடைய உணர்வுகளுடைய வெளிப்பாட மட்டும்தான் இந்த படத்துல முழுக்க முழுக்க காமிச்சிருப்பாங்க. சோ இருட்டிறது, எல்லாரும் வந்து தூங்கிடுறாங்க. இந்த பூனை வந்துட்டு நாயவும் பாத்துட்டு இருக்கு, நாயும் பூனைய பார்த்துட்டே இருக்கு. பூனைக்கும் பசிக்குது, பூனைக்கு மீன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய மீன்களை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த நாய் அப்படின்னாலே அதுகளுக்கு குறும்பு பண்றது ரொம்ப பிடிக்கும், கூட இருக்கிறவங்களோட வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் வந்து பறவை கூடையும் இந்த லெமூர் கூடையும் விளையாண்டுகிட்டே இருக்கு நாய். ஒரு மீனை எடுத்துட்டு வந்து இந்த பூனை வந்து அந்த நாய்க்கு கொடுக்குது, அந்த நாயும் வந்து எடுத்து சாப்பிடுறது. அப்போ ஒரு இடத்துல நிறைய நாய்களுடைய சத்தம் குறைக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரா அப்படின்னு பாக்குறப்போ நம்ம நாயோட லெபர்டாருடைய நண்பர்களா தான் இருக்காங்க. சோ அவங்களையும் படகுகளை ஏத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லுது. இருந்தாலும் இது வந்து இந்த பறவைக்கு பிடிக்கிறதே இல்லை. எதுக்கு, நம்மளே நிறைய பேர் இருக்கோம் இந்த படகுல, எப்ப பார்த்தாலும் படகும் ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கு, அங்கிட்டு சாயுது இங்கிட்டு சாயுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த எல்லா நாய்களையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த படகுல ஏத்திக்கிறாங்க. அப்போதான் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்குது. ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. லெமூர் கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. மற்ற நாய்கள் புதுசா வந்தாங்க இல்லையா, அந்த நாய்கள் எல்லாம் லெமூர் கூட சண்டை போடுறாங்க, பூனை கிட்ட வந்து முறைக்கிறாங்க. அப்படி பண்றப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா லெமூர் வச்சிருந்த ஒரு கண்ணாடி, ரொம்ப அழகான ஒரு பளபளப்பான கண்ணாடி பொருள் வந்து உடஞ்சிருது. அப்ப பூனை வந்து அந்த நாயை பார்த்து சொல்லுது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்ட்டு சொல்லாம சொல்ற மாதிரியான காட்சியை வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு தீவை நோக்கி இவங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இந்த படகு போயிட்டு இருக்கு, கடல்ல வந்து சீற்றம் அதிகமாகுது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த லெமூர்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பூனையும் ரொம்ப ட்ரை பண்ணுது, கண்ட்ரோலே பண்ண முடியல, அங்கிட்டும் இங்கிட்டும் சாஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல பூனை மறுபடியும் டொபக்கட்டின்ட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருது. பூனைக்கு வேலையே இல்லையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி விழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத பாட்டுக்கு அப்புறமா கேட்கலாம்.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு இல்லையா. ஸோ இந்த பூனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படகுல இருக்கு. அந்த படகுல வந்து நிறைய விபத்துக்கள், நிறைய விஷயங்கள் நடக்குது. எங்கெங்கயோ போய் முட்டுது, மறுபடியும் மூழ்குது, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. ஒரு வழியா வந்து படகுல இருந்து எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஒரு வகையிலையும் போராட தான் செய்கிறாங்க. அப்படி போராட்டிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கேபிபாரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அது கீழேனா அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனா வந்து படகு வந்து விழுந்துடும் அப்படின்றப்போ இவங்க எல்லாருமே வந்து குதிச்சு ஒரு வழியா நிலத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா கேபிபாராவில் மட்டும் வந்து நிலத்துக்கு வர முடியறதில்ல. அப்போ இந்த பூனை போய் காப்பாத்துறதுக்காக போகுது. காப்பாற்ற அந்த இடத்துல காப்பாத்துறதா அப்படின்ற மாதிரி இந்த பூனையும் மாட்டிக்குது. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வந்து காப்பாத்தி எல்லாரையும் நிலத்துல கூட்டிட்டு வந்து விட்டுடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கும் உதவி பண்ணிக்கிறாங்க, கயிறு பிடிச்சி இழுக்கிறாங்க. எல்லாமே அனிமேஷன் தானே, அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான காட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு டைரக்டர் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒற்றுமையே பலம், பூனை யாரையுமே நம்பாது, அதனுடைய இயற்கை குணம் அப்படிதானே. நாய் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து தகுந்த மாதிரி நடந்துக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த நேரத்துக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், எல்லாருமே வந்து ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இந்த திரைப்படம் ரொம்பவே அழகா காட்சிப்படுத்தியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண திரைப்படமும் கூட.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள்.

தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். சற்று முன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதியளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852 ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவுல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும்

பதிவாகுங்க. ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகவும், ஊட்டியில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்.

பெரியகாரம் நிகழ்ச்சியில் ஒலித்த அந்த பாடல் சின்ன மாப்பிள்ளை படத்திற்காக வலம் வந்தது. பாடினார்கள் எஸ் ஜானகி மற்றும் மனோ. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 2:40 ஊர்புறத்திரை நிகழ்ச்சியில் இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்து

நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஐயா படத்திற்காக வலம் வந்தது. கே கே மற்றும் சாதனா சர்கம் பாடியிருந்தார்கள். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. திரையிசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. தேவதையை கண்டேன் படத்திற்காக பாடல்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனித தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து

0: வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பில்லா

0: இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேனுவேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலைத்த நேரம் இப்போது 2:40. இனி கேட்கலாம்
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள்.
4: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன். என்னைக்கு அழைச்சதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் மருத்துவர் காப்பியன், மயக்கவியலாளர், மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன்.
4: மயக்கவியல் துறை அப்படிங்கறது ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முக்கியமான ஒரு துறையா வந்து அது இருந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு பேஷண்ட்க்கு அறுவை சிகிச்சை பண்ணும் போது அவங்களுக்கு வழியே தெரியாம அந்த அறுவை சிகிச்சை பண்றதுக்கு அந்த மயக்கவியல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானதா இருந்துட்டு இருக்குது. சொல்லுங்க டாக்டர், அந்த மயக்கவியல் துறை அப்படிங்கறதோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குது?
5: ஒரு மருத்துவமனையில, குறிப்பா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பல்வேறு வகையான சிகிச்சைகளை வந்து நம்ம செய்யறோம். அதுல வந்து முக்கியமான ஒரு சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பிறந்த 1 நாள் குழந்தையிலிருந்து நம்ம 100 வயதான முதியோர் வரைக்கும் வந்து பல்வேறு வகையான நோய்களுக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சைகள் வந்து தேவைப்படும். அப்போ வந்து அந்த அத்தனை வகையான பேஷண்ட்டுக்கும் ஒரு வலி இல்லாம, எந்தவித சைட் எஃபெக்ட்டுகளும் வராம அறுவை சிகிச்சையின் போது ஸ்டேபிளான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி ஒரு பாதுகாப்பான ஒரு அறுவை சிகிச்சை அவங்களுக்கு வந்து மேற்கொள்றதுக்கு இந்த மயக்கவியல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றிட்டு இருக்கு. அதாவது மயக்கவியல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தோம்னா மயக்கம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு பகுதியா இருந்தாலும் அவங்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து மயக்க மருந்துகள் பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது அவங்களுடைய ரத்த அழுத்தம் மேலும் கீழே போகும், அதுக்கப்புறம்

0: அவங்களுடைய மூச்சு விடுற திறமை வந்து பாதிக்கப்படும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சீர்படுத்தி அவங்களுடைய ஒட்டுமொத்த பிசியாலஜியும் வந்து நம்ம ஒரு இயல்பான நிலையில வந்து மெயின்டைன் பண்ணும்போது தான் சர்ஜிக்கல் அவுட்கம், அதாவது அறுவை சிகிச்சையிலிருந்து அவங்க வந்து திறம்பட குணமாய் வர்ற அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்படும். அதுல வந்து மயக்க மருந்துத்துறையுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது.
1: டாக்டர், இப்போ வந்து நீங்க இருதய நலன் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை குறித்தும் சில விஷயங்கள் பேச போறீங்க. இந்த இருதய நலத்திற்கும் இந்த மயக்கவியலுக்கும் என்ன சம்பந்தம்?
0: நம்மளுடைய இந்தியா அப்படின்றது வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவத்துறையோட வளர்ச்சினால வந்து ஏஜிங் பாப்புலேஷன் அப்ப அதிகமாயிட்டே போகுது. யங் பீப்புள் வந்து இந்தியாவில் நிறைய இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுடைய மருத்துவ வளர்ச்சினால நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜிங் பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ வயசு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதே சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால வர நோய்கள், ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ நிறைய பேருக்கு வந்து மாரடைப்பு வர்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து தேவைப்படுற மாதிரி வந்து சுச்சுவேஷன் வந்து இப்போ நிறைய இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இருதய அறுவை சிகிச்சை அப்படி ஒரு மேஜரான ஒரு ப்ரொசீஜர். நம்ம ஒட்டுமொத்த உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் நம்மளுடைய இதயம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குது. நம்ம ரத்தத்துல தான் நம்ம ஆக்சிஜன், நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் வந்து அதில் தான் போகுது. ஸோ இப்போ அந்த ஒரு இதயத்தையே நம்ம வந்து அடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர். ஸோ அதில் வந்து அந்த மாதிரியான சிக்கான பேஷண்ட்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணும்போது மயக்கவியல் துறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றிட்டு இருக்கு. வயதுக்கு தகுந்த மாதிரியான மயக்க முறைகள் அப்படின்னு கிடையாது. மயக்கவியல் முறைகளில் வந்து பொது மயக்கம், நம்ம ஒட்டு மொத்தமாக தூங்க வைக்கிற மாதிரியான மருந்துகள் இருக்கு. ரெண்டாவது வந்து ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதுகு தண்டிலையோ இல்லை வந்து குறிப்பிட்ட நரம்புகளையோ மறுத்து போகிற மருந்துகள் வந்து செலுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி, நம்ம உடம்புல குறிப்பிட்ட பகுதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இல்லாத ஒரு நிலை இருக்கும். இதை வந்து ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சின்ன குழந்தைக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி வந்து பண்ணலாம். ஆனால் என்னன்னா நம்ம வந்து என்ன வகையான சர்ஜரிக்கு வந்து அவங்களுக்கு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மயக்க முறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான சென்சிட்டிவிட்டி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வயது முதிர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விதமான மயக்க மருந்துகளையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இதய அறுவை சிகிச்சை செய்யும்போது பெரும்பாலான சமயங்கள் நம்ம வந்து முழு மயக்கம் தான் கொடுக்கும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவோம்னா முதுகு தண்டில் ஊசி போட்டு வலி மட்டும் குறையிறதுக்கான மருந்துகளும் சேர்த்து கொடுப்போம். முன்னாடியெல்லாம் வந்து இதே அறுவை சிகிச்சை செய்யும்போது வந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வந்து ஐசியூவில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. அனஸ்தீசியா அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து புதுமையான கண்டுபிடிப்புகள் அதுக்கப்புறம் வந்து ஏற்பட்ட முன்னேற்றங்கள்னால நம்ம வந்து நிறையவே வந்து சீக்கிரமாகவே இப்போ பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கே கொண்டு போகிற மாதிரி அவுட்கம்ஸ் வந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு மயக்க மருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு வந்து எந்த ஒரு நோயாளியை வந்து நம்ம வந்து உட்படுத்தும் போதும் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஏற்கனவே இப்போ வந்து ஒரு மாரடைப்பு இருக்குது இல்லை வந்து இதயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதய துடிப்பை வந்து அதிகப்படுத்தும். அது இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு மோசமான விளைவை தான் ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஷண்ட்டை வந்து கூட்டுக்கு கூட்டி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய பதட்டத்தை தணிக்கிறதுக்குமான மருந்துகளை வந்து கொடுத்து அவங்கள வந்து அமைதிப்படுத்தி ப்ரீ ஆப்ரேட்டிவ் பீரியட்லேயே அவங்கள வந்து நம்ம வந்து கவுன்சிலிங், அதாவது ஆலோசனைகள்லாம் வந்து கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்கே கூட்டிகிட்டு வரும். ஆப்ரேஷன் தியேட்டரில் நம்ம வந்து மயக்க மருந்துகள் கொடுக்கும்போது மயக்க மருந்துகள் எல்லாமே நம்மளுடைய பேஷண்ட்டுடைய வந்து பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட் இது எல்லாமே பாதிக்கக்கூடிய மருந்துகள் தான். அதே மாதிரி பேஷண்ட்டுடைய மூச்சு விடுற தன்மையை வந்து பாதிக்கக்கூடிய மருந்துகள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வந்து சரியான அளவில் வந்து கணிச்சு பயன்படுத்தும் போது ஒரு சீரான ரத்த அழுத்தத்தையும் ரத்த ஆக்சிஜன் லெவலையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யும்போது வந்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கான மருந்துகளையும் நம்ம வந்து நம்ம கொடுப்போம். இந்த வலி மருந்துகளுக்குலையும் வந்து பல்வேறு வகையான வலி மருந்துகள் இருக்குது. சில மருந்துகளுக்கு வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது, சில மருந்துகள் வந்து அல்சர் வர வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. பேஷண்ட்டுக்கு எவ்வளோ வலி இருக்கும், எந்த மருந்துகள் கொடுத்தா எந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பானது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும், ரத்த அழுத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ ஒரு ஒரு நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மயக்க மருந்துகளை வந்து தேர்வு செஞ்சு பேஷண்ட்டுடைய அவுட்கம் வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வரோம்.
1: இன்றைய நாளில் உங்ககிட்ட இருதய நலன் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை அதுக்கு கொடுக்கக்கூடிய மயக்க மருந்துகள் சார்ந்த நிறையா தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் இரு

0: இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள்.
1: டாக்டர், இப்போ நீங்க இருதய நலன் சார்ந்த தகவல்கள்ல மயக்கவியல் துறை எப்படி இருக்கும், அதுக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி மயக்கவியல் மருந்துகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத எல்லாம் சொல்லிருந்தீங்க. அறுவை சிகிச்சை சார்ந்து சில விஷயங்களும் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் அதுக்கான பதிலும் சொல்லிருந்தீங்க. இந்த இருதய நலன்ல இந்த மயக்கவியல் துறை அப்படிங்கறது எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இருதய அறுவை சிகிச்சை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்ததை விட பல மடங்கு வந்து பல்வேறு விதங்கள்ல வந்து முன்னேறி இருக்கு. முன்னேற்றத்துல வந்து இந்த மயக்க மருந்துகளுடைய தாக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோம், முன்னாடிலாம் வந்து நம்ம இருதய அறுவை சிகிச்சை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக நம்மளுடைய நெஞ்சுக்கூட்டை வந்து பிரித்து அதுக்கப்புறம் உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் லங் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பைபாஸ் மெஷினில் வந்து பேஷண்ட்டுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தையும் வந்து நம்ம செலுத்தி அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் செய்ய வேண்டிய வேலையை வந்து அந்த பைபாஸ் மெஷின் செஞ்சுட்டு இருக்கிற சமயங்களில் நம்ம இங்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்போம். யூசேஜ்லாம் இப்போ கம்மியாக இருக்குது. பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பைபாஸ் மெஷின் பயன்படுத்தக்கூடிய அளவுகள் வந்து மிக மிக கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே வந்து பைபாஸ் மிஷின் இல்லாமே ஹார்ட் பைபாஸ் சர்ஜரிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து வால்வ் சர்ஜரிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து பைபாஸ் மிஷினை பயன்படுத்துறோம். எண்டோஸ்கோபிக் கார்டியக் சர்ஜரி, அதுக்கப்புறம் வந்து மினிமலி இன்வெசிவ் கார்டியக் சர்ஜரி முன்னேறி இருக்கு. மயக்க மருந்துகள் நம்ம வந்து செலுத்துற விதத்திலையும் வந்து மாற்றங்கள் இருக்கு. மினிமலி இன்வெசிவ் சர்ஜரி பண்றோம் அப்படின்னா வந்து வென்டிலேட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ், பேஷண்ட்டுக்கு மயக்க மர நிலையில் இருக்கும்போது சுவாசத்தை கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. வலி கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்குது. ஸோ இந்த வேறுபாடுகள்லாம் சாத்தியப்படுறது மூலமாக நம்ம அறுவை சிகிச்சைகள் வந்து எந்த அளவுக்கான காம்ப்ளெக்ஸான அறுவை சிகிச்சைகளையும் வந்து திறம்பட வந்து கையாண்டு நல்ல அவுட்கம் வந்து தர முடியுது.
1: இப்போ வந்து சர்ஜரி முடிஞ்சிருச்சுன்னா இந்த மயக்கம் கொடுத்ததுக்கான மருந்துக்கான அதோட தாக்கம் எத்தனை மணி நேரம் இருக்கும், அறுவை சிகிச்சை முடிகிற வரைக்கும் இருக்குங்களா, இல்லை அதை தாண்டியும் அந்த மயக்கத்தோட தாக்கம் இருக்குங்களா?
2: அதுவும் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ எப்படி வந்து அறுவை சிகிச்சையில் வந்து பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி வந்து மயக்க மருந்துகள் துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய வந்து மருந்துகள் வந்து கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து முழுசாக நான் வந்து நாக் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மயக்கத்தில் நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து பயன்படுத்துகிற மயக்க மருந்துகள் எல்லாமே வந்து ஷார்ட் ஆக்டிங், ரொம்ப குறுகிய காலத்துக்கு செயல்படக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து ரொம்பவே சீக்கிரமாக இருக்கும். யூஸ்வலாக ஐசியூவில் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு 72 மணி நேரத்துலேருந்து 96 மணி நேரங்கள் வரைக்கும் வந்து நோயாளிகள் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்தில் வந்து பேஷண்ட்டை ஐசியூலேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வார்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுறோம். இதெல்லாம் மயக்க மருந்துகள் நம்ம வந்து கொடுத்து இது பண்ணுறோம்னா அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்தில் வந்து பேஷண்ட் வந்து கண் விழிக்கிற அளவுக்கு தான் நம்ம இன்றைய சூழ்நிலையில் இருக்கிற அட்வான்ஸ்டு இந்த அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸுடைய பயன்பாடுகள் வந்து நமக்கு இருக்குது.
1: இப்போ வந்து அறுவை சிகிச்சையிலேயே லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை இருக்கு, எண்டோஸ்கோபிக் இருக்கு, இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து லேப்ரோஸ்கோபிக் எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பண்றதுக்கும் மயக்கவியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா, இல்ல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்களா?
2: எந்த வகையான அறுவை சிகிச்சையா இருந்தாலும் அதுக்கான மயக்க மருந்துகள் எல்லாம் வந்து செய்ய முடியாது. ஒரு சில அறுவை சிகிச்சைகள் சின்ன வெட்டு காயங்கள்ல வந்து நம்ம கைகளையோ கால்லையோ வந்து சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் ஏதாவது சிறிய கட்டியை வந்து அகற்றுறதுக்கு வேணால் நம்ம வந்து அந்த இடத்துல மரமரப்பு ஊசி போட்டு நம்ம வந்து பண்ண முடியும். மற்றபடி லேப்ரோஸ்கோபி எந்த வகையான அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் மயக்க மருந்துகள் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் வந்து செய்யும்போது எப்போவுமே வந்து நம்ம வந்து முழு மயக்கம் கொடுத்து தான் வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுவோம். இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து தொராசிக் ஸ்பைனல் அதாவது வந்து முதுகுத்தண்டில் ஊசி போட்டே லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ண அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ வந்து பரவலாக வந்து பண்ண ஆரம்பிச்சிரு. குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நெஞ்சு பகுதி அறுவை சிகிச்சைக்குமே வந்து முழு மயக்கம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து கூடிய விரைவில் உருவாகிடும். ஆப்ரேஷன் பண்ணும் போதும் நம்ம வந்து ஒரு விழிப்பு நிலையில தான் இருப்போம், ஓன் பிரீத்திங்ல தான் வந்து நம்ம இருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய வலி அப்படின்றது வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். கொடுக்கும்போது வந்து நிறைய மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்போ அதே நம்ம தண்டுவடை ஊசி வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் வந்து ஒரு மருந்தோ இல்லை ரெண்டு மருந்தோ தான் நம்ம பயன்படுத்துவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் பயன்படுத்த உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸும் வந்து இது கம்மியாது. இந்த மாதிரி
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள்.
1: இருதய நலன் மற்றும் இருதய அறுவை சிகிச்சையில மயக்கவியல் துறை எந்த அளவுக்கு பங்கு வகிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவான பதில்கள் எங்களுக்காக நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய நேயர்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நீங்க வந்து இந்த மயக்கவியல் துறை பத்தி பேசுறீங்க, இருதய நலன் பத்தி பேசுறீங்க, இருதய அறுவை சிகிச்சை பத்தி பேசுறீங்க,

0: பொதுவாக எங்களுடைய இதயத்தை நாங்கள் எந்தளவுக்கு பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் நாங்கள் எந்தளவுக்கு தரணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அதற்கான ஒரு பதில் நீங்களே சொல்லிடுங்க.
1: இதுதான் இந்த இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய இதயத்தை வந்து நம்ம பத்திரமாக பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறையை வந்து நம்ம சரியாக வச்சுக்கும் போது அதிலே நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும். பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுற வயதானவர்களுக்கு ஏற்படுற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாரடைப்பு. இதை வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு, சரியான தூக்கம், அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு போதிய அளவு வந்து நம்ம தியானம், படிப்பு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி சரியான முறையில் அமைச்சிக்கும் போது ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் வந்து பேணப்படும். நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் வந்து பேணப்படும். இந்த இதயத்துக்கு வந்து பெரும் ஆபத்து காரணிகளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள். இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வாழ்வியல் முறையை வந்து நம்ம சரியாக அமைச்சிக்கும் போது பெரும்பான்மையான இதய நோய்களை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு வகைகள், புரதச்சத்து நிறைந்த உணவு வகைகள், அதுக்கப்புறம் சரியான தூக்கம், அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தியானம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும். புகை, மது போன்ற விஷயங்களை வந்து நம்ம அறவே தவிர்க்கணும். இதுவே நம்ம வந்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான அளவீடா நான் பார்க்க.
0: இந்த நிகழ்ச்சியில இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை, அதுல மயக்கவியல் துறையோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி, இந்த வாய்ப்பு வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது, எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத வந்து ஆசையா இருக்கும். ஆனா வந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்காம இருக்கும். நம்ம அதை வந்து சரியா புரிஞ்சு அந்தபடி நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னாவே எதிர்காலத்துல நம்ம எந்த சிக்கலும் இல்லாம நிம்மதியா வாழலாம். இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வேறொரு சந்தர்ப்பத்துல இதை பத்தி மேலும் நம்ம வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆகாசவாணி வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன், இருதய அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் இருதய மயக்கவியல் துறை நிபுணர் மருத்துவர் காப்பியன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். ஒன்னு இடவசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமா வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற

0: பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கும். ரெண்டாவது இட வசதியை பத்தி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேல வந்து சுண்ணாம்ப அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேல போட்டு அதுல ஸ்ப்ரிங்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, அரவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகள் மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறத கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும் போதோ வெளியிடத்துல வாங்கும் போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 1-21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றதும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் JCD பிரபாகரும், துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் திரு ரவிசங்கரும் இன்று மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் போதைப் பொருட்களை ஒழிக்க போர்க்கால அடிப்படையில் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் கால

0: இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நேரம் 3:02. இனி கேட்கலாம் சரண்ஸ் மருத்துவமனையிலிருந்து நேரலை விளம்பரதாரர் நிகழ்ச்சி. வணக்கம் பிரபு.
3: வணக்கம் யாகல், எப்படி இருக்கீங்க?
2: நிலையத்துல எல்லாரும் சுகமா இருக்கும். அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
3: எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நாம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது சரண்ஸ் மருத்துவமனையினுடைய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க், ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். எவ்ரி மண்டே ஈவினிங் ஒரு 3:00 ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். நம்ம சரண்ஸ் மருத்துவமனை லொக்கேட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் பாப்பநாயக்கம்பாளையம். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர்ல தான் நம்ம விமென்ஸ் பாலிடெக்னிக் இருக்கு. அங்கிருந்து ஒரு பக்கத்துல எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்துலதான் நம்ம சரண்ஸ் மருத்துவமனை அமைந்திருக்கு. சோ இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேச போறோம். அதற்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் நியூஸோட நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நாளானிக்கு, அதாவது புதன்கிழமை, என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நம்ம சரண்ஸ் மருத்துவமனை கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் ஹாஸ்பிட்டல்ல எலும்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாம் வந்து ஃப்ரீயா நடக்க போகுது. இது வந்து கன்சல்டேஷன் ஃப்ரீ, டயட் சார்ட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, யோகா அதனுடைய இதுவும் வந்து ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்பெஷல், 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்து 50% கட்டணத்தில் 2000 ரூபாய்க்கு இந்த மருத்துவ முகாமுக்கு வருபவர்களுக்கு தரப்படும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 13ஆம் தேதி நினைக்கிறேன், இல்ல 13 புதன்கிழமை காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எலும்பு மற்றும் சர்க்கரையினோர் ரெண்டு டிசீஸ் சம்பந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்துக்கலாம். உங்களுக்கு கன்சல்டேஷன் முற்றிலும் ஃப்ரீ, பயப்படவே வேண்டாம், உங்ககிட்ட பணமே வாங்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 2000 ரூபாய்க்கு 50% கட்டணத்துல கொடுக்க போறாங்க. அதை பத்தி நம்ம பேசுவதற்காக நம்ம நலமே விளைக டாக்டர் நந்தினி இருக்காங்க. வணக்கம் நந்தினி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோ சீ.
3: இருந்தாலும் நாங்க நலமே விளைகள்ல உங்களை டெய்லி நாங்க கேட்டுட்டு இருக்கோமே, அதனால அதுவே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேம்போட ஆரம்பிக்கும், புதன்கிழமை 13ஆம் தேதி, இதை பத்தி சொல்லுங்க.
4: வருகின்ற புதன்கிழமை பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் ரெண்டு பிரான்ச்லயுமே எலும்பு மூட்டு மற்றும் சர்க்கரை நோய், கைவலி, கால்வலி, கழுத்து வலி, முடுக்கு வாதம், மூட்டு வாதம், அந்த மாதிரி என்ன மாதிரியான வாத சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நால் பட நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா, நால் பட நான் இன்சுலின் போட்டிருக்கேன், இதெல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணும், ஒரு மருந்தே இல்லாத லைஃப் ஸ்டைலுக்குள்ள மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இனிஷியலா கொஞ்சம் நம்ம ஆயுஷ் மருந்துகளோட சப்போர்ட் தேவை. அதுக்கேத்த மாதிரிதான் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த மருத்துவ முகாம். இதுல நீங்க டாக்டர்ஸ ஃப்ரீயாவே கன்சல்ட் பண்ணிக்கலாம், அண்ட் சுகர் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா பாத்துருவாங்க. உணவு பழக்க வழக்க முறையும் யோகா பயிற்சிகளுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே டீச் பண்ணிடுவாங்க. 4000 ரூபாய்க்கு தினசரி நாங்க கொடுத்துட்டு இருக்கிற மருந்துகளை ஜஸ்ட் 2000 ரூபீஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட்ல 2000 ரூபாய்க்கு இந்த மருத்துவ முகாம்ல கலந்துக்கிற எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம். சோ வருகின்ற புதன்கிழமை தவறாம எல்லாருமே நம்ம சரஸ் மருத்துவமனைக்கு வந்துருங்க.
3: ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க இந்த கேம்ப பத்தி சொன்னீங்க. அப்புறம் நம்ம இப்ப ஜெனரலா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆயுர்வேதம் சித்தா ஓகே, அது என்னங்க மேடம் ஆயுஷ் இன்டகிரேஷன் அப்படின்னு கொஞ்சம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆயுஷ் இன்டகிரேஷன் என்ன, ஆயுர்வேதா சித்தா, இதெல்லாம் என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன்.
4: இப்போ மேக்சிமம் வெளியே நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், ஆயுர்வேதா மருத்துவமனை, சித்தா மருத்துவமனை, யோகா மருத்துவம், இயற்கை மருத்துவமனை, அப்படி தனித்தனியா இருக்கும். பட் நம்ம மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டியே, நம்ம இந்திய மருத்துவமே பாத்தீங்கன்னா 5 இந்திய மருத்துவம் தான், ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், யுனானி. இந்த 5 மருத்துவ பிரிவுகளுக்குரிய டாக்டர்ஸுமே இங்க அவைலபிளா இருக்காங்க. 5 டாக்டரையுமே பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணுவீங்க, 5 பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் உங்களுக்கான மருந்துகளை நாங்க கொடுப்போம். அண்ட் குடுக்கற மருந்துமே பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதா தனியா சித்தா தனியான்னு இல்லாம ஒருங்கிணைந்து, ஆயுர்வேதா சித்தா ஒருங்கிணைந்த மருந்துகள் கூட சேர்ந்து ஹோமியோபதி மருந்துகளும், இயற்கை மருத்துவ முறைப்படி இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறை, 5 இந்திய மருத்துவத்தையும் சேர்த்து நீங்க ஒரே இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம சரஸ் மருத்துவமனை மட்டும்தான் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் கிளைகள்ல. அது போக நமக்கு மதுரையில கிளை இருக்கு, திருச்சியில கிளை இருக்கு, சென்னையில கிளைகள் இருக்கு. இங்க இருக்கிற மக்களும் தாராளமா போய் நம்ம மருத்துவமனை விசிட் பண்ணலாம் ஆயுஷ் மருத்துவத்திற்காக.
3: மேடம், அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோய், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்துக்கு வந்து எடுத்துக்கிறாங்க, இது அவசியமா? குறைந்த காலத்தில் சரி பண்ண முடியுங்களா?
4: கண்டிப்பா

0: சரி பண்ணலாம். அதாவது இப்ப நம்ம சர்க்கரை நோய், பிபி, கொலஸ்ட்ரால் அப்படின்னு உடனே நம்ம நமக்கு எல்லாருக்குமே இயற்கையாவே அஸ் அ ஹியூமன் பீ நமக்கு ஒரு பதட்டம் வரும். அச்சோயோ வந்துருச்சுடா சர்க்கரை நோய்னு ஓடி போய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல கன்சல்ட் பண்ணுவோம், கொடுக்கற மருந்துகளை எடுக்கிறோம், அது குறையுதோ இல்லையோ வாழ்நாள் ஃபுல்லா எடுத்துட்டு இருப்போம். ஒரு மருந்து ரெண்டு மருந்து ஆகும், மருந்து இன்சுலினா மாறும். இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் பிபிக்குன்னு மருந்து கொடுப்பாங்க, அப்புறம் பிளட் தின்னர்ஸ்க்குன்னு மருந்துகள் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய மருந்துகள் போயிட்டே இருக்குமே தவிர உங்களோட அடிப்படையான அந்த நோய் சரியாச்சான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நம்மளுடைய இது அந்த மாதிரி கிடையாது. மருந்து வந்து உங்களுக்கு நம்மளோட ஆயுஷ் மருந்துகள் பாத்தீங்கன்னா கையை புடிச்சு கொண்டு போய் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் விட்டுரும். நான் வந்து சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் பண்ணிக்கிறேன், உணவு முறை ஃபாலோ பண்ணிக்கிறேன், உடற்பயிற்சி பண்றேன், மூச்சு பயிற்சி பண்றேன் அப்படின்னா வாழ்நாள் மருந்துகள் அப்படின்ற ஒண்ணு உங்களுக்கு தேவையே கிடையாது. நான் எதுவுமே பண்ண மாட்டேப்பா, ஆனா எனக்கு எல்லாமே நார்மலா இருக்கணும்னா அப்ப நீங்க வாழ்நாள் மருந்துகள் போடணும். அப்ப நீங்க அப்படி நீங்க சூஸ் பண்ற மருந்துகளும் வைஸா சூஸ் பண்ணுங்க. எந்த பக்க விளைவுகளும் தராத நம்மளோட ஆயுஷ் மருந்துகளை ப்ரிஃபர் பண்றது எப்பயுமே நல்லது. வாழ்நாள் மருந்துகள் போடணும்ன்ற அவசியமே கிடையாது.
1: டாக்டர், இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்பாக்கு இருந்தா அம்மாக்கு இருந்தா சர்க்கரை எனக்கு வருமா, நாளைக்கு என் பையனுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உலகம், இதுக்கு வந்து பதில் சொல்வதற்கு நம்ம டாக்டர் சரண் சார் இருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, பெரிய பிரேக் அப்புறம் மறுபடியும் நம்ம ரெயின்போ நண்பர்களை சந்திக்கிறோம். ஆனா நாங்க வந்து டெய்லியும் வந்து 6:55 உங்களுடைய நிலைமை விலகை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். மிக்க நன்றி. சோ எனிவே, எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு ரெயின்போ மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகிறது அப்படிங்கிறது. ஆமா, அம்மா அப்பாவுக்கு இருந்தா வருது அப்படின்னா அந்த உடல் அமைப்பு, நம்ம ஒரே வீட்டுல ஒரே வகையான உணவுகளை தான் அடாப்ட் பண்ணுவோம். அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ, எக்ஸசைஸ் பண்றாங்களோ நாம பண்ணுவோம், அவங்க பண்ணலன்னா நாம பண்ண மாட்டோம். சோ அந்த கான்ஸ்டிடியூஷனல் உடல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கும். சோ நம்ம அதிலிருந்து மாறுபட்டு சில விஷயங்களை தெரிஞ்சு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, அதே மாதிரி ஹெர்பல் சிலதை எடுத்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் டயபெட்டிக்கு வராம தடுக்கும். இப்ப திரிபுலா கற்பமோ இல்ல சூரணமோ எடுத்துட்டீங்கன்னா டயபெட்டிக் வர்றது ரொம்ப நாள் தள்ளி போடப்படும். சோ நல்ல உணவுகள், அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய செக்லாட்னு என்ன எடுக்கணும், ரீஃபைன்டு ஆயில் தொடக்கூடாது, அதே மாதிரி இந்த டெஃப்லான் கோட்டிங், அலுமினியம் வெசல்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நீங்க இரும்பு வடைச்சட்டி, மண் பாத்திரம், இந்த கல் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டு டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இப்ப உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு 50 வந்துச்சா, நீங்க ஒரு 70 வரைக்கும் தள்ளி தாராளமா போடலாம், இல்ல வராமையே தடுக்கவும் முடியும் கரெக்டா இருந்தீங்கன்னா. சோ இதுக்கு மேல வருதுன்னா நம்ம அதை வந்து பக்க விளைவு இல்லாம எடுத்துக்கணும். எந்த மருந்து எடுத்தீங்கனாலும் போக போக உங்களோட மருந்து அளவு குறைக்கப்படணும், நோய் அளவு குறைக்கப்படணும், உடல் ஆரோக்கியம் கெடக்கூடாது. இது எதா இருந்தாலும் நீங்க எடுக்கலாம்.
2: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க டாக்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து, நாளாண்டிக்கு 13 நம்ம கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து எலும்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாம், அதுல என்னென்ன நீங்க பண்ணுவீங்க நான் அவ்வளோ சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்க சேர்மனா வந்து நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா, 4000 மதிப்புள்ள மருந்துகள் எல்லாம் 2000 திடீர்னு திடீர்னு சம்மர் ஆஃபர் திடீர்னு ஒரு இன்பதிர்ச்சி கொடுத்துருக்கீங்க.
1: அதாவது என்னன்னா, இந்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நிறைய செலவுகளை ஃபியூச்சர்ல வர்றதை தவிர்க்கலாம், நிறைய இழப்புகளை தவிர்க்கலாம், வலிகளை தவிர்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, நீங்க இப்ப போய் நாளைக்கு ஒரு டயபெட்டிக்ஸ் இருந்தா கண் பார்வை கம்மியாகும், நரம்பு கம்மியாகும், நரம்பு ஆக்டிவிட்டி நரம்பியல் கம்மியாகும், அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும், கால நம்னஸ் பிரிக்லிங் பெயின் வரும், அதுக்கு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், தைராய்டு வரலாம் இல்ல பிபி வரலாம் அதுக்கு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். இந்த எல்லாமே தவிர்த்துக்கணும்னா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சோ இங்க ஒரே இடத்துக்கு வந்தீங்கன்னா இது அத்தனையுமே சேஃப். ரெண்டாவது, இப்ப இந்த மருந்துகள் எடுக்க எங்ககிட்ட ஆரம்பிச்சவங்க யாருக்குமே வந்து ஐயோ எனக்கு கால நம்னஸ் வருது, எனக்கு ட்ரிக்லிங் பெயின் வருது, எனக்கு அடிக்கடி யூரின் வருது, புரோஸ்ட்ரோமேகலி வந்துருச்சு அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே இருக்காது. சோ இந்த மருத்துவத்தை ஒருத்தர் அனுபவித்து பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் அவ்வளோ அற்புதமானது, உங்க உடலுக்கு ஒரு தோழன் போல கூட கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். சோ எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப் டைம் நம்ம சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறது, இந்த டயபெட்டிக்னாவே நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி ஐயோ வந்துருச்சேங்கிற ஒரு ஒரு பதட்டத்திலேயே எல்லாருமே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிவாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம ஒரு அருமையான மருந்து இருக்குது, நல்ல உணவுகள் இருக்குது, சில பயிற்சிகளை சொல்லித்தரேன், இதெல்லாம் பண்ணும்போது லைஃப் டைம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பல மடங்கு மல்டி மில்லியன் சம்பாதிக்கிறது ஈக்குவல்.
2: டாக்டர் வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாரு, இன்னும் பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன் மோர் அகைன் ரிப்பீட் பண்ணிடுறேன், அகைல் நீங்களும் வந்து சொல்லிருங்க. புதன்கிழமை 13 காலையில 10 சாயங்காலம் 4 வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் மற்றும் திருப்பூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது காந்தி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே வந்து
1: பைக் ஷோரூம்.

நியர்பை அங்க இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எலும்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாம் முற்றிலும் ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ, டயட் சார்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, யோகா அந்த ஃபிட்னஸ் தொடர்பான அந்த ஒரு விளக்கங்களும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, மருந்துகள் மட்டும் அதுவும் 4000 மதிப்புள்ள மருந்து பொருட்கள் 2000 ரூபாய்க்கு 50% கட்டணத்துல உங்களுக்காக கொடுக்க போறாங்க. நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, 734-07-07-734 734-07-07-734 ஓகே, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கோயம்புத்தூர் திருப்பூர் ரெண்டு அந்த கேம்ப்லயும் நீ அட்டன் பண்ணிக்கலாம், நீங்க அதுக்கான விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கலாம். யாகில் இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு சாங் கேட்போம், தொடர்ந்து பேசுவோம். நீங்க கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல, இது சரண்ஸ் மருத்துவமனையின் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:15. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் வேளாண்மை கல்லூரி.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.

0: 3:16 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது சரண்ஸ் மருத்துவமனையிலிருந்து நேரலை விளம்பரதாரர் நிகழ்ச்சி. தொடர்ந்து பேசலாம்.
1: நம்ம ஜரன்ஸ் மருத்துவமனையினுடைய நேரலை விளம்பரதார நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஜரன்ஸ் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட ஹாஸ்பிட்டல் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல விமன்ஸ் பாலிடெக்னிக் இருக்கு. அங்கிருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துலதான் நம்ம சரண்ஸ் மருத்துவமனை லொகேட் ஆயிருக்கு. சோ இங்க என்ன ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படிங்கறத சொல்லிடுறேன். 13ஆம் தேதி கம்மிங் வெனஸ்டே புதன்கிழமை காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எலும்பு மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான மருத்துவ முகாம் நடக்க இருக்கு. இதுல வந்து முற்றிலும் கன்சல்டேஷன்

0: ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம டயட் சார்ட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, அண்ட் யோகாவுடைய அந்த ஒரு சார்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இது இல்லாம 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள், 2000 ரூபாய் மட்டுமே 50% கட்டணத்துல. இதுல வந்து திருப்பூர்லயும் நீங்க பயன்படுத்திக்கலாம், கோயம்புத்தூர்லயும் பயன்படுத்திக்கலாம், ரெண்டு பிரான்ச்லயும் ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையும் அன்னைக்கு நம்ம இலவச மருத்துவ முகாம் நடக்க இருக்கு. சோ அந்த ரெண்டு நம்பரையும் நோட் பண்ணிங்க. கோயம்புத்தூர் நம்பர் 734-07-07-734, திருப்பூர் நம்பரையும் நோட் பண்ணிக்கங்க 936-14-20-304. திருப்பூர்ல உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க் காந்தி நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல பைக் ஷோரூமுக்கு எதுக்காலதான் நம்ம சரண்ஸ் மருத்துவமனை லொகேட் ஆயிருக்குது. கோயம்புத்தூர்ல பாப்பநாயக்கன் பாளையம், அதாவது நம்ம காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து விமன்ஸ் பாலிடெக்னிக் அதுக்கு பக்கத்துலதான் அந்த பாப்பநாயக்கன் பாளையம் லொகேட் ஆயிருக்கு, அங்கதான் நம்ம கரண்ட்ஸ் மருத்துவமனை இருக்கு. சோ மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிடுறேன், இந்த எலும்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாம், 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள், 2000 ரூபாய் மட்டுமே கன்சல்டேஷன், முற்றிலும் ஃப்ரீ. இப்ப நம்ம அடுத்து வந்து நம்ம தொடர்ந்து நம்ம டாக்டர் நந்தினிட்ட பேச போறோம். மேடம், இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன, இந்த பிரச்சனைக்கு பெயின் கில்லர் மட்டும் போட்டு மெயின்டைன் பண்றாங்க, இது கரெக்டா தப்பா முறையா நீங்கதான் சொல்லணும். முதல்ல இந்த ஆர்த்ரைட்டிஸ் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லிருங்க, அப்பதான் இந்த கேள்விக்குள்ளே நாங்க போக முடியும்.
1: கண்டிப்பா, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா எலும்புகளுக்கு நடுவுல ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன், அதனால வரக்கூடிய வலி, வீக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் இல்ல மூட்டு வாதம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஒரு மூட்டு வாதத்துக்கு எப்படி பெயின் கில்லரோட சொல்யூஷன் ஆகும், வலிய மட்டும் தானே குறைக்கும், ஆக்சுவல் பிரச்சனையை எப்படி அது சரி பண்ணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாலே அது பெயின் கில்லர்ஸ்க்குள்ள நீங்க போகணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்க நாள்பட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அதோட ரூட் காஸ நம்ம கண்டறிஞ்சு என்ன டெஃபிஷியன்சி எதனால வருது அப்படின்றத தெரிஞ்சு, இப்ப சில பேருக்கு B12 குறைபாடு இருக்கும், சில பேர் கால்சியம் கம்மியா இருக்கும், வைட்டமின் D3 இந்த மாதிரி குறைபாடுனால வருதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கீழ்வாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர், 50 வயதுக்கு மேல முட்டை போட்டு யூஸ் பண்ணி தேஞ்சு போயிடும், அது வந்து இயற்கையாவே கொஞ்சம் ஏஜ் ஆன பர்சன்ஸ்க்கு எல்லாம் வரக்கூடியதுதான். அதுக்கேத்த மாதிரியான உணவு முறைகளும் பயிற்சியும் நம்ம பண்ணாலே போதும். நாள்பட நீங்க வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டா இட்ஸ் அ பிக் நோ, கண்டிப்பா நீங்க எடுக்க கூடாதுதான். அது பல பக்க விளைவுகளை விளைவிக்கும்னு உங்களுக்கு தெரியும், பட் உங்களையும் ஒண்ணும் சொல்ல முடியாது, வலி குறையணும் அப்படின்னு நீங்க டக்குன்னு போய் மாத்திரை வாங்கி போடுறீங்க. பட் இனிமேல் நீங்க அதை பண்ண வேண்டாம், அதற்காக தான் வர புதன்கிழமை எலும்பு மூட்டுக்கும் சேர்த்துதான் இந்த மருத்துவ முகாம் நடக்க இருக்கு. 4000 ரூபாய் மருந்து 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், டாக்டரை ஃப்ரீயா கன்சல்ட் பண்ணிக்கலாம், அண்ட் உங்களுக்கு மூட்டை வந்து டாக்டர் டைரக்டா எக்ஸாமின் பண்ணி பாப்பாங்க, தேய்மானம் என்ன லெவல்ல இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதற்கு மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சில யோகா பயிற்சிகள், பிசியோதெரப்பி எல்லாமே டாக்டர் சொல்லி தருவாங்க. கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகள் என்னெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டயட் சார்ட்டுமே டாக்டர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ எலும்பு மூட்டு பிரச்சனைனால அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா நீங்க புதன்கிழமை தவறாம கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர்ல நடக்க இருக்கிற இந்த மருத்துவ முகாம்ல கலந்துக்கோங்க.
0: கண்டிப்பா, நாங்க டாக்டர் நந்தினி சொன்னாங்க, நீங்க தான் ட்ரீட் பண்ண போறீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: ஏன்னா நம்ம நேரில் நிறைய கேட்பாங்க நந்தினி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி, அதனால நந்தினி தான் இருப்பாங்க. நீங்க வந்து எல்லாரும் நம்பர் நோட் பண்ணீங்க, கோயம்புத்தூர் நம்பர் 734-07-07-734. புதன்கிழமை காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எலும்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாம், இதுல வந்து கன்சல்டேஷன் அதாவது டாக்டர் ஃபீஸ் முற்றிலும் ஃப்ரீ, அந்த டயட் சார்ட் கொடுத்துருவாங்க அதுவும் ஃப்ரீ, யோகா சார்ட் கொடுத்துருவாங்க அதுவும் ஃப்ரீ, மருந்துக்கு மட்டும் 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்து அதுவும் 50% கட்டணத்தில் வெறும் 2000 ரூபாய்க்கு மட்டுமே உங்களுக்காக நம்ம சரண்ஸ் மருத்துவமனை ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு முகாம் புதன்கிழமை காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அண்ட் திருப்பூர் ஹாஸ்பிட்டல். கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம பாப்பநாயக்கன் பாளையத்துல லொகேட் ஆயிருக்கு, காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. நம்பர் நோட் பண்ணிக்கங்க, சப்போஸ் வெளியூர்காரங்களுக்கு வந்து எங்களுக்கு லொகேஷன் தெரியல அப்படின்னு சொன்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. 734-07-07-734. திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா காந்தி நகர் இருக்கு, அந்த காந்தி நகருக்கு பக்கத்துல பைக் ஷோரூம், அந்த பைக் ஷோரூமுக்கு எதுக்காலதான் நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டல். ஒருவேளை திருப்பூர்ல இல்லாம வெளியூர்காரங்க அங்க போயிட்டீங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. 936-14-20-304 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு லொகேஷனும் அனுப்பிச்சிருவாங்க, அண்ட் இது இந்த கேம்ப பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம டாக்டர் சரண் சார் இருக்காரு. சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு

0: நேயர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய பெயர் முருகன், என்னுடைய அம்மாவிற்கு வந்து 51 வயது ஆகிறது, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினால் பண்ண சொல்லியிருக்காங்க, தங்களுடைய மருத்துவத்துல தீர்வுண்டா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.
1: அதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எப்ப பண்ணணும் அப்படின்னா, அது ரொம்ப அந்த உள்ள சைனோவில் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப குறைஞ்சு வலி, அதாவது டீஜெனரேட்டிவ் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஆகும்போதெல்லாம் சம்டைம்ஸ் அதுக்கு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த மருத்துவத்துல தெர் இஸ் அ லாட் அண்ட் லாட் ஆஃப் சான்ஸ், அதுலேருந்து வெளியே வரக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இதுல வந்து நம்ம ஜானுவர்த்தின்னு பண்ணுவோம், இன்டர்னலா சில மருந்துகள் கொடுப்போம், இந்த மருந்துகள் பொதுவாகவே வலிய பொதுவா குறைச்சிரும். என்னன்னா உங்களுக்கு மசில் ரிலாக்ஸன்ட், அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை தூண்டி, அதே மாதிரி போன் ஸ்ட்ரென்த், அந்த சைனல் ஃபீல்ட் ஏன் குறையுது, அதை மறுபடியும் ரிவர்க் பண்றதுக்கு என்னென்ன வழி, அதை எல்லாமே பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சில மருந்துகள் கொடுக்கும் பொழுது நிறைய வாய்ப்புகள் இறக்கதே வெளியே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறுபடியும் நாம் நார்மலா நடக்கலாம், ஆடலாம், பாடலாம், அந்த மாதிரி ஓடலாம்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். நிறைய கேசஸ் நம்ம அப்படிதான் பண்ணிருக்கிறோம். சோ இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வருவாங்க, ஒரு 15 டேஸ்லயே கீழே நடக்க முடியல, நாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வர முடியாதுப்பாங்க, நம்ம உடனே போய் மருந்துகள் கொடுப்போம், அந்த 15 டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா மேலே ஏறி வருவாங்க. அதே மாதிரி ஐபி இன்பேஷண்டா வந்து நிறைய பேரை நம்ம ட்ரீட் பண்றோம், அதுல வந்து ஆயுர்வேதா, பஞ்சகர்மா, நம்ம சித்தால தொக்கணம், வர்மா, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், அதே மாதிரி சில தெரப்பிஸ், மேக்னடோ தெரப்பி, அதே மாதிரி டெரா அப்படின்னு சொல்லி நிறைய தெரப்பிஸ் அதுல இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த தெரப்பி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா, எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அது நறுடியும் வந்து பழைய நிலைக்கு திரும்பறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மருத்துவத்துல உண்டு.
0: ஸோ இப்ப நம்ம கேள்வி கேட்ட முருகனுக்கு நீங்க வந்து நிறைவா என்ன சொல்றீங்க?
1: கண்டிப்பா பண்ண முடியும், தைரியமா வாங்க வந்து பாருங்க, இது ஒரு வாய்ப்பு. நீங்க எந்த நோய்க்கு எங்க மருந்து எடுத்தாலும்
0: வந்து நீங்க வந்து அறுவை சிகிச்சையே பண்ண வேண்டாம், நீங்க சிகிச்சை பண்ணாமே நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்க.
1: ஆமா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், அதுதான் நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய பிரச்சனைகளுக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 80% பிரச்சனைகளுக்கு பாத்தி 80-90% பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு இருக்கும். சோ கண்டிப்பா இதுலயே சரியாயிரும். சோ நீங்க அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய, இப்ப கால்பிளாடர் எடுக்கணும், நீங்க போய் எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம மருந்து கொடுத்து கால்பிளாடர் ஸ்டோனை சரி பண்ணலாம்.
0: சோ இப்ப முருகன் கேட்டதுக்கு பதில் வந்து நம்ம டாக்டர் சரண் சொல்லியிருக்காரு, கவலையே படாதீங்க, உங்க அம்மாவுக்கு 51 வயதுன்னு சொல்லிருக்கீங்க, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க, இப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சரண் சொல்லியிருக்காரு. அதற்கு பதுவாக நம்ம ஆயுஷ் இன்டெகிரேஷன்ல, நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சரியான ஒரு தீர்வு இருக்கு, நீங்க கத்தியின்றி ரத்தமின்றிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி சிகிச்சை நீங்க பண்ணுங்க. ஒரு ஒரே வாரத்துல அவங்க வந்து கீழ் ஃபுளோர்ல இருந்து மேல் ஃபுளோருக்கு நடந்து வருவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் வரைக்கும் போயிருவாங்கிற அளவுக்கு ஒரு கான்பிடென்டா சொல்லியிருக்காரு நம்ம சரண் சார். சோ இதுதான் உங்களுக்கான பதில். இதை மட்டும் இல்ல, இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களும் சரி, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாளானைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நம்ம எலும்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாமும் நடக்கிறதுக்கு. சோ வந்து உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் கூட சேர்த்து சொல்றோம், இதுல வந்து கன்சல்டேஷன் ஃபீஸே கிடையாது, டயட் சார்ட் கொடுத்துருவாங்க, அந்த யோகாவுடைய சார்ட்டும் கொடுத்துருவாங்க, 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்து 50% கட்டணத்துல 2000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. இப்போ டாக்டர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி மூட்டு மாற்று தொடர்பானதையும் வந்து புதன்கிழமை அவங்க அட்டன் பண்ணலாம் இல்லைங்களா?
2: கட்டாயமா அட்டன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிவியரா இருக்குன்னா நம்ம மருத்துவமனையிலே ஒரு வாரம் இங்கே தங்கி இருந்து சார் சொன்ன மாதிரி இந்த ஜானுவஸ்தின்னு சொல்லுவாங்க, ஒரு மாவு மாதிரி கட்டி ரிசர்வாயர் மாதிரி வச்சு அதுல எண்ணெய் அப்படியே நம்ம வந்து ஹீட் பண்ணி போர் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட், அந்த சிகிச்சை எல்லாம் தாராளமா நீங்க நம்ம மருத்துவமனையிலே 10 நாட்கள் இருந்து எடுக்கக்கூடிய அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த புதன்கிழமை வந்து கேம்ப் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த மருந்துகளை எடுத்து பாருங்க. எடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே வலியும் வீக்கமும் அந்த அக்யூட்னஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிரச்சனையின் தீவிரம் வந்து குறைய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு மருத்துவத்து மேலையும் மருந்து மேலையும் நம்பிக்கை வரும். முதல்ல மருந்துகள் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து தங்கி அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். தவறாம புதன்கிழமை எலும்பு மூற்று மற்றும் சர்க்கரை நோய்க்கான இந்த மருத்துவ முகாம்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் கிளைகள்ல நடக்குது. கோயம்புத்தூருக்கு 734-07-07-734, திருப்பூருக்கு 9-36-12-304 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தாராளமா நீங்க கலந்து கொள்ளலாம்.
0: ஓகே நேர்களே, நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், புதன்கிழமை காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ கேம்ப கண்டிப்பா

அட்டன் பண்ணுங்க. எலும்பு மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான மருத்துவ முகாம் வந்து ஃப்ரீ கேம்ப், மறந்துட வேண்டாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 2000 ரூபாய்க்கு அன்னைக்கு கொடுக்க போறாங்க. இது வந்து நம்ம கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல், அதாவது கோயம்புத்தூர் சரண் ஹாஸ்பிட்டல் அண்ட் திருப்பூர் சரண் ஹாஸ்பிட்டல், அங்க ரெண்டுலயுமே இந்த ஒரு கேம்ப் இருக்குது. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, கோயம்புத்தூர் நம்பர் 734-07-07-734. லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம பாப்பநாயக்கம்பாளையம் இருக்குது, அங்கதான் நம்ம ஹாஸ்பிட்டல் லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி திருப்பூர்ல ரொம்ப மெயினான ஒரு பகுதி காந்தி நகர், அதுக்கு பக்கத்துல பைக் ஷோரூம் எதுக்காலதான் நம்ம ஹாஸ்பிட்டல் லொகேட் ஆயிருக்கு, சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், 9316420304. ஒரு அழகான பாடல் கேட்போம், மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நீங்க கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல, இது சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கேள்வி கேட்டு இப்படி திரும்பி பார்த்தோம்னா உடனே அங்கே பதில் வந்து ஹவ் இஸ் பாசிபிள், ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எக்ஸலண்ட் நேர்களே, ஆனால் அதுக்கான டைம் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபோன் பண்ணி அங்கே லைன் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். லைன் கிடைச்சா நம்ம கேட்குற ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சரி இவன் ஒருத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி கலந்துக்கிறதா அது சுவாரஸ்யமே இருக்கு, கலந்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அடுத்து யாருன்னா கள்ளியம்புத்துலேருந்து சித்ரா ராசம்மாள் சரிதா சொல்லியிருக்காங்க, கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. சுதாகர் ஜீவா ரமண முதலிப்புத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து குஹன் சிந்து கோத்தகலன்னு சொல்லியிருக்காரு. பிடம்பள்ளி வாசுதேவன் சொல்லியிருக்காரு. புலுவம் படத்துலேருந்து ஆனந்த முருகன் சொல்லியிருக்காரு. அடுத்து கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. எப்படிங்க இருக்கட்டும் இருக்கட்டும். கொழுமகொண்டாலேருந்து ராமகிருஷ்ணன் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஜோதி நகர்லேருந்து அஜய் மகதி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் எங்கேருந்து? மருதமலையிலிருந்து தேன்மொழி பேசுறேன்.
1: மருதமலையிலிருந்து
0: தேன்மொழியம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா
1: இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர், எப்பயுமே அப்படியே இருங்க. வாழ்த்துக்கள். போட்டிக்கு ரெடியா நீங்க? சொல்லவும் மெல்லவும் முடியாம, கிள்ளவும் அல்லவும் தெரியாம, கொட்டவும் வெட்டவும் தெரியாம, சட்டம் பேசி சிட்டா சிரிக்குது சித்தப்பு. இது அப்படியே சொல்லுங்க போதும்,
1: அவ்வளவுதான். அல்லவும் இல்லவும் தெரியாம, கொட்டவும் வெட்டவும் முடியாம,
0: வெற்றி வாகி சூடி விட்டாங்க, ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கோம். நம்ம கொஞ்சம் இறக்க மனசு இருக்கதான் செய்யுது, என்ன பண்றது. சோ எஸ் ரைட், அத முருகேசன் பொள்ளாச்சி ஏதோ போட்டு டெல் பண்ணிட்டாரு. சொல்லவும் ஓ பதில் சொல்லியிருக்காரா, கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தன். ஸோ ஸோ ஸ்வீட் நேர்களே, ஸோ வெற்றி வகை சூழ்நிலை அந்த நேருக்காகவே நம்ம பாட்டு கொடுக்கணும். பட் இருந்தாலும் வந்து இன்னொரு கேள்வியை வந்து ரிவீல் பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப் நேருக்காக ஒரு கேள்வி வைங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். இது சின்ன கணக்கு மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 60 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வர சொல்லி அப்பா கொடுத்த 150 ரூபாயில், 20 ரூபாய்க்கு பொறி வாங்கிட்டு, 40 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு, 10 ரூபாய்க்கு பத்தி சூடை வாங்கிட்டா மீதம் எவ்வளோ இருக்கும் அந்த பையன்கிட்ட? பதில போட்டு விடுங்க. 9585800103. எங்க இன்னொரு முறை சொல்லுங்க கேட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 60 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வர சொல்லி 150 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு அப்பா, 20 ரூபாய்க்கு பொறி, 40 ரூபாய்க்கு தேங்காய் பழம், 10 ரூபாய்க்கு பத்தி சூட வாங்கிட்டாருன்னா மீதி அவர் கையில் எவ்வளோ இருக்குங்கிறத வாட்ஸ்அப் போட்டு வைங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாட்டு வருது, அதை கேட்டு வைங்க. கட்டப்பவா காணோம் அப்படின்றதான் படத்தோட பேரு. ஸ்டே டியூன்.

மழை காத்தா ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா படத்துல பாடல் கேட்டு மகிழ்ந்திருக்கோம் நேர்கள். நாலு மணி 33 நிமிஷம். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்! அதுக்குள்ள அரை மணி நேரம் ஆகி போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே நேர்கள் ஜெயிக்கல, நான் மட்டும்தான் வின் பண்ணிருக்கேன். ஸோ ஆணவத்தில் ஆடுற இருடா அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே போன் பண்ணுங்க. 0422 அப்படின்றது கோட், 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ, அல்லது 23-17-04-6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். சந்தோஷமா விளையாடி ஜெயிக்கலாம். இது மாபெரும் விளையாட்டு நிகழ்ச்சி, மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்கப்பா, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா வாட்ஸ்அப்ல வந்து என்ன

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
5: நாலு மணி 40 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீர்கள் கேட்டு சந்தோஷமா ஜெய பண்ணிருக்கீங்க. கெட் செட் கோ த கேம் ஷோக்குல உங்க எல்லாரையும் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பண்றேன். இன்னும் 20 நிமிஷம் மட்டுமே இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு வாட்ஸ்அப்ல இதா வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே புக்கு புக்குன்னு குத்துற மாதிரி பதில் போட்டுட்டே இருக்கீங்க. இருந்தாலும் அடுத்த நேயர் வணக்கம். சச்சோ பாவம். ஹலோ வணக்கம். இன்னும் டைம் டைம் ப்ரூர் மட்டுமே கேட்கிறது, என்னவா இருக்கும். ஹலோ வணக்கம். வணக்கம்
6: வணக்கம். மதிப்பு
5: ராஜா அவர்களே, நல்லா இருக்கீங்களா?
6: எப்படி நல்லா இருக்கு, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. போட்டிக்கு ரெடியா?
6: நிச்சயமா கேளுங்க, என்ன கேள்வி கேளுங்க. முடிஞ்சா இல்லைன்னா பங்கு வருவோம்.
5: அவ்வளவுதான், அவ்வளவுதான். சோ சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன ஒரு 6 சொற்களை அப்படியே கரெக்டா சொல்ல போறீங்க, அவ்வளவுதான், வேற
6: ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்களேன் பாத்துருவோம்.
5: மஞ்சள் வானம், கருப்பு சூரியன், சிவப்பு நட்சத்திரம், பச்சை நிலா, வெள்ளை மலை, நீலமேகம். ₹60 பூ வாங்கிட்டு வர சொல்லி அப்பா கொடுத்த ₹180, 20 ரூபாய்க்கு பொறி வாங்கிட்டு, 40 ரூபாய்க்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு, 10 ரூபாய்க்கு பத்தி சூட வாங்கிட்டா மீதி அந்த பையன் கையில எம்பிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ₹80 போட்டிருந்தாரு, எனக்கு மனசே ஆடி போச்சு. 180 ரூபாய் இவ்வளவு வாங்கிட்டு எப்படி 80 ரூபா இருக்கும்? சிக்கனமா இருப்பார் போல இருக்கு. ஏழாலி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு காசு கம்பிட்டுருவார் போல இருக்கு. பெருமாள் சுவாமி சுமதி சவக்கட்டுப்பாளையத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜெகநாதன் புழக்கட்டுப்பாளையத்து 80 ரூபாயா? எப்படிங்க 80 ரூபாய், எனக்கு புரியவே இல்லையே. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பெல்லம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி சொல்லியிருக்காங்க, சோமஸ் கந்தமூர்த்தி கூட, கொடுத்தது 180 ரூபாய் என்றால் மீதம் 80 ரூபாய், மீதம் 80 ரூபாய் இருக்குமா? 150 ரூபாயில 60 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டோம், 40 ரூபாய். ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? இல்ல இல்ல, அவர் 60 ரூபாய்க்கு பூ வாங்கியிருப்பாரு. பூ வாங்கிட்டு வர சொல்லி நான் கொடுத்ததுனால அப்படி மீன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவர் வந்து சமத்து பிள்ளை என்ன மாதிரி பூ வாங்கிட்டு வர சொல்லி தான் பூ வாங்கிட்டு இருப்பாரு, அதோட சேர்த்து இதெல்லாம் வாங்கியிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். இருந்தாலும் நம்ம நேர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. எஸ், பாராட்டுக்கள் சொல்லியாங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் மல்லிகா மந்திராசலம் பிரியங்கா ஊர் பெரியவதமிச்சேரி, அவர் 30 ரூபான்னு போட்டிருக்காரு. இல்லையே இல்லையே இல்லையே, கையில் கொடுத்த பணம் 150, இதில் 20 தேங்காய், 40 பொறி, 10 ரூபாய்க்கு சூடும். 6 ரூபாய்க்கு வாங்க சொன்ன பொருளையும் வாங்கிவிட்டால் மீதி 1 ரூபாய் இருக்கும், வாங்கலைன்னா 1 ரூபா இருக்கும். பிரிச்சுக்க நீ ஏன் பாத்துக்க அப்படின்னு மதுக்கரை

0: பெரியசாமி சொல்லியிருக்காரு. எப்படிங்க? பிரமாதம் போங்க, அம்புட்டுதேன். இவ்வளவுதான் கேமு, ஸ்மார்ட்டா விளையாடுறீங்க. ஐ ஹோப் நிறைய பேருக்கு வந்து இந்த எல்லா விஷயம் ரொம்ப நல்லாவே புரியுது நினைக்கிறேன். 20 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி நகர்ல இருந்து அஜய் மகதி சொல்லியிருக்காங்க. அடுத்து மீதம் இவ்வளவுதான் இருக்கும். முருகேசன் பொள்ளாச்சி 50 ரூபான்னு சொல்லியிருக்காரு, கான்செப்டே புரியலையே. மல்லே கவுண்டம்பாளையத்துல இருந்து விமலா வேணுகோபால் பூபனா சொல்லியிருக்காங்க 150ங்க, 180 பாத்தீங்களா? நான் எவ்வளவு தெளிவா சொன்னாலும் என்னவே நீங்க அவுட் பண்றீங்க. அடுத்து கணேஷ் திருமொழிலிருந்து கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. புலுவபாளையத்துலேருந்து ஆனந்த முருகன் சொல்லியிருக்காரு கரெக்டா. கலைச்செல்வி சிங்கப்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோணமலை ஆனந்தன் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டாடுலேருந்து மீதம் 80 ரூபாய் இருக்கும். ஓ, அப்படி யோசிச்சுட்டு போயிருக்கீங்க. இருந்தாலும் அப்படி யோசிக்காதீங்க, இப்படி யோசிங்க. நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, அதை நான் சொல்லியாகணும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஸோ எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக பாடல் வருது. சர்தார் படத்துல இருந்து எப்படி மேட்சிங்க பட்டனா கேளுங்க ரசிங்க.
1: मुझे इसकी परवाह नहीं।

0: है द टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நாலு மணி 49 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் இதுவரை கேட்டு சந்தோஷமா ஜாலியா ரசிச்சுட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. இந்த மாபெரும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை வாங்களே சந்தோஷமா விளையாடலாம் கூப்பிட்டா நிறைய பேர் வந்தீங்க. அதுல தேன்மொழி அம்மா மற்றும் வெற்றி வகை சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெற்றி வகை சொல்லிட்டாங்க, பட் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாட்ஸ்அப் வழியா வந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா வந்து ஆன்சர் போட முடியுது. வரும் இது வந்து நல்ல யுக்தியா இருக்கேன், இருங்க உங்களை கவனிச்சுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் குமரேசன் பேசுறேன்.
1: குமரேசன் அவர்களே, நல்லா உள்ளீர்களா? நலமாக உள்ளீர்களா? ஓகே, போட்டிக்கு ரெடியா நீங்க? நாலு மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் அஞ்சாவது தடவையா மூன்று முகம் படத்தை பார்த்துட்டு ஏழு மணிக்கு வராரு. நான் சும்மா இருப்பனா? இருமுகம் படத்தை பார்த்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். கேட்டுட்டீங்களா? நாலு மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் எத்தனை மணிக்கு வந்தாரு? நாலு மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் அஞ்சாவது தடவையா மூன்று முகம் படத்தை பார்த்துட்டு ஏழு மணிக்கு வராரு. நான் சும்மா இல்லாம இருமுகம் படத்தை பார்த்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். கேட்டுச்சா இப்போ? ஜோதி நகர்ல இருந்து ராஜை மகதி சொல்லிருக்காங்க, ஒரு நேயர் வந்திருக்காரு. ஹலோ, வணக்கம். வணக்கம். அம்மா ராணி கொடுத்த 64 ரூபாயில முகேஷ் 38 கேக் வாங்கிட்டு 19 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டார். மீதம் அவர் கையில எவ்வளவு இருக்கும்?
3: 5 ரூபாய் சார்.
1: நல்லா யோசிங்க. 64 ரூபாய் அம்மா கொடுத்திருக்காங்க, 38 ரூபாய்க்கு கேக் வாங்கியாச்சு, 19 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கியாச்சு, மீதம் எவ்வளவு இருக்கும்?
3: 5 ரூபாய் சார்.
1: அட போங்க பாஸ், நீங்க உங்களுக்கு அந்த கேள்வியும் கிடையாது. சரி இருங்க, உங்களுக்கு அந்த கேள்வியும் மனசு விட்டுறக்கூடாது. நீங்க நாலு மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் அஞ்சாவது தடவையா மூன்று முகம் படத்தை பார்த்துட்டு ஏழு மணிக்கு வர்றாப்புல சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இருமுகம் படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, இதான் கேள்வி. ஓகே
3: சரிங்க.
1: மூணு முகம் படத்தை அவர் எத்தனை தடவை
3: பார்த்தாரு?
1: மூன்று முகம் படத்தை அவர் எத்தனை தடவை பார்த்துட்டு இருந்தாரம்மா? கேட்டுட்டு ரெடியா வந்து வேற சொன்னீங்க. நான்கு மணிக்கு வர வேண்டிய ஆறுமுகம் ஐந்தாவது தடவையாக மூன்று முகம் படத்தை பார்த்துவிட்டு ஏழு மணிக்கு வந்திருக்கிறார். நான் சும்மா இருக்க முடியாமல் இருமுகன் படத்தை பார்த்துவிட்டு விளையாடி கொண்டிருந்தேன். இப்ப புரிஞ்சுதா? நாலு மணிக்கு வர வேண்டிய ஒரு பேர் என்ன? அப்பாடி, எப்படி கேட்டாலும் பொல் சொல்ல ரெடியா இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் கால் பண்ணது. கேட்டா வாய் வெற்றி வகை சூடி விட்டீர்கள். 4:53 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு விளையாடின அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம். மட்டுமே கேட்கறதுனால விட்டுலாம், நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கொடுக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பங்கு பெற்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் முயற்சித்த நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லி நிகழ்ச்சி இருந்து

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை அவர்களது இல்லங்களில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் 5:02. எல்லாருக்கும் தெரிந்தது போல சித்திர செவ்வானம் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு யூனிஃபார்ம் அப்படின்னாலே ஒரே கூஸ் பம்ஸ் தான். சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் இன்னைக்கு நம்மளோட வந்து நிகழ்ச்சியில இருக்காங்க. இன்னைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் சி எஸ் டி சுவாமி அவர்கள் நம்மளோட நேரலையில

0: நிறைய தகவல்களை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் யகல்.
0: உங்களை பத்தினதான அறிமுகம் எங்களுக்கு கொடுங்களேன்.
1: கண்டிப்பா. நான் கோவையைச் சேர்ந்தவன் தான். பள்ளிப்படிப்பை வந்து நான் கோவை தூய மைக்கேல் மேல்நிலை பள்ளியில் முடித்தேன். இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிப்படிப்பை படிக்கும்போது சிறுவர் வானொலி மன்றம் என்ற ஒரு அமைப்பு எங்கள் பள்ளியில் மிகவும் உயிர்ப்புடன் இருந்தது. அதன் மூலம் இதே கோவை வானொலியில் இதே அரங்கத்தில் நான் பல்வேறு நிகழ்ச்சிகளை அளித்துள்ளேன். நாடகம், பாடல்கள், நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குதல், இளைய பாரதம், அது போன்ற மிக அருமையான நிகழ்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க காரணமாக இருந்த இந்த கோவை வானொலிக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிப்படிப்பை படிக்கும்போதே எனக்கு தேசிய மாணவர் படையில் ரொம்பவே ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த யூனிஃபார்ம், டிசிப்ளின், துப்பாக்கி சுடக்கூடிய அந்த வாய்ப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அங்கே இருந்து என்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து கல்லூரி படிப்பிலையும் தேசிய மாணவர் படையில் இருந்து பல்வேறு பரிசுகளையும் பெற்று கடைசியில் இந்திய இராணுவத்தில் நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போய் நான் ஆர்மியில் சேர்ந்தேன். இப்போ வந்து எனக்கு ஆர்மி சர்வீஸ்லேயும் 32 வருஷம் ஆச்சு.
0: எங்களுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கு சார், ஆனர். ஏன்னு கேட்டா, ஒரு மிடுக்கா இவ்வளோ பெரிய யூனிஃபார்ம்ல ஸ்டார்ஸோட சிம்பிள்ஸோட வந்து உட்காந்துருக்கும் போது ரொம்ப உண்மையாலுமே ப்ரிவிலேஜா இருக்கு. அதுவும் வானொலியோடைய முக்கியமான நாட்கள்ல இந்த நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, 90வது ஆண்டு கடந்து ஆகாஷ்வாணி வந்து அடுத்த பயணத்தை நோக்கி போகுது. ஸோ இந்த ஒரு டியூரேஷன்ல, இந்த காலத்துல நீங்க வந்து உங்களோட பிரசன்ஸ் எங்க ரெண்டர் பண்றது அப்படிங்கிறது உண்மையாலுமே எங்களுக்கும் ப்ரிவிலேஜா இருக்கு. உங்களோட வானொலி அனுபவத்தை கேட்கும் போது எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்கு. அந்த காலகட்டத்திற்கான அந்த கேண்டி ஸ்வீட் மெமரிஸ்க்கெல்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன்
1: இல்லைங்களா? ஆமாங்க, கண்டிப்பா. வானொலியில பங்கு பெற அந்த ஒரு அனுபவம் வந்து என்னை எப்படி மாத்துச்சுன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸ்கூல்ல படிக்கும் போது நான் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பையன். எங்க வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க யாரோ வந்தா கூட நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன், கடல் கடையிலயும் எங்கேயோ ஒளிஞ்சுக்குவேன். ஏன் அப்படின்னா, அவங்க வந்தோடனே என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, என்ன கிளாஸ்ல படிக்கிறனால கேட்பாங்க. அதை கூட சொல்ல தயக்கமா கூச்சமா இருந்த ஒருத்தனை இந்த மாதிரி இன்னைக்கு கோவை வானொலியில் வந்து பேச வச்சது அந்த வானொலி அனுபவம். அதே மாதிரி என்னோட பள்ளியில் இருந்த தமிழ் ஆசிரியர்கள், அவர்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்காம வாழ்க்கையில் என்னென்ன எக்ஸ்ட்ராவா ஸ்கில் செட்ஸ் தேவைப்படுதோ அதையும் சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒன்று இந்த பேச்சுத்திறன். அதுக்காக நான் என்னோட பள்ளி ஆசிரியர்கள் புலவர் மருதவாணன், திரு மௌனசுவாமி, திரு லூர்தராஜ், அவங்கள வந்து ரொம்பவே நினைவு கூர்றேன் இன்றைக்கி.
0: சூப்பர் சார், எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணம் இருக்கு சொல்லும் போது ரொம்ப ஷார்ட்டா இருக்க மாதிரி இருக்கும், அந்த பயணம் ரொம்ப பெருசு இல்லைங்களா? இன்னும் நிறைய தகவல்கள் உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு நாங்களும் இங்க ஆர்வமா இருக்கேன்.
1: அதுக்கு முன்னாடி உங்களை சந்திச்சதுல எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, அதையும் நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்களும் ஒரு தேசிய மாணவர் படையின் ஒரு சிறந்த ஒரு கேடட்டா இருந்திருக்கீங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே ஞாபகம் இப்ப நீங்க ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஸ்ரீ நேரு மகாவித்யாலயில வந்து சுதந்திர தின நிகழ்ச்சியில நான் வந்து கொடியேற்றினேன். அப்ப வந்து உங்களுக்கு என் கையால நான் பரிசு கொடுத்துருக்கேன். சோ திரும்ப உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஆமா, எங்களுக்குமே ரொம்ப நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பிளாக் ஏரியால வந்து நீங்க எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி கொடுத்துட்டு போனீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இந்திய ராணுவத்துல சேரக்கூடிய நிறைய இளைஞர்கள் வந்து நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள், தகவல்கள் கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் இது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில தொடர்ந்து.

0: 103 என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் வேளாண்மை கல்லூரி.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நமக்கு தெரியும், இன்னைக்கே ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லணும். கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் நம்முடைய நேரலையில் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னொரு அனுபவத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணாங்க, இப்போ நேரலையில் சொல்ல போறாங்க. சரி, உங்களோட இன்னொரு

0: 103.3 என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் வேளாண்மை கல்லூரி.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சித்திர சிவானம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நமக்கு தெரியும், இன்னைக்கே ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லணும். கோவை தேசிய மாணவர் படை கொழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் நம்மளுடைய நேரலையில இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னொரு அனுபவத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணாங்க, இப்போ நேரலையில சொல்ல போறாங்க. சரி, உங்களோட இன்னொரு

0: வந்து இருட்டில் ஒப்பாரி வச்சுட்டு பையனை தேடுறாங்க. ஸோ இதை வந்து நடிக்க சொல்லி எங்கள் சீனியர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். மற்ற எல்லா வேஷத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கிழவி வேஷத்துக்கு வந்து யாருனாலையும் முடியல. இவங்களை ஒப்பாரி வைக்க சொன்னால் ஒப்பாரி வச்சோன்னே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாலஞ்சு பேரை ட்ரை பண்ணாங்க, முடியல. அப்புறம் நான் ஜூனியர் கொஞ்சம் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சைலண்ட்டாக சார்கிட்ட கேட்டேன், சார் நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னேன். ஏய், நீ எப்படிடா பண்ணுவேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இல்லை சார், பாட்டி தாத்தா கூட நிறையா இந்த மாதிரி ஏன்னோ இறுதி சடங்குகளெல்லாம் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், என்னால் பண்ண முடியும்னு தோணுது, நான் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ சரி ஓகே அப்படின்னா. அப்போ நான் முயற்சி பண்ணேன். அந்த ஒப்பாரி வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எங்கே வந்தாலும் என்னை வந்து ஒப்பாரி வைக்கிற கிழவின்னே பேர் வச்சிட்டாங்க. ஸோ அதிலிருந்து எனக்கு வந்து அந்த தயக்கமான ஒரு ஸ்டூடெண்ட், கூச்ச சுபாவம் உள்ளவன்லிருந்து என்னை வந்து ஒரு தைரியமாக மேடை ஏறி பேசக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாற்றினது இந்த ஒப்பாரி தான். இதுதான் அந்த சுவாரஸ்யமான ஊமைத்துறை கதை.
1: ஊமைத்துறை மட்டும் இல்லை, அதுலேருந்து அடுத்த ஒரு ஃபேஸ்க்கு வந்து உங்களை பயணிக்க வச்சிருக்கு இல்லையா. இதை தொடர்ந்து அடுத்து உங்களோட இராணுவ பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கு. ஏன்னா இங்க இருக்க நான் சொன்னது போல இளைஞர்கள் நிறைய பேர் நிகழ்ச்சியை கேட்கிறாங்க. அவங்களுக்கு ராணுவத்துல சேர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கமா ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அதை பத்தின அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்க.
0: எனக்கு ராணுவத்துல சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது தேசிய மாணவர் படை மூலமா தான். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த மிடுக்கான உடை, ஒரு டிசிப்ளின்டான ஒரு பிஹேவியர், அப்புறம் துப்பாக்கி சுடுற பயிற்சி, பல்வேறு விதமான முகாம்களில் பங்கு பெறும் வாய்ப்பு, இந்த மாதிரி நிறையா கிடைச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மனசு வந்து அதை பார்த்து போச்சு. அதே நேரத்தில் இந்த தேசப்பற்று அப்படிங்கிறத வந்து எங்கள் பள்ளியில் ரொம்பவே ஊட்டி வளர்த்தாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, நிறைய ஆசிரியர்கள் வந்து பேசுவாங்க. தேசப்பற்று எவ்வளவு முக்கியமான ஒன்று, ஒவ்வொரு மாணவனுக்கும் அது எவ்வளவு தேவையான ஒன்று அப்படிங்கிறத வந்து அவங்க அடிக்கடி வலியுறுத்துவாங்க. ஸோ இப்போ இந்த தேசிய மாணவர் படையில் இருந்ததும் இந்த மாதிரியான அறிவுறுத்தலும் சேர்ந்து எனக்கு வந்து நாட்டு சேவை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது.
1: ஸோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா?
0: ஆமாங்க, அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு
1: வைங்க. வானொலிக்கு அப்புறம் அடுத்து அங்கதான் NCC தான் உங்களோட?
0: NCC தான், முழு மூச்சா NCC ல தான் நான் வந்து ஈடுபட்டு இருந்தேன்.
1: அங்க என்னென்ன தலைமை திறன்கள் எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க சார்?
0: முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னம்பிக்கை. அதாவது ஒரு மாணவன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு பல்வேறு விதமான தாக்கங்கள் சமூகத்திலிருந்து கிடைக்கும். அது வந்து அவங்கள வந்து சில சமயம் வளர்த்தும் விடும், சில சமயத்தில் அவங்க பின்னாலையும் தள்ளிவிடும். தேசிய மாணவர் படை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரம் தவறாமை, ஒரு ஒழுக்கம், சரியான விதத்தில் மற்றவங்கிட்ட பழகிறது, புதிய மனிதர்களுடன் பழகிறது, புதிய ஊர்களுக்கு செல்றது, புதிய சவால்களை எதிர்கொள்றது, அந்த மாதிரி பல விதமான ஒரு பயிற்சி முறையத்தான் நாங்க தேசிய மாணவர் படையில வச்சிருக்கோம். ஸோ அதுல ஈடுபடும் போது அவங்களுக்கே தெரியாம இந்த மாணவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு குடிமகனா வர்றாங்க. அதாவது நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள், இது மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே தேசிய மாணவர் படையில் இருந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்க தலைமை பண்புகளை வளர்த்துக்கிட்டு பெரிய ஆளாக வந்தவங்க தான். அதனால இன்னைய தலைமுறை அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா தேசிய மாணவர் படை ஒரு இன்றியமையாத ஒரு மார்க்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
1: ஸோ கண்டிப்பா இப்போ காலேஜ் வந்து சேர்ற பிள்ளைங்க காலேஜ் பிடிச்சு வரணும் அப்படிங்கிற தாட்ல தான் வராங்க. பட் அங்கிருந்து அடுத்த ஒரு வாழ்க்கை பயணத்தை எப்படி தொடங்குது முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து NCC டிசைட் பண்ணிடுது இல்லைங்களா?
0: கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏட்டு படிப்பு கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதுவும் தேவைதான். ஆனாலும் நம்ம கல்வி முறை என்பது பெரும்பாலும் அகாடமிக் வேல்யூ உள்ளதா இருக்குதே வழிய, ஒரு லைஃப் ஸ்கில்ஸ், டெய்லி லைஃப், தினசரி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விதத்திலையும் அவங்களுக்கு கிடைக்கிற சவால்கள், அதை எதிர்கொள்ளணும், அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை வென்று மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பாடம் அங்கே வந்து கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. தேசிய மாணவர் படை அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதாவது அகாடமிக் ஷெட்யூலுங்கிறது, அகாடமிக் படிப்புங்கிறது ஒரு சைடு இருக்கும்போது, சைட் பை சைடு இந்த மாணவர்களை வந்து லைஃப் ஸ்கில்ஸ், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லைஃப் ஸ்கில்ஸ்க்கும் இவங்களை தயார்படுத்துறது தேசிய மாணவர் படை.
1: சரி சார், இப்போ கல்வி வாழ்க்கை அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இருக்க மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பு எடுத்துட்டா இந்த வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் நீங்க படிச்சது என்ன, நீங்க எங்க போய் சேர்ந்தீங்க, உங்க படிப்பு எப்படி உங்களை எந்த ஜேர்னியில கொண்டு போச்சு, அதை நீங்க சொல்லுங்க.
0: நான் படித்தது வந்து இன்ஜினியர்.

0: மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கு முன்னாடியே நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படிங்கிற 10+2 லெவல் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 12வது முடிஞ்ச உடனே அந்த தேர்வு இருக்கும். இப்போ 12வதுக்கும் படிக்கணும், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கும் படிக்கணும் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, 12வதை வந்து ப்ராப்பராக படி, தேசிய பாதுகாப்பு அகாடமி உன்னால் கிளியர் பண்ண முடிஞ்சால் ஓகே, பட் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீ வந்து ஃபாலோ பண்ணாது. ஏன்னா 12th முடிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் அட்மிஷன், நல்ல கோர்ஸ், உனக்கு பிடிச்ச கோர்ஸாக சேரணும் அப்படின்னா 12th நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு அறிவுறுத்தினாங்க. ஸோ அதனால் அதை எடுத்து பண்ண அந்த எக்ஸாமில் வந்து என்னால் ஸ்கோர் பண்ண முடியல, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எடுத்ததுனால எனக்கு வந்து பொறியியல் துறையில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் பண்ணிவிட்டு அந்த ஆர்மிக்கு போகக்கூடிய அந்த ஒரு கனவை வந்து நான் விடலை. அது வந்து இரவும் பகலும், எப்படி டாக்டர் அப்துல் கலாம் சொல்லுவார், தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு. அந்த மாதிரி இது வந்து வந்து ஒரு ஒரு நெருப்பு தணல் மாதிரி உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இயந்திரவியல் படித்தாலும் சைட் பை சைட் NCC-லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் அந்த ஆர்மியில் ஜாயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஆசை தீய நான் கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எப்படியா இருந்தாலும் நான் ஆர்மிக்கு தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணதுனால, இந்த இயந்திரவியல் மூலமாகவும் ஆர்மிக்குள்ளே போக முடியுங்கிறதுனால நான் ஆர்மியில் ஒரு காம்பேட் என்ஜினியராக, அதாவது டைரெக்டாக சண்டையில் ஈடுபடக்கூடிய மற்றும் பொறியியல் வேலைகளையும் பண்ணக்கூடிய ஒரு டைரக்ட் அதிகாரியாக நான் வந்து போய் சேர்ந்தேன்.
1: ஏன்னா பொதுவாக ஒரு பயம் இருக்கும், இந்த கோர்ஸ் எடுத்தால் தான் வந்து நம்ம அடுத்ததுக்கு போக முடியும் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, யூனிஃபார்ம் போடணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அந்த வழிமுறை வந்து இப்படி தான் போக முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த தணல் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அணையாமல் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க.
0: கண்டிப்பாக சொல்கிறேன்.
1: எஸ், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மளோட டிஃபென்ஸில் இருக்கிற எக்ஸாமினேஷன் தான் UPSC எக்ஸாமினேஷன் தாண்டி ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னா அதுதான். ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்க இன்டர்வியூவில் இருக்கும்போது எப்படி அவங்க தாக்கு பிடிச்சி அடுத்த லெவலுக்கு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். நீங்கள் ஒரு உயரதிகாரியாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இராணுவத்துக்குள்ளே வந்தாச்சு. அங்கே உங்களோட அதிகாரியாக மாற்றக்கூடிய திறன்களை எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, என்ன மாதிரியான திறன்கள்லாம் வேணும், கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு வேணும் இந்த அதிகாரியாக மாறணும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
0: முதல்ல நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மிக கடினமான ஒரு தேர்வு அப்படின்னு நீங்க சொல்றத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு உங்களுக்கு விளக்குறேன். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை விளக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தையும் சொல்றேன். நான் வந்து ஆர்மியில சேர்ந்து என்னோட ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு முதல் தடவை லீவ் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு என்னோட ரெஜிமெண்ட்ல போய் ஜாயின் பண்ணி ஜம்மு காஷ்மீர்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன போட்டாங்க. அங்கிருந்து விடுமுறையில வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வி ஹேட் அ டின்னர், வீட்டில் வந்து ஒரு டின்னர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ அதில் ஒரு தாத்தா ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சொல்கிறார், தம்பி இங்கே வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. நானும் பயந்துட்டு என்னவா என்னவா இருக்கும், இப்போ ஏன் இவ்வளோ சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் தனியாக கூப்பிட்டுட்டு போய் அவங்ககிட்ட கேட்குறாரு, என்னப்பா அப்பா அம்மா கூட சண்டையா, மிலிட்ரிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டியே அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது, அதுக்கு யாரும் போக மாட்டாங்க, ரொம்ப இவங்க அதாவது வீட்டில் சண்டை போட்டு ஓடி போகிறவங்க தான் மிலிட்ரிக்கு போவாங்கன்னு பல வருஷமா ஒரு இது ஜனங்க இதில் மனசில் இருக்கு. அது இல்லைன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பழைய காலத்தில் அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மின்னு உருவாக்குனாங்க. அவங்க வந்து ஐரோப்பாவிலையும் நார்த் அமெரிக்காவிலையும் போரில் ஈடுபடும் போது இந்தியன் மிலிட்ரி சோல்ஜர்ஸை கொண்டு போய் அங்கே சண்டை போட வச்சாங்க. அதில் வந்து அவங்க கப்பலில் ஏறி போகிறதுக்கு பல மாதம் ஆகும், சண்டை பல வருஷம் நடக்கும், பல வருஷம் கழித்து வருவாங்க, இந்த மாதிரி நிறையா நடந்துட்டு இருந்தது. பட் அந்த மெமரியவே இன்னும் ஜனங்க வச்சுருக்காங்க, அதுதான் தவறு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இப்போது ஆர்மியில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் முடித்து நான் வந்து அதிகாரி ஆகி சில வருடங்கள் கழித்து கல்யாணம் பண்ணுற வயசு வந்தது. கல்யாணம் பண்ணுற வயசில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. லக்கிலி நான் பார்த்த முதல் பொண்ணையே தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். மிலிட்ரிக்காரனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதில்ல அப்படின்னு எங்கள் இப்போதைய மாமனார், அப்போ முன்ன வரப்போகிற மாமனார் வந்து முடியாதுன்ட்டார். அப்புறம் எப்படியோ அவங்க ஃபேமிலியில் வந்து தே லைக் மீ, என்னை பார்த்து என்னை பற்றி தெரிஞ்சுட்டு அவங்க வந்து இல்லை மாப்பிள்ளைய ஒத்துக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு வெத்தலை பாக்கு மாத்திர நேரத்தில் திடீர்னு பார்த்தா எங்க மாமனார் இருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தா

0: வெளியே போயிட்டார் கல்யாணத்தை நிறுத்துங்கிற மாதிரி. என்ன என்னங்க ஆச்சுன்னு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் கேட்குறாங்க, அவர் இல்லைல்ல மிலிட்ரி கணக்கெல்லாம் கொடுக்கறதில்ல, இந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்களாம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் எப்படியோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இது பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே டைம் ஃப்ளாஷ்பேக்லேருந்து இப்போ முன்னாடி வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து இன்னொரு அது கூட சேர்ந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னால் கோவைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாகாலாண்டில் பார்டரில் இருந்தேன். அங்கேருந்து லீவில் வந்திருந்தேன். எங்கள் ஃபாதர்லா வீடு வந்து ராம்நகரில் இருக்குது. அங்கே இருக்கும்போது அங்கே பக்கத்து வீட்டுக்காரரை வந்து எங்கள் ஃபாதர் இல்லை மாமனார்ட்டு கேட்குறாரு, என்னங்க உங்கள் மாப்பிள்ள வந்து ரிட்டையர் ஆகி வந்துட்டாரா அப்படின்னு. இல்லையே, ஏன் அவர் சர்வீஸில் தாங்க இருக்கார். இல்லை எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், சார் அதுதாங்க ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 3 மாதம் எங்களுக்கு லீவ் இருக்குது. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 மாதம் வேலை பண்ணால் 12 மாதத்துக்கு சம்பளம் வாங்குகிறோம். ஸோ அதனால் பழைய அந்த பிலீஃப்ஸ் அந்த இது வந்து இந்த மாதிரி ஆர்மியில் சேர்ந்தால் இப்படி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி சேர்றதும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. சேர்றது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிவில் சர்வீஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ஈக்குவல் ஜாப்ஸ். சிவில் சர்வீசஸ், குரூப் ஏ சர்வீசஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க. எங்களதும் அதே மாதிரி தான். சொல்லப்போனால் ஆரம்ப சம்பளம் வந்து சிவில் சர்வீசஸ் விட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எப்படி இதை வந்து நான் கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சிவில் சர்வீசஸ் நீங்கள் படிக்கணும்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும், நிறையா புக்ஸை படிக்கணும், ஹெவியான ப்ரிப்ரேஷன், பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் டிஃபென்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிவு பண்ணிட்டா டெய்லி லைஃப்லேயே நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து உங்கள் பர்சனாலிட்டி தான் சிலபஸ், வேற எந்த சிலபஸையும் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். எப்படி டெவலப் பண்ணிக்கணும், டெய்லி லைஃபோட சேலஞ்சஸை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறது தான் உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கக்கூடிய வேலை. இதை யார் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீல்டை இறங்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்.
1: கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்னது போல் ஈஸியாக இருக்குது, அந்த ஈஸி வந்து லைஃப்பில் வந்து கொண்டு போகணும். ஹேபிட் பிகம் ஹேபிச்சுவல் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய இராணுவம் அப்படிங்கிறது இந்த NCC இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது இந்த ஒழுக்கம், நேரம் தவறாமை இதெல்லாம் சொன்னீங்க சார். இப்படி இந்த ஒழுக்கம், நேரம் தவறாமை இது எல்லாமே வந்துட்டு நீங்க சொன்ன போல இந்த டே டு டே லைஃப்ல எப்படி அது உங்களை மாத்திடுச்சு, அதை பத்தி அந்த அனுபவத்தை எங்கள்கிட்ட சொல்லுங்களேன். நீங்க சொன்னீங்களே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லுங்களேன். இந்த நேரம் தவறாமை, ஒழுக்கம் இதெல்லாம் எப்படி உங்களோட டே டு டே லைஃப்ல மாறி வந்துச்சு அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: நேரம் தவறாமை ஒழுக்கம் அப்படிங்கிறது திரும்ப நான் NCCக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா NCC தான் எனக்கு வந்து அந்த அடிப்படையை உருவாக்கி கொடுத்தது. அதாவது ஒரு டீனேஜ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே NCCங்கிறது வந்து என்னோட டெய்லி லைஃபை வந்து ரொம்பவே மாடிஃபை பண்ணிடுச்சு. முதல்ல என்னன்னா காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் NCCக்கு போகணும், பரேடு இருக்கும், நாங்கள் ரைஃபிள் ஷூட்டிங் பண்ண போகிறோங்கிற அந்த ஆசையிலேயே காலையில் தூக்கம் போயிடும்.
1: கரெக்ட்.
0: ஸோ ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, NCCல சேர ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஒரு சிறப்பான குடிமகனாக கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் அவங்க டிஃபென்ஸுக்கு வர்றாங்களோ இல்லையோ, இல்லை பிஸ்னஸ்க்கு போகிறாங்களோ, வேறு எந்த ஃபீல்டுக்கு போகிறாங்க, எங்கே போகிறவனுங்களாக இருந்தாலும் தேசிய மாணவர் படையில் சேர விட்டீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப அருமையாக ஒரு நல்ல குடிமகனாக வருவாங்க.
1: கண்டிப்பாக. ஸோ அங்கே தான் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிய இருக்கு. நான் அங்கே ரெடியாக இருக்கும், நேர்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக குவெஷன்ஸ் எதாவது இருக்கு நான் சார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு இது தொடர்பாக, அதாவது இந்திய ராணுவம் தொடர்பான கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் அனுப்பலாம். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் இணைந்து நிறைய கேள்விகளும் பதில்களும் உங்களுக்காக காத்திருக்கு. இணைந்திருக்கிறோம், இது சித்திரசை வனம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல். 5:34 ஆயாச்சு, டைம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க சித்திர செவானம் நிகழ்ச்சியில கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி இந்திய ராணுவத்தின் கர்னல் CST சுவாமி அவர்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம். சரி, இப்போ இந்த நேர மேலாண்மை இதெல்லாம் பத்தி சொல்லிட்டீங்க, ராணுவ அதிகாரியா உயர்வடைகிறதுக்கு என்ன மாதிரியான திறன்கள் அவசியம் சொல்லுங்க சார்.
1: ராணுவத்தில் அதிகாரி ஆகிறது அப்படிங்கிறது மற்ற எந்த ஒரு ஃபீல்டும் இல்லாத ஒரு யூனிக்கான விஷயம் நான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 21 ட்ரைனிங்கை முடித்து 2 ஸ்டாரோட லெஃப்டினண்ட்டாக ஒரு ஆஃபீஸர் ஆகிறாங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து லெஃப்டினண்ட்னா ஆர்மியை சொல்கிறேன், நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் இது பொருந்தும், ஆகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகிறாங்கன்னா, நேரடியாக அந்த 21 அவங்களுக்கு கீழே ஏறக்குறைய 40 soldiers இருப்பாங்க. அதாவது டக்குன்னு ஒரு ஸ்கூல்லிருந்து வெளியே வந்த ஒரு பையனோ பொண்ணோ அவங்கள விட பல வருடம் வயதில் மூத்த ஜவான்ஸ் ஒரு 40 பேரை வந்து அவங்க வந்து வழி நடத்தணும் அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான்.
0: கரெக்ட்.
1: அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 15 தலைமை பண்புகளை வந்து எதிர்பார்க்குறோம். 15 நிறைய பேர் பயந்துருவாங்க, ஐயோ 15 அப்படின்னு. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர் ஹியூமன் பீயிங்குள்ளேயும் 100 தலைமை பண்புகள் இருக்குது. அதில் எங்கள் தொழிலுக்கு, போர் தொழிலுக்கு, லீடர்ஷிப் ரோலுக்கு தேவையான 15 மட்டும் நாங்கள் தனியாக எடுத்து அதை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்க, ஒரு பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, ஒரு பலவிதமான பிளானிங் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்து தான் இவங்கள செலக்ட் பண்ணுறோம். அதை வந்து ஒரு 4 பிரிச்சிருக்கோம். முதல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திட்டமிடுதல் மற்றும் செயலாக்கம். அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடி திட்டம் போடணும், என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன விதமான சேலஞ்சஸ் இருக்குது, எப்படி நாம் அதை நடத்த போகிறோம் அப்படிங்கிற திட்டமிடுதல் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை செயலாக்கணும், போட்ட திட்டம் கரெக்டாக செயல் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த முதல் இது பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், திட்டமிடுதல் மற்றும் செயலாக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சமூகத்தோடு ஒத்து வாழ்தல். இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லீடர், அதாவது லீடருக்கும் பாஸுக்கும் நடுவில் வித்தியாசம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது பாஸுங்கிறவங்க வந்து ஆணையிடுவாங்க, கீழ்ப்படுதல எதிர்பார்ப்பாங்க. லீடர் அப்படிங்கிறவங்க தானே முன்னின்று முதலில் களத்தில் இறங்கி மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் தான் லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இராணுவத்தில் அந்த மாதிரி தான் தேவை. இந்திய இராணுவம் இதுக்கு பேர் போனது. பலவிதமான போர்களை நாம் பார்த்துருக்கோம், கடைசியாக கார்கில் போர் வரைக்கும் பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கேஷுவல்டி ரேட், அதாவது ஒரு அடிப்படுற இது பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க லீடர்ஸ், களத்தில் முன்னால் நின்று அவங்களுக்கு பின்னால் வர அந்த சோல்ஜர்ஸுக்கு வழிகாட்டுறது தான் அவங்களோட வேலை. அதுக்காக போர் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து ஐயோ போரா வேண்டான்னு கூட சில பேர் முடிவு பண்ணலாம். இது வந்து ஜென்ரலாக சொல்கிறது, இன்னத்த போர் சூழல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டனில் தான் போகுது, நேரடியாக துப்பாக்கி எடுத்து சுடுறதில்ல. அதுவும் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது ஆர்மியில் ஜாயின் பண்ணால் கையில் துப்பாக்கி கொடுத்து பார்டரில் நிறுத்தி வச்சுருவாங்க அப்படின்னு, அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து முக்காவாசி வந்து தொழில்நுட்பத்தை வச்சு தான் போர் நடக்குது அப்படிங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மற்ற தலைமை பண்புக்கு வரலாம். சமூகத்துடன் ஒத்து வாழ்தல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜவான்ஸை புரிஞ்சுக்கணும், அந்த ஜவான்ஸோட ப்ளஸ் மைனஸ் அவங்களோட கேப்பபிலிட்டிஸை அறிஞ்சிக்கணும். லைக் தி ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப் அப்படிங்கிறதான் எங்களோட தாரக மந்திரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் தொழிலில் பார்டரில் டியூட்டி பண்ணும்போது எந்த ஒரு டிசிஷனையும் நாங்கள் ஸ்பிளிட் செகண்டில் எடுத்தாகணும்.
0: கரெக்ட்.
1: ஒரு பைலட்டுன்னு வைங்க, ஒலியின் பல மடங்கு வேகத்தில் ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் போகுதுன்னா, அவங்களோட யோசனை, அவங்களோட டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற ரிசோர்ஸஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற மேன் பவர், அவங்களுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர்ஸ் எல்லாரோடவும் அவங்க ஒத்துழைச்சு அவங்க மனசில் என்னன்னு இருக்குங்கிறத குறிப்பால் அறிஞ்சு பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி வந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா செயலாற்ற முடியும். ஸோ சமூகத்துடன் ஒத்து வாழ்தல் ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சமூக செயல்திறன். அதாவது சமூகத்துடன் ஒத்து வாழ்கிறது ஒன்று, சமூகத்தை வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோமோ

0: அதை புரிய வச்சு நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட அந்த வேலையை வாங்குறதும் ஒரு திறமை தான்.
1: கரெக்ட், உண்மைதான்.
0: ஸோ அது ஓட்டு. இது நாலாவது, மூணாவது பிரிவு. கடைசியாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்க, துடிப்புடன் செயலாற்றுதல். இனிஷியேட்டிவ் எடுக்கணும், எதுக்கும் முன்னால் நிற்கணும், எந்த ஒரு வேலையும் தானாக செஞ்சு பழகணும். ஸோ இந்த நாலு வகையான தலைமை பண்புகள், இதுக்கு கீழே மொத்தம் 15 தலைமை பண்புகள் இருக்கு. இது வந்து இருக்கா, அதை வந்து அவங்க சரியா உபயோகப்படுத்துறாங்களான்னு பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்றோம். எகெயின், நான் வந்து சொல்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், ஆனால் ஆக்சுவலா பார்த்தா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஒரு 2500 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைடு பண்ணிட்டு இருக்கேன் ராணுவத்தில் சேர்றதுக்கு, முக்கியமாக அதிகாரியாக சேர்றதுக்கு வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு. நான் தான் சொல்வேன், புக்கை படித்து பண்ணுற வேலையை கிடையாது, உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது பொறுத்து உங்கள் தலைமை பண்பு வரும். டிஜிட்டல் வாழ்க்கைக்குள்ள ஒரு செல்ஃபோனுக்குள்ளேயே வாழ்க்கையை வந்து முடிக்காமல் வெளியே வந்து ரியல் லைஃபோட சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாலே இந்த தலைமை பண்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு இவங்களுக்கு சொல்ற நான் டிப்ஸ் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பல்ப் எரியலையா, நீங்களா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்க. முடியுமா முடியாதங்கிறது வேற விஷயம், ஆனால் முயற்சி செய்யறீங்களாங்கிறது விஷயம். அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்ன வேலை சொல்றாங்களா, அதை வந்து முழு மனதோட போய் பண்ணிட்டு வரணும். பிகாஸ் நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும் யூ ஆர் லேர்னிங் சம்திங் தேர். ஸோ அந்த டெய்லி லைஃப்லயே வந்து இவங்க அந்த செயலாக்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா தலைமை பண்பு தானா வரும். டிஃபென்ஸ்ல நாங்க எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஆளத்தான் நாங்க பார்த்து எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வடிவமைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கேயுமே வெற்றி வெற்றி வெற்றி தான்.
1: உண்மைதான். ஸோ அடுத்த கேள்வி அதான் இருந்தது, என்டிஏ சிடிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் எப்படி தயாரிக்கணும், அந்த தலைமை பண்புகளை நீங்கள் தயாரானாலே போதுமானது அப்படிங்கிறதான் அடுத்த கேள்விக்கான ஆன்சரும் கூட இல்லைங்க சார்.
0: ஆமாங்க, ஆனால் என்டிஏ சிடிஎஸ்ங்கிறது ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா ஆர்மிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த லெவலில் போகலாங்கிறத நம்ம முதல்ல கவர் பண்ணிடலாம். முதல் வந்து ஒரு சோல்ஜராக போகிறது, சோல்ஜராக போகிறதுன்னா சோல்ஜர் லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரஃப் ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா, காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கிறாங்க, அவங்க வந்து முதல் ஸ்டெப் உள்ள சேர்ற ஒரு பணியாளர். அதே மாதிரி சோல்ஜராக சேரலாம், சோல்ஜராக சேர்றதுக்கு நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சோல்ஜராக சேரலாம், அது ஒரு சேர்ற விதம். அதிகாரியாக சேர்றதுக்கு 12ஆவது முடிச்சதுலேருந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பமாகுது. 12ஆவது முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூபிஎஸ்சி தேர்வை எழுதணும். அந்த தேர்வை எழுதி அதில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ. எஸ்எஸ்பி இன்டர்வியூங்கிறது மற்ற இன்டர்வியூ மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது கிடையாது, இவங்களோட ஃபுல் சைக்காலஜியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வெளிக்கொண்டு வர்றதுக்காக பலவேறு விதமான டெஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணி ஒரு 5 நாள் நாங்கள் வந்து ரெசிடென்ஷியல் டெஸ்ட்டாக பண்ணுறோம். அதை நாட்டில் பல்வேறு இடங்களில் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இருக்குது, அந்த சென்டர்ஸில் வந்து இவங்களை கூப்பிட்டு 5 நாள் தங்க வச்சு வர ட்ரெயின் சார்ஜஸ் நாங்கள் கொடுத்துட்றோம், அவங்களுக்கு தங்குற இடம் உணவு எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம். அந்த 5 நாளில் இவங்களை வந்து பலவிதமான சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கல் அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட்களுக்கு உட்படுத்தி அவங்களோட தலைமை பண்புகளை நாங்கள் வெளியெடுக்கிறோம். ஸோ அதில் செலக்ட் ஆகிறவங்கள அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறோம், அதாவது எந்த விதமான வியாதிகளோ வேறு விதமான பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜென்ரல் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவங்கள எடுத்து, அதுக்கப்புறம் அவங்கள வந்து 3 வருஷம் கவர்மெண்ட் செலவில் நாங்கள் வந்து அவங்கள டிகிரி படிக்க வைக்கிறோம். அதுதான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிறது ஒரு கல்லூரி தான், அங்கே 3 வருஷம் இவங்க வந்து டிகிரி படிக்கலாம். இப்போ புதுசாக இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ் சயின்ஸ் தவிர இன்ஜினியரிங் படிக்கிற வாய்ப்பும் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து 10+2 என்ட்ரி, ரிட்டன் எக்ஸாமோட போகிறது. அதாவது ரிட்டன் எக்ஸாம், இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ரிட்டன் எக்ஸாமை எழுதி அவங்க போகிறது. இதே 10+2 இன்னொரு சுவாரஸ்யமான இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் ஐஐடி எக்ஸாம் எழுதுவாங்க, ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதுவாங்க. எவ்வளவு பேர் எழுதினாலும் அதில் தேர்வாகிறவங்க வந்து ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸ் தான், தேர்வு ஒரு 5% அப்படின்னு வச்சுக்கலாம். மற்ற பசங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டிருப்பாங்க, கோச்சிங் சென்டர்ஸ்க்கு பணம் கூட கட்டியிருப்பாங்க, ஆனால் அவங்களால ஐஐடி அதில் வந்து தேர்வு ஆக முடியாது. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபென்ஸுக்குள்ளே போகிறதுக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஐடி ஜேஇ மெயின்ஸோட ஸ்கோர், அந்த ஸ்கோரை வச்சு டைரக்ட்

0: நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிடலாம்.
1: ஓஹோ,
0: அதுவும் அந்த ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு செலெக்ஷன் இதுபடி பார்த்தோம்னா ஆல் இண்டியா லெவலில் 400,000 ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் இதில் செலக்ட் ஆயிருக்காங்க.
1: சூப்பர்.
0: ஸோ உங்களில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து கிடைக்குமா இல்லையாங்கிறது கேரண்டி இல்லாமல் ஒரு சைடு பை சைடு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வச்சுக்கணும்னா டிஃபென்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து 10+2 என்ட்ரி. இப்போ 10+2 என்ட்ரியை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி என்ட்ரி. அதாவது எந்த ஒரு டிகிரி வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் ஆர்மியில் சேரணும், நேவியில் சேரணும், இல்லை பைலட் ஆகணும்னா நான் எந்த படிப்பை எடுத்து படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்திறன் இருக்கும். சிலருக்கு வந்து துப்பாக்கி சுடுறதில் நல்ல செயல்திறன் இருக்கும். சிலர் வந்து தொழில்நுட்பம், கணினி, செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றில் அவங்க வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. சில பேர் ஆராய்ச்சி திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. எந்த விதமான திறமை உள்ளவராக இருந்தாலும் முப்படைகளில் அவங்களுக்கு இடம் உண்டு. உணவு மற்றும் ஊட்டச்சத்து, சமையல் போன்ற கலைகளில் திறமை இருந்தாலும் அவர்களும் கேட்டரிங் துறையில் வரலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த படிப்பு படிச்சுட்டு தான் வரணுங்கிறதும் கிடையாது, நான் இந்த படிப்பு படிக்கிறேன் என்னால் ஜாயின் பண்ண முடியுமான்னு. நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற என்ட்ரி அங்கே இருக்கு. ஈவன் நீங்கள் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருந்தாலும் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் கொடுத்து ராணுவ அதிகாரியாக ஆகலாம். என்ன ஏர்ஃபோர்ஸ் நேவி போகணும்னா அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கேட்பாங்க, மேத்ஸ் கேட்பாங்க, அது ஒன்று உண்டு. பைலட் ஆகணும்னா அந்த இது கண்டிப்பாக சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதை தவிர அவங்களுக்கு வந்து கண் பார்வை மிகவும் சரியாக இருக்க வேண்டும். கண்ணாடி போட்டிருந்தா பைலட் ஆகும், அது வந்து ஒரு பேசிக். இது வெளியே சிவில் ஏவியேஷனில் பெர்மிட் பண்ணுறாங்க, பட் நாங்கள் வந்து டிஃபென்ஸில் கண்ணாடி போட்டவங்களுக்கு பைலட் சான்ஸ் கொடுக்குறதுல. மற்றபடி எந்த பிரிவாக இருந்தாலும் அவங்க போகலாம். சில இடங்களில் 2.5 பவர் இருக்கிறவங்க வரைக்கும் எடுத்துக்கிறோம், சில இடங்களில் 3.5 பவர் இருக்கிறவங்கள கூட எடுத்துக்கிறோம்.
1: சூப்பர். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, வாஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி.
0: கண்டிப்பாங்க. இன்னொரு விஷயம் சொன்னால் எகைன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று நடக்குது. சிவில் சர்வீஸ்ன்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும், அதுலேயும் ரெண்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் இன்டர்வியூ, அதெல்லாம் இருக்குது. இப்போ டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரிப்பரேஷனை வச்சு ஒரு கேண்டிடேட் ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 12 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்டிஏ என்ட்ரின்னு இருக்குது, அது வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாம் நடக்குது. CDS கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் டிகிரி லெவல் என்ட்ரி, அது வருஷத்துக்கு ரெண்டு நடக்குது. ஆஃப்கேட் அப்படின்னு ஏர்ஃபோர்ஸோட எக்ஸாம், அது ரெண்டு நடக்குது. NCC ஸ்பெஷல் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு, நீங்கள் எக்ஸ் NCC கேடட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். NCCல சி சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு கேடட் பாய் ஆர் கேர்ள், அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக அவங்க இன்டர்வியூ போயிடலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள அவங்க வந்து ஏறக்குறைய 8-12 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வெற்றி பெறக்கூடிய அந்த சான்சஸ், ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது.
1: கரெக்டாக. முயற்சி தான்,
0: முயற்சி தான் தேவை.
1: தேவை
0: முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு முன்னால் டிஃபென்ஸ்னா பயந்து ஓடாமல் எல்லா விதமான வேலையும் இருக்குது. அதாவது நேரடியாக போர்க்களத்துக்கு போகிற வேலையும் இருக்குது, டெக்னாலஜி மெயின்டைன் பண்ணுற வேலையும் இருக்குது, மற்றபடி சப்போர்ட் சர்வீசஸ் ஆர்டினன்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆர்மி சர்வீசஸ் கோராக இருக்கட்டும், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. எந்த துறை இல்லைன்னு கேட்கணும், டிஃபென்ஸ்ல அது எல்லாமே இருக்கு.
1: சூப்பர். சார், இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டா எல்லா துறைகள்லயும் வந்துட்டு இருக்காங்க, அண்ட் ஆபரேஷன் செந்தோர் அப்படிங்கிற போது நமக்கு ஒரு பெரிய ஸ்பாட்லைட்டே இருந்தது. அப்படி ராணுவத்துறையில பெண்களுடைய பங்கு குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு?
0: ராணுவத்துறையில் பெண்களின் பங்கு ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியா இருந்த சமயத்துல அது வந்து இட் வாஸ் அ மென்ஸ் பாஸ்டியன், ஆம்பளைங்க மட்டும்தான் இருக்கணும்னு இருந்தது. அப்புறமா சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிலிட்ரி டாக்டர்ஸ், நர்சஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெவலப் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா துறைகளிலும் பெண்களோட என்ட்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஈவன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி முதல்ல ஒன்லி பாய்ஸாக இருந்தது, இப்போ அதுலேயும் கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமிலேருந்து ஆல்ரெடி கேர்ள்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக சண்டையில் ஈடுபடக்கூடிய அந்த படைப்பிரிவுகளை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுக்கு சரிசமமான வாய்ப்பு இருக்கு, அவங்க அதுல ஷைன் பண்ணலாம்.
1: ஓகே. ஸோ இப்போ நம்ம பெற்றோர்கள் வந்து பயப்படுவாங்க, ஆனால் சில குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் போடணுங்கிற ஆசை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க சார்? ராணுவத்தில் ஜாயின் பண்ணணும்னு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்?
0: ஓகே, இதை வந்து நான் பெண் குழந்தைகள் மட்டும்

0: மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு என்னன்னு சொல்கிறது ஒரு இதுவே என்னோட அனுபவத்தில் நான் வந்து பல பள்ளி கல்லூரிகளில் அடிக்கடி போய் பேசுவேன். அதாவது இவங்களை மோட்டிவேட் பண்ணணுங்கிறது என்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. இதுவரைக்கும் நிறைய பேரை வந்து நான் மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஆஃபீஸர் ஆக்கியிருக்கேன். பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தில் போய் பேசும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடல்ட்ஹுட்ல வந்திருக்கனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தயக்கம் எந்திரிச்சு கேள்வி கேட்க மாட்டாங்க. சின்ன பசங்கன்னா டக் டக்குன்னு கேள்வி கேட்பாங்க, கையை தூக்கிட்டு எது வேணா கேட்பாங்க. நான் காமனா ஃபேஸ் பண்ற ஒரு க்வெஸ்சன் என்னன்னு கேட்டா, சார் ஆர்மியில சேர்ந்தா செத்துருவாங்களே சார் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் பதில் சொல்ற விதம் என்ன அப்படின்னா, நான் அவங்ககிட்ட கேட்பேன், தினந்தோறும் நீங்க செய்தித்தாளில் பாக்குறீங்க, மற்ற தொலைக்காட்சியில நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க, அதில் வந்து ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் எவ்வளோ பேர் நோய் வாய்ப்படுறாங்க, எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற கணக்கு தெரியுமான்னு கேட்பேன். ஜென்ரலாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா கெட்ட செய்தி தான் அதிகமாக இருக்கும். ஒரு விபத்து நடந்தது, ஒரு இயற்கை பேரிடர் நடந்தது, பொல்யூஷன், அந்த மாதிரியில் ஒரு நாளில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இறக்குறாங்க, நோய் வாய்ப்படுறாங்க. ஈவன் பொல்யூஷன்னால் சாகிறவங்களோட நம்பர்ஸே இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே இது டிஃபென்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா 1999 கார்கில் வார் அப்படின்னு நடந்தது. நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அதில் வந்து ரெண்டு நாடுகளும் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க. பல மாதங்கள் அந்த போர் நடந்தது. அதனால் அப்போ வந்து கேஷுவல்ட்டி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாடு மோதுகிற ஒரு வார், அதில் வந்து ஏறக்குறைய 1000 பேர் தான் கேஷுவல்ட்டி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெளியே இருக்கிறதான்ப்போ ஆபத்து, வந்து ஆர்மியில் சேர்ந்துருங்க, நீங்கள் ஹெல்தியாகவும் சேஃபாக இருக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ பெண்கள் ஆனாலும் ஆண்கள் ஆனாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இதுக்காக நாங்கள் தேசிய மாணவர் படை குழு தலைமையகம் கோயம்புத்தூர்ல இருக்கு, ஜெய்சாந்தி காம்ப்ளெக்ஸ், ஜெய்சாந்தி தியேட்டராக இருந்தது காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்கு. எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா தாராளமாக நீங்கள் வரலாம். இல்லைன்னா எங்கள் நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்.
1: சூப்பர் சார், டேரக்டாக வந்து நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான ரொம்ப ஹரிபரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நமக்கு தெரியுது, நிறையா ஸ்கெட்யூல்ஸாக போய்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் இந்த சர்வீஸ் லைஃப் இதை எப்படி நீங்கள் வந்து சமநிலைப்படுத்திக்கிறீங்க, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: இதில் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ரெண்டு ஃபேமஸ் சேயிங்ஸை நான் சொல்லணும் உங்ககிட்ட. அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதை நான் வந்து பல வருஷமாக என்னோட மனசில் நிலை நிறுத்திட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஜான் சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கார், நிறையா விதமான புஸ்தகங்களை வந்து அவர் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ டிட் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ ரிப்பீட், When was the last time you did something for the first time? அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல நீங்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதனால் அது வந்து நானே வந்து ஒரு நிறையா விஷயம், ஆக்சுவலி நேரம் இல்லாமை காரணமாக சுருக்க வேண்டியதாக இருக்குது. புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல நான் நிறைய ஆர்வம் உள்ளவனாக இருந்திருக்கேன். இன்னைக்கும் அதே தான். நான் வந்து குதிரையேற்றம் பழகியிருக்கேன், நான் ஸ்கூலில் படிக்கும் போதே பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 5ஆம் கிளாஸில் வந்து நான் பட்டம் நல்லா செய்வேன். நான் வந்து அந்த பட்டத்துக்கு சூத்திரம் போடுறது வந்து எனக்கு நல்லா வரும். நான் பட்டம் விட்டேன்னா அது பல்ட்டி அடிக்காமல் நிற்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் கிளாஸில் வந்து பட்டம் செஞ்சு விற்றுருக்கேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் வாங்கலை, பட் அந்த ஒரு அனுபவம் வைங்க. அது மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டினாலே லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
1: நம்மளோட பர்சனல் லைஃப் அண்ட் ஆஃபீஷியலாவும்
0: அது ஒன்று. இன்னொரு சேயிங் அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தி பிஸியஸ்ட் மேன் ஹேஸ் காட் த டைம் ஃபார் மோஸ்ட் திங்ஸ் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்களோ அவ்வளவு நீங்கள் வந்து உங்களால் அதை வந்து எப்படி சொல்றதுனா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அதில் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்.
1: ஏன்னு கேட்டால் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு நேரம் இல்லை ஒன்று. இன்னொன்று, இப்போ இருக்க இளைஞர்களை பொறுத்தவரையும் வாட்ஸ்அப்பில் டபுள் டிக், அது க்ரீன் வில்லைன்னா டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுதுன்றாங்க. உங்களோட ப்ரொஃபைல் படிக்கும்போது இதில் எப்படி இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பொறுப்புணர்வு இதுக்கு பின்னாடி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது முதல் தன்மையாக இருக்குது. இப்போ இருக்க இளைஞர்கள்கிட்ட அந்த பொறுப்புணர்வை எப்படி நீங்கள் வலியுறுத்தி சொல்லுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ

0: நம்ம மக்கள்கிட்ட எது லேக்கிங் அப்படின்னு கேட்குறோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியே போகிறோம், நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், ஒவ்வொரு நாடும் ஈவன் நம்மளை விட பல விதத்தில் பொருளாதாரத்திலையும் மற்ற விதத்திலையும் பின்தங்கியிருக்கிற நாடு கூட எவ்வளவு சுத்தமாக இருக்கோ அவ்வளவு சுத்தமாக நம்ம நாடு கிடையாது. இப்போ வந்து கோயம்புத்தூரில் கூட நான் வந்து ஒளிரும் கோவை அப்படிங்கிற இன்னொரு ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கேன். அது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இங்கே இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. கோவையை வந்து சுத்தமான நகரங்களில் ஒன்றா மாற்றணுங்கிற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒளிரும் கோவை. இதில் என்ன, ஏன் நம்ம ஊர் இப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ரீசன், வி லேக் எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு குப்பை போடுறோம், அந்த குப்பையை எடுக்க போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும், நாம் அந்த இடத்துல இருந்தால் நம்மளோட மனநிலை எவ்வளோ எப்படி இருக்குங்கிறத வந்து யோசித்து பார்க்குற திறமை வந்து நம்ம ஜனங்கக்கிட்ட கம்மி. முதல்ல அதை வளர்த்துக்கணும், எம்பதி. இன்னொருத்தர் வந்து எப்படி கஷ்டப்படுவாங்க சங்கடப்படுவாங்கங்கிறத யோசித்து நம்ம வந்து எந்த செயலாக்கத்தும் செஞ்சோன்னு வைங்களேன், எல்லா விதத்துலையுமே நமக்கு சக்ஸஸ் தான்.
1: கண்டிப்பாக உண்மை. ஸோ அது கூட ஒரு எஜுகேஷன் தான். நம்ம சாப்பிட்ற ஒரு சாக்லேட்டோட பேப்பரை பேஸ்கெட்டில் கொண்டு போய் போடுறதுமே ஒரு பிக் எஜுகேஷன். ஸோ அதுதான் பொறுப்புணர்வு அதிகப்படுத்தும் அப்படின்றீங்க இல்லைங்க சார்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எதிர்கால பாதுகாப்பு அமைப்பில் வந்து இளைஞர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லைங்களா? அதை பற்றின அவங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்குது?
0: ஓகே, எதிர்கால இராணுவம் அப்படிங்கிறது டெக்னாலஜிக்கலி எனேபிள்ட், அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகெயின் இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, என்னோட கிளாஸ் என்னோட ஸ்கூல்மேட்ஸ்லேருந்து முதல் முதல்ல இராணுவத்துக்கு போனது நான் தான். எனக்கு அப்புறமும் பெருசாக யாரும் போகலை. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வார் வருது, நீங்கள்லாம் சும்மா தானே உட்காந்துருக்கிறீங்க மற்ற நேரத்தில் அப்படிம்பாங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த விதமான ஒரு டெக்னாலஜிக்கலி ஓரியன்ட் ஆப்ரேஷன் நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது, இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்வேன், நாங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு, எவ்வளவு டெக்னாலஜியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்தோம், எதை ரெடியாக வச்சுருந்தோம், எப்போ எந்த விதமான சவால்கள் இந்த நாட்டை எதிர்கொண்டு வந்தாலும் அதை அடித்து துவம்சம் செய்வதற்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போத்த இளைஞர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்னாலஜிக்கலாக ஓரியண்டான இந்த இராணுவ சேவையில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடி முதல்ல இராணுவத்துக்கிட்ட தான் வரும். ஸோ நீங்கள் எந்த வித ஃபீல்டில் இருந்தாலும் எந்த விதமான ஸ்கில் செட் வச்சுருந்தாலும் இராணுவத்தில் வந்து நீங்கள் பெர்மனெண்ட் கமிஷனாவோ இல்லை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், 10 வருஷம் சர்வீஸ் கூட பண்ணிட்டு வரலாம், அதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு கரியர் ஆப்ஷனாக எடுத்துக்கணும். இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி சொல்கிற நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அதிகாரியாக சேர்றவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஏறக்குறைய 24 lakhs per annum, மாதம் ஏறக்குறைய 2 லட்சம் ரூபா சம்பளம். இப்போ நீங்கள் வெளியே இருக்கிற பிளேஸ்மெண்ட் நிறைய இடத்துல நான் கேட்குறேன், பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 5-6 lakhs மேலே ஈவன் என்ஜினியர்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. ஒரு சாதாரண வாழ்க்கையில் அவங்க திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒரு நாட்டு சேவைக்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கணும்னு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விதமான ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில், ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லது. நம்ம ஏரியாவில் இதுக்கான விழிப்புணர்வு கொஞ்சம் குறைச்சல், அதனால தான் நான் வந்து முயற்சி எடுத்து எவ்வளவு முடியுமோ நம்ம ஏரியா கொங்கு மண்டலத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இந்த கைடன்ஸை நான் கொடுத்துட்ருக்கேன்.
1: கண்டிப்பாக சார், உங்களோட முயற்சி இன்னும் இன்னும் அதிகமாக போகணும், இன்னும் அதிக வெற்றிகளை வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஜெம்ஸ் வந்து ஸ்டோன் இன்னும் உங்களோட கிரவுனில் ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். நிறைவாக உங்களோட கிறிஸ்பான ஆலோசனை நம்மளோட என்சிசி மாணவர்களுக்கு, அல்லது இந்த யூனிஃபார்மை தன்னோட கையில் எடுக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு, ராபிட் ஃபயர் மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் இதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் எது சொல்லுவீங்க?
0: ஓகே, முதல்ல என்சிசி மாணவர்களுக்கு சொல்கிறேன், என்சிசியில் வந்து ஜூனியர் டிவிஷன் ஆகட்டும் சீனியர் டிவிஷன், மெயினாக சீனியர் டிவிஷன் காலேஜ், அவங்க தான் நெக்ஸ்ட் டே கோயிங் டு த ஜாப் மார்க்கெட். 3 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க என்சிசி சி சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க. அந்த சி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கையில் கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியறதில்லை அப்படின்னா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ அதை கிளியர் பண்ணுறதுக்கான 50% ப்ரிப்பரேஷன் அதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 50% வீணாக்காமல் அவங்க வந்து அதில் இறங்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து பயப்படக்கூடிய ஒரு தொழில் கிடையாது, கண்டிப்பாக அவங்க பங்கு பெறணும்.
1: கண்டிப்பாக சார், 1 மணி நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழித்து இவ்வளோ அழகான விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு பண்பலையின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 பண்பலைக்கு எனது மனதார்ந்த நன்றிகள்.
1: தேங்க்யூ சார். நேர்களே, இதுவரையில இணைந்திருந்தோம் இது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்மளோட பயணிச்சாங்க கோவை தேசிய மாணவர் படை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி, இந்திய ராணுவத்தின் கர்னல் சி எஸ் டி

0: நேர்களுக்கான நினைவூட்டல் இது. நேர்களே, உங்களுக்கு இந்த இந்தியன் ஆர்மி பத்தினதான கேள்விகள் இருக்கு அப்படின்னா 9-4-3-7-5-7-4-11-3 இந்த எண்ணுக்கு அழைத்து கேட்டுக்கலாம். 9-4-3-7-5-7-4-11-3 இதுவரையில் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே யாகேல்.
1: 103 FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

முக்கண் முதல்வன் அவன் நெஞ்சனை தவழ் திக்கு திசையதிர சஞ்சரித்தவள் ஞான ரூபிணி மதுரை வளர் மீனலோஜனி தகதி மீன சிலம்பொலியன நடமிடுவதம் அடியவர் தொழல்

நேரம் 6:13 நிமிடம். கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. கேட்ட பாடல் குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்திற்காக, தொடரும் பாடல் திருவண்ணாமலை திரைப்படத்திற்காக.

நேர்கள் கேட்ட இந்த பாடல் ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திற்காக கேட்டீர்கள். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

6:27 நேர்களை இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. இனிமே பண்பலையில் இருக்கிற நிகழ்ச்சியுடைய ஹைலைட்ஸ் கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து மயிலிறகு காலத்தை வென்றனர்க்கும் காவிய பாடல்கள் கேட்கலாம். மெலடி மெட்டுக்கள் லிஸ்னர் சாய்ஸாக வலம் வரும். நாளைக்கு இருக்கிற ப்ரோக்ராம்ஸுடைய ஹைலைட்ஸ் காலை 6:02 காலை தென்றலில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 வண்ணப்பூக்கள் சாய்ஃபு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பங்கெடுப்போர் திருக்குறள்

சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. அதனைத் தொடர்ந்து 2:30 நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜஃபர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:00 பொன்மாலை பொழுது தரையில் பக்தி இசை, 6:40 பொன்மாலை திரை இசையில் 70களில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 7:30 ஏறும் ஓரும் ஒருங்கிணைந்த பணியும் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், 10:00 மெலடி மெட்டுக்கள் லிஸ்னர் சாய்ஸாக வலம்பெறும்.

மணிக்கு பொன்மாலை பொழுது தரையில் பக்தி இசை, 6:40 பொன்மாலை திரை இசையில் 70களில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 7:30 ஏறும் ஓரும் ஒருங்கிணைந்த பணியும் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் லிஸ்னர் சாய்ஸாக வலம்பெறும்.

0: நேரம் 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000

0: சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 140,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தான். ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அதை எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்விழி. அதனால அது எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோர்டு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயம்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ள ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது இந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோடு சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அனவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா களி பார்வையில் பல இடங்களில் கரடிகள் உலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித கூண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 40 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோ

0: रोहित पुतीना, नितिन नॉन्ग पोंगन बा मेथे ओयना, प्रशांत हर्षवर्धन जीना, देव सुशांत जयानी ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்மார்மணி 40 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்களை கேட்கலாம். பொன்மாலை பொழுது 70களில் அமைந்த அழகான பாடல்களை

பனிமலர் பிலிம்காகழ்கான பாடல் கேட்ட ஷோம் நேர்களே, இன்னைக்கான வெதர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். கோயம்புத்தூர் பொறுத்த மட்டும் இன்னைக்கு 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூர்ல தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. ஈரோடுல 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடுல மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நீலகிரிஸ்ல பொறுத்த மட்டும் 25 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டர்ல இருந்து இருக்கு. 6:45 தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

குமரி பெண் உள்ளத்தில் திரைப்படத்தில் இருந்து அழகான பாடல் கேட்டுருச்சும். டிராஃபிக்கை பொறுத்த மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டவுன் ஹால், அதுக்கப்புறம் இந்த சைடு கவுண்டபாளையம் போகிற ரோடு என் உக்கடம் அந்த ரவுண்டு டிராஃபிக்கே இல்லைன்னு நினச்சி போட்டோம். பட் அங்கே தான் பெரிய டிராஃபிக்காக இருக்குது. இப்படி நிறைய இடங்களில் டிராஃபிக் இருக்கிற ஏரியாவில் போகும்போது கேர்ஃபுல்லாக போக வேண்டியது அவசியம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக

0: நேரம் 7:01. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மொழி பொழுது. நேரில் கேட்ட பாடல் ஜீவநாடி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், சூலமங்கலம் ஆர் ஜெயலட்சுமி பாடியது.
1: சின்ன இதழ்கள், செம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன், என்னுயிரே எழுந்தென்னை பார் பார்.

நேர்கள் கேட்ட பாடல் தாயில்லாமல் நானில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யுஜி டிகிரிகளும்,
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: பொன்மலை பொழுதில் முன்னதாக நேரில் கேட்ட பாடல் அலாவுதீனும் அற்புத விளக்கம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை ஜி தேவராஜன்.

0: நேர்கள் கேட்ட பாடல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திற்காக சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன். தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டு புத்தொழில்

நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 2 லட்சத்திற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்கவுள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26 நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை 29 மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும்,
109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா

0: மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்களுக்கு ஒரு நினைவூட்டல். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,602 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,899 ரூபாய்க்கும், மஞ்சள் தண்ணிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,659 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,369 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,616 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,019 ரூபாய்க்கும், மஞ்சள் தண்ணிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,559 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,099 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,799 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,399 ரூபாய்க்கும், மஞ்சள் தண்ணிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,679 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,799 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நேயர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறு தானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறு தானியங்களிலிருந்து மதிப்பூட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி 12-5-2026 மற்றும் 13-5-2026 ஆகிய நாட்களில் நடைபெறும். சிறு தானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, தினை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. சிறு தானிய வகைகளில் உள்ள சத்துக்களையும் அவற்றை உபயோகித்து தயாரிக்கப்படும் மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அவைகள் பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள். இந்த பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சி முதல் நாளன்று கட்டணத்தை செலுத்த வேண்டும். பயிற்சி நடைபெறும் இடம் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். இதன் பேருந்து நிறுத்தம் வாயில் எண் 7, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மருதமலை சாலை வழியாக கோயம்புத்தூருக்கு செல்லும் பேருந்துகள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி 94885-18268. மீண்டும் ஒருமுறை 94885-18268. நேர்களை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தில் அமைந்துள்ள நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற மே 13 தேதி

புதன்கிழமை அங்கக வேளாண்மை கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் அங்கக வேளாண்மையின் அடிப்படை நெறிமுறைகள், அங்கக களை மேலாண்மை, அங்கக பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக உர நிர்வாகம், அங்கக சான்றிதழ், அங்கக இடுபொருட்கள் தயாரிப்பு மற்றும் அங்கக விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகிய தலைப்புகளில் சொற்பொழிவோடு கூடிய செயல் விளக்கங்களும் நடைபெறும். இந்த பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. விருப்பமுள்ள விவசாயிகள் 0422245505. மீண்டும் ஒருமுறை 0422245505 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ஏரும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, போன வாரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில தமிழகத்துல எந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் இருக்கு, அதற்கு எந்த மாதிரியான மரங்கள் எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்திபன் சார் சொன்னாரு, கேட்டோம். இன்னும் நிறைய தொழில் நிறுவனங்கள் நம்மளுடைய தமிழகத்துல இருக்கு, அதற்கும் பல வகையான மரங்கள் தேவைப்படுது, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வாரமும் நாம கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாசவாணி எஃப்எம் 103 வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை பல்வேறு எபிசோடுகளாக வாரந்தோறும் திங்கட்கிழமை 7:30 நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் எடுத்துக்கொள்வது பாத்தீங்கன்னா தமிழகத்தின் வேளாண் காடுகளின் தேவை. இந்த தமிழகத்தில் வேளாண் காடுகளின் தேவை எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பேக்கேஜிங் கேசஸ், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, நீங்க யாருக்குமே தெரியாது என்ன டேட்டா பேஸ் யாருக்குமே தெரியாது. தமிழகத்தில் எவ்வளவு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லி செக்டர்ஸை கொண்டு வர முடியல. ஏன் காரணம் என்னன்னா, இந்த செக்டர்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் குறைந்தபட்சம் 250 ஒரு 500 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 2500 5000 இண்டஸ்ட்ரி இருக்கும். இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கு என்ன மரம் எங்கிருந்து வருதுன்னு யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன மரம் கெடுத்தாலும் பேக்கேஜிங் யூஸ் பண்றாங்க. அரச மரம், ஆலமரம், மாமரம், பலாமரம் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. அன்னைக்கெல்லாம் பேக்கேஜிங் பண்ணுவதற்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். ஃபெர்ரு, பைன், ஸ்ப்ரூஸ் வெளிநாடுலேருந்து கொண்டு வரப்படும், நம்ம ஊர்ல இருந்து வனங்கள்ல எடுக்கப்படும், இது மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கு மரம் இல்லாதனால இந்த ஒன் டைம் யூஸ் மாதிரி பேக்கேஜிங் நிறைய வராச்சு. இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவை குறைந்தபட்சமே 2,00,000 டன் மரம் தேவைப்படும். சோ பேக்கிங் கேஸ் சார்ந்த வேளாண் காடுகள் இது மிகப்பெரிய. பென்சில் பேஸ்டு தமிழகத்தில் பென்சில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, 2-3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இவர்கள் தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். என்டையர் இந்தியாக்கு பென்சில் ஸ்லேட் தமிழகத்தில் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா மரம் எங்கிருந்து வருது, கேரளாவிலிருந்து வருது, இல்லாட்டா நார்த்லேருந்து வருது, காஷ்மீர்லேருந்து வருது, இல்லாட்டா கேரளாவிலிருந்து வட்டக்கண்ணி வருது. இவங்க இந்த இண்டஸ்ட்ரீலுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு இந்த ஏரியால விவசாயிகள் மூலமாக பென்சில் சார்ந்த மரங்கள் வளர்த்தாங்கன்னா நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கு அந்த என்ன ஆதார வழியோ அதை கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக உள்ளோம். இதெல்லாம் இருக்கு. பட் இதுல ஃபெசிலிட்டேட் பண்றது யாரு? இதான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு தொழில் நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்து இதன் மூலமாக வன வளர்ப்பை பெருக்குவது. அந்த வன வளர்ப்பை பெருக்குவது எப்படி பண்றோம்? தரிசு நிலங்கள், பயன்பாடு இல்லாத நிலங்கள், நில மேலாண்மை, மண் மேலாண்மை, மர மேலாண்மை, உர மேலாண்மை, நீர் மேலாண்மை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்றப்ப என்ன ஆகுது, இந்த வேளாண் காடுகளுடைய உற்பத்தி வந்து மிகப்பெரிய லெவலில் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுனாலே ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்ப என்ன ஆகும், இந்த மரத்தின் தேவை மட்டும் பூர்த்தி செய்யாம இந்த நில பயன்பாடே மாறுறப்ப இந்த நாட்டின் வளர்ச்சி, ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதற்கு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஏன் சொல்றோம்னா, இண்டஸ்ட்ரீஸ் சொல்றோம்னா மரம் வளர்க்கிற பட்சத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக உள்ளது. அன்னைக்கெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த சுகர் கேன் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, காட்டன் இண்டஸ்ட்ரி, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல சுகர் கேன் சொல்லுவாங்க, காட்டன் சொல்லுவாங்க. இன்னைக்கு பயிர் வகையில் ஆயில் சீட்ஸ்க்கு வந்தாச்சு, கொக்கோக்கு வந்தாச்சு, டை ஈடிங் பிளான்ட்க்கு வந்தாச்சு. அதே மாதிரி மரங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்மையிலேயே நம்ம ஊர்ல மிகப்பெரிய. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டேனின் இண்டஸ்ட்ரி என்ற தலைப்பார். இது முடிக்க பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா மரம் சார்ந்த பொருட்கள், வுட் அண்ட் உட் ப்ராடக்ட்ஸ். அதுலேயே ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, இப்ப பர்னிச்சர் ஸ்பெஷாலிட்டி அண்ட் வேல்யூ ஆடட் பர்னிச்சர்ஸ். இந்த ரெண்டு கேட்டகரி இப்ப புதுசா வந்துட்டு இருக்கு கடந்த 5 ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த போஸ்ட் கொரோனா என்று அழைப்பார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பர்னிச்சர்ல வேல்யூ ஆடட் பர்னிச்சர்ஸ் வந்தாச்சு, கஸ்டமர் பேஸ்டு, கஸ்டமைஸ்டு டிசைனர் பர்னிச்சர்ஸ். இதற்கு தேவையான மரங்கள் இங்கதான் வந்து இந்த சிஎன்சி டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த டெக்கரேஷன்ஸ், உட் டெக்கரேஷன்ஸ், உட் ஆன்டிக்ஸ் பண்ணுவாங்க, மர சிலைகள், நேம் போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஆண்டுக்கு ஆண்டுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே இருக்கு, உட் ஆன்டிக்ஸ். இப்ப இதுக்கெல்லாம் என்ன தேவை, அதே போல இந்த பேட்டர்ன் என்று அழைப்பார்கள், இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன்ஸ். இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன் எப்படி செய்யும், மரம் மூலமா தான் அந்த பேட்டர்ன் வடிவமைக்கிறாங்க. அது குறிப்பா இந்த சிஎன்சி டெக்னாலஜி வந்த பிறகு மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஒரு 50 மேற்பட்ட சிஎன்சி மரம் சார்ந்த சிஎன்சி இருக்கு. அப்ப தமிழகம் முழுவதும் எடுத்துக்கங்க, அது என்ன

இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு தொழில் முனைவர் ஆகும். ஒரு சிம்பிள் ஒரு 5 நாள் ட்ரைனிங் ஆனா போதும், அவர்களே ஒரு தொழில் முனைவர் ஆகலாம். சின்ன சிஎன்சி மிஷின் 6 லட்சம் 10 லட்சம் ரூபா சிஎன்சி மிஷின், அதற்கு நிறைய அரசு திட்டங்கள் உண்டு. அதன் மூலமா மிஷினை வாங்கி வச்சு அவர்களே ஒரு தொழில் முனைவர், ஒரு ஆள் வந்து ஒரு 5 பேருக்கு வேலை தரலாம். அப்ப என்ன ஆகும், ஒரு 1 லட்சத்துல ஆரம்பிச்சு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 25-30 லட்சம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு தேவையான மரங்கள் வந்து ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே இருக்கிறது, ஆண்டு கூட சொல்ல மாட்டேன், நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், ஏறக்குறைய இந்த வுட் அண்ட் வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் அது தமிழகத்தில் மிக அதிகமாக இருக்கும். அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி எரிசக்தி தேவையான இண்டஸ்ட்ரீஸ். இந்த எரிசக்தி தேவையான இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா பயங்கரம். இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2070 நெட் ஜீரோ எமிஷன், 2040 வந்து 40-50% வந்து ரெனூவபிள் எனர்ஜி, அது சோலார் இருக்கு, விண்ட் இருக்கு, நியூக்ளியர் இருக்கு, மற்றதெல்லாம் இருந்தாலும் பயோமாஸ் தான் 365 நாளும் வயபிள். வயபிள் மட்டும் கிடையாது, சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு மற்ற ரெனூவபிள் எனர்ஜியை விட இந்த வேளாண் காடுகள் வந்து மிகப்பெரிய தாக்கம். அதனால தான் இந்த வேளாண் காடுகளை புதுமையாகவே நம்ம கொண்டு வரோம், ரெண்டோ எனர்ஜி அக்ரோ ஃபாரஸ்ட், மரம் சார்ந்த எரிசக்தி. அன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம சமூகம் ஆரம்பிக்கப்பட்டது, அன்னைக்கு எரிசக்தி விறகு இல்லாம எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் விறகுல இருந்து சிலிண்டர் ஆகி டீசல் ஆகி பெட்ரோல் ஆகி ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்தாச்சு. இப்ப திருப்பி என்னாச்சு, இன்றைக்கு இருக்க காலகட்டங்கள்ல இந்த ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன ஆகும், திருப்பி எல்லாருமே பயோமாஸ் பக்கம் திரும்புகிறார்கள். அது ஜியோ பாலிடிக்ஸ் மட்டுமல்ல, இன்றைக்குரிய பருவநிலை மாறுபாடு என்ன சொல்லுது, ஃபாசில் ஃபியூயல்ஸ், ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால தான் இன்றைக்கு கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாறுபாடு. இந்த பருவநிலை மாறுபாடு என்ன ஆகுது, மழை பெய்ய காலங்களில் மழை பெய்வதில்லை, வெயில் அடிக்க காலங்களில் வெயில் அதிகமாக அடிக்கிறது, காற்றடிக்க காலங்களில் மிக அதிகமான காற்று, புயல் காற்று, வறட்சி, வெள்ளம் எல்லாமே வருது, பூச்சி எல்லாமே, எபிடமிக் செண்டமிக் நிறைய வரப்ப. இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஈவன் ஹியூமன் டிசீஸ் நிறைய சொல்றாங்க, அனிமல் டிசீஸ், இதெல்லாம் எதுக்கு, பருவநிலை மாற்றங்கள். இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் எதை சொல்றாங்க, ஃபாசில் ஃபியூயல்ஸ். அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும், நம்ம பயோமாஸ், மற்ற ரெனூவபிள் எனர்ஜியாலும் இது வேளாண் காடுகள் சார்ந்த பதிவினால வேளாண் காடுகளுக்கு மிகப்பெரிய தாக்கம் உள்ளது. அதனால தான் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் IPCC என்ன சொல்லுது, அமங் ஆல் லேண்ட் யூஸ் சிஸ்டம், அது அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், வனமாக இருக்கலாம், தோட்டக்கலையா இருக்கலாம், இந்த அத்தனை லேண்ட் யூஸ் சிஸ்டம் இருந்தாலும் வேளாண் காடுகள் லேண்ட் யூஸ் சிஸ்டம் தான் இந்த கிளைமேட் சேஞ்சில் கட்டுப்படுத்தல் மிகப்பெரிய தாக்கத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகணும், இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அது தமிழகத்தில் மிகப்பெரிய, இதற்கு தேவையான மாதிரி பண்ணைகளை நிறைய நம்ம உருவாக்கி இருக்கோம். அதுல வந்து இந்த கிளைமேட் ஸ்மார்ட் மட்டும் கிடையாது, அதுல இருக்கு மரத்தை வந்து முதல்ல மரத்தை மரமா அப்படியே பயன்படுத்தும், விறகு இப்ப என்ன பண்றோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், மரத்தை சிப் ஆக்குறோம், சிப்பை வந்து பிரிக்கெட் ஆக்குறோம், பெல்லட் ஆக்குறோம், சார் ஆக்குறோம், கார்பன் ஆக்குறோம், இது எல்லாமே எங்க போகுது, 4 விதமான செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு தமிழ்நாட்டில். 1 கம்பஷன் பிளான்ஸ், டைரக்டா மரத்தை 100% யூஸ் பண்ணி பவர் எடுக்கிறோம். 2nd பாத்தீங்கன்னா கேசிபிகேஷன் பிளான், 3rd பாத்தீங்கன்னா கோ ஜென்ரேஷன், சுகர் மில்ஸ் எல்லாம் ஜென்ரேஷன் வச்சிருப்பாங்க, அவர்களுக்கு தேவையான முதல்ல பகாஸ் யூஸ் பண்ணுவாங்க, இப்ப பகாஸ் எல்லாம் பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு போகுது. அப்ப என்ன ஆகும், மாற்று மரம் தேவைப்படுது. 4th பாத்தீங்கன்னா கோல் பிளான்ஸ், தெர்மல் பிளான்ஸ், கோ ஃபயரிங். இன்னைக்கு அரசாங்கத்துடைய மேண்டேட் என்ன, கோல் பிளான்ஸ் பூராமே 5% பயோமாஸ் பிளண்ட் பண்ணணும், அது வேளாண் கழிவுகளாக இருக்கலாம், வேளாண் காடுகள் கழிவுகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் மீறி ஹோட்டல்ஸ், சின்ன ஹோட்டல், நடுத்தர ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், இவர் எல்லாருக்கும் தேவையான, இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவையான மரத்தின் அளவு பாத்தீங்கன்னா 100 லட்சம் டன், 100 லட்சம் டன் எங்க போறது. இதுக்கெல்லாம் இந்த தடிமரம், இந்த ஒட்டுப்பலகை, காகிதக்கூழ், பேக்கேஜிங், பென்சில், மேட்ச் பாக்ஸ், இதை மீறி அடுத்தடைய மரத்தின் தேவை மிகப்பெரிய இது பாத்தீங்கன்னா இந்த எரிசக்தி துறை. இந்த எரிசக்தி துறை தமிழகத்திற்கும் மட்டும் ஆண்டுக்கு 100 லட்சம் டன் மரம் தேவைப்படுகிறது. அப்ப என்ன ஆகும், பெருமரங்கள் எல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போயிடலாம், அதுல இருக்க கழிவுகளை மட்டும் பயன்படுத்தினாலே வேளாண் காடுகள் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். அதனால தமிழகத்தின் எரிசக்தி சார்ந்த வேளாண் காடுகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா உயிரி எரிபொருள் சார்ந்த வேளாண் காடுகள், அதுவும் வந்து தமிழகம் மட்டுமா, இந்தியா முழுவதும் இது பேசப்படுகிறது, தமிழகத்துல தான் செயல்படுத்தப்பட்டு வந்தது. ஏன்னா இந்த எரிசக்தியே தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆயில் சீட்ஸ் என்று அழைப்பார்கள், ட்ரீ பான் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்து மரங்கள். எண்ணெய் வித்து மரங்கள் என்ன கிடைக்குது, விதை கிடைக்குது, விதையில இருந்து எண்ணெய், அந்த எண்ணெயில இருந்து என்ன பண்றோம், டிரான்ஸ்பர் சர்டிபிகேஷன் மூலமா பயோடீசல், இல்லாட்டினா புது டெக்னாலஜி வந்தாச்சு, சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். இந்தியாவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே புதிய தேசிய உயிரி எரிசக்தி கொள்கை என்ன சொல்லுது, 2027 ஏற்கனவே 1-2% ஏவியேஷன் ஃபியூயல், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் பூராமே 2% பிளண்ட் பண்ணணும். எங்க இருந்து எடுக்க முடியும், நம்ம மரம் சார்ந்த வேளாண் காடுகள் தான் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படுது. அது புங்கம் சார்ந்த வேளாண் காடுகள், காட்டாமணக்கு சார்ந்த வேளாண் காடுகள், புன்னை சார்ந்த வேளாண் காடுகள், இழுப்பை சார்ந்த வேளாண் காடுகள்,
சொர்க்கமரம் சார்ந்த வேளாண்கள் டிபிஓ பேஸ்ட்.

மிகப்பெரிய வாய்ப்பு. அடுத்து நேச்சுரல் டைஸ், இயற்கை சாயம் சார்ந்த வேளாண்காடுகள். இன்றைக்கு தேவை பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், டெக்ஸ்டைல் வி ஆர் நோ கோயம்புத்தூர் சவுத் இந்தியன் மான்செஸ்டர் அழைப்பார். திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா டெக் சிட்டினே ஆயிப்போச்சு. உலகத்திற்கு எல்லாத்துக்கும் இங்கதான் வருதா. ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர், இது எல்லாமே என்ன ஆகும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப மெட்டுப்பாளையம் பக்கத்துல பாத்தீங்கன்னா சிறுமுகை பட்டு இண்டஸ்ட்ரீஸ். இவர்களுக்கு எல்லாம் என்ன தேவைப்படுது, இயற்கை சாயம் தேவைப்படுது. செயற்கை சாயத்தை எடுத்துட்டு இயற்கை சாயம், இது என்னன்னா குளோபல் கம்போஷன். குளோபல் கம்போஷன் வரப்ப என்ன, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே குறைந்தபட்சம் இயற்கை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த இயற்கை சாயத்தை கொடுப்பதில் வேளாண் காடுகளின் பங்கு மிகப்பெரிய அளவு. அது மரத்துடைய கட்டையிலிருந்து சாயம் எடுக்கப்படுகிறது. செம்மரம் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். மரத்தோட பட்டையிலிருந்து சாயம் எடுக்கப்படுகிறது. டெர்மேலியா வெள்ளரிக்கா, மரத்தோட காயிலிருந்து சாயம் எடுக்கப்படுகிறது. டெர்மேலியா செபுலா, மரத்தோட இன்னொரு காய் டிவிடிவி அழைப்பார்கள், சிசால்பினியா கொரியேரியா. இது மாதிரி நிறைய மரங்கள், ஒரு நூற்றுக்கணக்கான மரங்கள், இலை, பூ, காய், கனி, மரம், பட்டை, வேறு, இது எல்லாமே இயற்கை சாயத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்கு. இப்படி என்னன்னா இது அங்கங்க எடுத்துக்கப்படுகிறது, அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸா இருக்கு. இதெல்லாம் இப்ப ஆர்கனைஸ் செக்டர்ஸாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரப்ப என்ன ஆகும், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, டையிங் இண்டஸ்ட்ரி, இவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக வேளாண் காடுகளை ப்ரொமோட் செய்ய இயற்கை சாயம் சார்ந்த வேளாண் காடுகள் மிகப்பெரிய லெவலில் இருக்கு.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ಏರುಂ ಊರುಂ
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: இப்ப அடுத்த குரோயிங் இது பாத்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் ஃபிளாஸ் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி எமர்ஜிங் டெக்னாலஜி எமர்ஜிங் கான்செப்ட். எமர்ஜிங் கான்செப்ட் ஒண்ணுமே கிடையாது. என்ன வேணும்? ஃபைபர், நாறு. இந்த நாறு என்ன? சின்ன சாக்கு பையில ஆரம்பிச்சு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு முடிக்க என்ன தேவைப்படுகிறது? நாறு தேவைப்படுது. இந்த ஃபைபர் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஃபிளாஸ் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இலவமஞ்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இலவமஞ்சியில பஞ்சு எடுத்து மெத்தம் பண்ற மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இலவமஞ்சியோட பஞ்சு இன்னைக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பெரிய லெவலில் எடுத்து செல்லப்படுகிறது. போர்டு முடிக்க செய்யறாங்க, வேற மாதிரி டெக்ஸ்டைல் யூஸ் பண்றாங்க. இதனுடைய புதிய நிறுவனங்கள் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, லேக் ஆஃப் ரா மெட்டீரியல், மூலப்பொருள்கள் இல்லை. அந்த மூலப்பொருள் எப்படி கொண்டு வரணும்? ஒண்ணு மரம் சார்ந்த ஃபைபரா இருக்கணும், இரண்டாவது ஊடு பயிர் சார்ந்த பயிரா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? ஃபைபர் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஃபைபர் பாலிசியே வந்தாச்சு. ஃபைபர் பாலிசி, ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஒரு கிராப் ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமாக இதை ப்ரொமோட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? தமிழகத்தில் மிகப்பெரிய ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ ஃபைபர் சார்ந்த வேளாண் காடுகள் மிகப்பெரிய தாக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா கம்ஸ் அண்ட் ரெசின்ஸ். உண்மையிலேயே இன்றைக்கு பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, வார்னிஷ் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, இவர்களுக்கெல்லாம் தேவை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில். இது எல்லாமே இப்பெல்லாம் வெளிநாடுகள் வந்து தெரிவிக்கப்பட்டு நம்ம ஊர்ல பயன்படுத்தப்படுகிறது. இதுல மரம் மட்டும்தான், நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அது தமிழகத்துல மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. உங்களுக்கு தமிழகத்துல வனப்பரப்பே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். 16 வன டைப்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து 9 நிலமான வனப்பரப்பு. அந்த இதுல வந்து நம்ம வேளாண் காடுகள் வந்து இந்த 9 ரெப்ளிகேட் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுவதெல்லாம் வனத்தை பத்தி பேசவே இல்லை, ஆனா இந்த பொருள் எல்லாம் இது முடிக்க வனத்துல இருந்து எடுக்கப்பட்டது. இப்ப என்ன பண்றோம்? வனத்திற்கு வெளியே எடுக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணோம்? அதற்குரிய திட்டம், அதற்குரிய மாதிரி ஆராய்ச்சி மூலமா கொண்டு வந்து அதை விவசாயிகள் பங்களிப்பு வந்து எடுத்து செல்லப்படுறது. என்ன ஆகும்? நமக்கு தேவையான மூலப்பொருள்களை நாமளே உற்பத்தி செய்ய வேண்டும். இது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இவர்களுக்கு தேவையான மாற்றம் நிறைய. இப்ப இதெல்லாம் மீறி இன்று பாத்தீங்கன்னா இந்த எல்லாருமே இயற்கை விவசாயம், நேச்சுரல் ஃபார்மிங், அது இந்த பயோ பெஸ்டிசைட்ஸ், பயோ இன்செக்டிசைட்ஸ், உயிரி மூலப்பொருட்கள் சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் வந்தாச்சு. இப்ப இதர்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு சொல்றேன். ரெண்டே மரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்னு வேப்ப மரம், இரண்டாவது புங்க மரம். தமிழகத்தில் வேப்ப மரத்துல மட்டும் 600 கோடிக்கு மேலாக பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 30-45,000 டன் வேப்பங்கொட்டை மட்டும் தேவைப்படுகிறது. இன்று என்ன வேணும்? இன்று வேப்பங்கொட்டை அங்கங்க வேப்ப மரம் இருக்கு, கலெக்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இதை ஆர்கனைஸா பண்றதுக்கு தான் வனக்கல்வி மற்றும் ஆராய்ச்சியிலையும் புதிய ரகங்கள், புதிய டெக்னாலஜியை கொண்டு வந்து இந்த டிபிஓ பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஒன்னு பயோஃபியலுக்கு, இன்னொன்னு வந்து இந்த நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ், உயிர் பூச்சிக்கொல்லிகள், உயிர் புஞ்சான் கொல்லிகள், உயிர் உரம், நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன், இவை அனைத்துக்குமே இந்த மரங்களை கொண்டு செல்லலாம். வேப்ப மரம் சார்ந்த வேளாண் காடுகள்.

0: உங்க மடம் சார்ந்த வேளாண்மைகள் கொண்டு செல்லமா, இதையும் எடுத்து செல்கிறோம். ஒன்னு பயோஃபியலுக்கு தனி, இது வந்து வேளாண்மைக்கே தனி, இதை எடுத்து செல்கிறோம். இதுல இருந்து வர கேக் இருக்குல்ல, கேக்ல இருந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப புங்க மரம் எடுத்தீங்கன்னா பொங்கம்மாள் என்று அழைப்பார்கள், ஒரு அல்கலாய்டு. இந்த அல்கலாய்டு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் அவ்வளவு தேவைப்படுகிறது. இதெல்லாம் இப்ப அவைலபிலிட்டியே இல்லாம இருக்கு. இது எப்படி ஆர்கனைஸ் செக்டர்ஸா கொண்டு போற முடியும்? யார் வேணும்? ஒரு குரோயர் வேணும், ஒரு இண்டஸ்ட்ரி வேணும், ஒரு ஃபெசிலிட்டேட்டர் வேணும், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வேணும். இது எல்லாம் உருவாக்குறப்ப என்ன ஆகும்? தமிழகம் எல்லா நிலைகளிலுமே தன்னிறைவு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்திய அளவில் பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, அந்த மேக் இன் இந்தியா நம்ம கிராமத்துல மட்டுமல்லாமல், நடுத்தர கிராமத்து மட்டுமில்லாமல், சிறு நகரங்கள், பெருநகரங்கள், மாநகரங்கள், இது அனைத்திலுமே ஒரு தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் மூலமாக புதிய தொழில் முனைவர் உருவாக்குவதற்கு நான் சொன்ன அத்தனை நிறுவனங்களுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 130 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு அனைத்து விதமான தற்போப்ப சூழ்நிலையும் அடங்கியுள்ளது, அனைத்து விதமான தொழில் நிறுவனங்களையும் அடங்கியுள்ளது, அனைத்து விதமான சமூக பொருளாதார இந்த தூண்டுதல் இருக்குல்ல அதுவும் இந்த மாநிலத்தில் உள்ளது. இவர்களுக்கு என்ன தேவை? டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இருக்கு. தொழில்நுட்பம் இல்லாட்டினா இனோவேட்டிவ் தொழில்நுட்பம், புதுமையான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஆகட்டும், இந்தியா ஸ்டார்ட் அப்போட உருவாக்கியுள்ளது. நம்முடைய தொழில் முனைவர்கள் எல்லாமே இனோவேட்டிவ் ஆளா இருக்கிறாங்க, நிறைய ப்ராடக்டை கொண்டு வர்றாங்க. ஸோ அதையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நல்ல நிலப்பரப்பு, நல்ல ரிசோர்சஸ், பைனான்சியல் ரிசோர்சஸ், இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு பேங்க் முடிக்க எல்லாருமே என்ன வேணும், நல்ல ப்ராடக்ட் இருந்தா ஃபண்டிங்க்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழல், இந்த ஆல்வேஸ் நாங்க வேளாண்களை புறம்பட்டு புறம்பு சொல்லுவோம், தேர் மஸ்ட் பி அன் ஈகோ சிஸ்டம் டு ப்ரொமோட் அக்ரோ ஃபாரஸ்ட் என்று சொல்லுவோம். அந்த ஈகோ சிஸ்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளப்பிரிதுள்ளாக இதெல்லாம் மீறி தமிழகத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை வந்தாச்சு. இதில் மிகப்பெரிய தாக்கம், நாங்கள் 10-15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகளுக்கென்றே ஒரு தனி கொள்கை வந்தாச்சு. அப்போ என்னாகும்? அரசு கொள்கை உள்ளது, நிறுவனங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, நல்ல நிலப்பரப்பு, நல்ல ஃபினான்சியல் ரிசோர்சஸ், நல்ல பயாலாஜிக்கல் ரிசோர்சஸ், நிறைய ஒரு 3500க்கும் மேற்பட்ட மர வகைகள், இந்த மர வகைகளில் ஒரு 20 வகையான மரங்கள் தமிழகத்துக்கே கண்டறியப்பட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புதிய வீ ரகங்களை உருவாக்கியுள்ளது. அந்த வீ ரகங்கள் மூலமாக சைட் ஸ்பெசிபிக் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, மல்டி ஃபங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, டிம்பர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பல்புட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பேனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, எனர்ஜி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பயோஃபியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பென்சில் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, எல்லா நான் டிம்பர் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஃபைபர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் வருங்காலங்களில் அடுத்த 10-20 ஆண்டுகளில் இதன் மூலமாக இந்த வேளாண் காடுகளின் நிலப்பரப்பு 2 மடங்காக 3 மடங்கான உருவாக்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் உள்ளது. ஆகையால் வேளாண் காடுகளின் நிலப்பயன்பாட்டு திட்டம் தமிழகத்திற்கு மிக பயனுள்ளதாக அமையும். அது தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய மாற்று நிலப்பயன்பாடு திட்டமாக அமையும் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு, உண்மையிலேயே சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு தமிழகத்தில் உள்ள சூழல் வேளாண் காடுகளுக்கு மிகப்பெரிய பயனுள்ள நிலப்பயன்பாட்டு திட்டமாக அமையும் என்று கூறி, இதன் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே உண்மையிலேயே வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு விஜயம் செய்து இங்குள்ள விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடி தங்களுக்கு தேவையான மாதிரிகளை நீங்களே வடிவமைத்து அதன் மூலமாக தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து வேளாண் காடுகளின் பரப்பை உருவாக்கி அதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான மூலப்பொருள் உற்பத்தியில் தன்னிறைவை ஏற்படுத்தவும், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உங்களுடைய பங்கும் மிக முக்கியமானது என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல தகவல் கலவை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய 11வது எபிசோட்ல தமிழகத்துல எந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு, அதுக்கு எந்த மாதிரியான மரங்கள் எவ்வளவு தேவைப்படுது, அதுக்கான ரிசோர்சஸ் என்ன, அதுக்கான மாற்று வழிமுறை என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்கமா பார்த்திபன் சார் சொன்னாரு. இனி அடுத்த வார நிகழ்ச்சியில வேளாண் காடுகள்ல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தின தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ಏರುಂ ಊರುಂ
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும், கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

0: செய்திகள்
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலியப் பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவிகவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதைப் பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியிலிருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட்கணக்கில் கனடாவின் லாப்கான் கென் பாங், லாப் ஹாங் ஹூக் பாங் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்களை கேட்கலாம். இதம் ரிதம்.

0: வெற்றிவிழா ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நிகழ்ச்சி தர இருக்கிற அடுத்த பாடல் விக்ரம் ஃபிலிம்காக கேட்க இருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, கமல்ஹாசன் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.
1: கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொட்டி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

ராட்சசன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இதமிருதம் நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததாக கேட்க இருக்கிற பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்குது. ஆப்ஷன் ராஜ்குமார் ஸ்வர்ணலதா பாடியது.

கெட்டி மேளம் கேட்கட்டும் அது எட்டு ஊரும் ஊதுங்க நாதஸ்வரம்.

0: சோலைக்குயில் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டுருச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் முராரி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:30 சைபோலின் இன்று ஒரு தகவல்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
0: 8:31 இணைந்திருக்கிறோம். இதம் ரிதம்.

ரயில் பயணங்கள் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க இருக்கிற அடுத்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திற்காக டாக்டர் கல்யாண் டி சுப்பிரமணியம், எஸ் ஜானகி பாடியது, டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல்.

இதம் ரிதம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டீங்க. பி ஜெயச்சந்திரன், சுனந்தா பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நிகழ்ச்சியில தொடர அடுத்த பாடல் திருப்புமுனை திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடியது.

நேரம் 8:51 நேயர்களுக்கான நினைவூட்டலது. நேயர்களே, நாளை 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: ரங்கா பிலிம்காக பாடலில் கேட்டு ரசோம் எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடியது. இசை சங்கர் கணேஷ். பாடலாசிரியர் வாளி.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே எப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அது அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.

8:58 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இதுவரை கேட்டது இதம் ரிதம். அழகான என்பதுகளில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் மூலயமாகவும் முகநூல் பக்கம் வாயிலாகவும் நிறைய நேர்கள் நம்மளோட பயணிச்சாங்க. முதல்ல இருந்து நேர்களுக்கான நினைவூட்டலுக்கு நேர்களே, நாளை 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீத்தம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். தொடர்ந்து 7:30 ஏறும் ஊரும் ஒருங்கிணைந்த பண்ணையும் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள்.

உற்சாகமான சந்தோஷமான இதமான இனிமையான இரவு வணக்கம். நேரம் 9:15, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இது மயிலிறகு. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் இனி வளமுறை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இது. நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தோட பேரு. இம்மே திருமுகம் அவருடைய இயக்கத்துல ஆருதாஸ் அவருடைய கதையில் உருவான படம் இது. படத்துல MG ராமச்சந்திரன், பி சரோஜதேவி, MR ராதா, SV ரங்காராவ், பி கண்ணம்மா, MN நம்பியார், SA அசோகன், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. 1963 வெளிவந்த இந்த படம் August 15 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கான இசை KV மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலை பாடியிருக்கிறது TM சவுந்தரராஜன், பி சுசீலா. இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை கேட்கும்போது மனம் லயிச்சு போகும் அப்படின்னு சொல்லலாம். பாடலுக்கு பிறகு அந்த வரிகளை பத்தியும் சின்ன சின்னதாக பேசுவோம், பகிர்வோம். தொடர்ந்து கேளுங்க, இது மயிலிறகு.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

9:20 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. தேனினும் இனிய திவிட்டாத இசை பாடல்களின் தொகுப்பா இது மயிலிறகு. இந்த நேரத்தில் நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நிகழ்ச்சியில முதல் பாடலே நம்ம இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். இடி இடிச்சு மழை பொழிஞ்சு எல்லாம் நின்னாச்சு. எஸ், இப்போ கொஞ்சம் காமா இருக்கு இந்த ஏரியாலாம். எஸ் ரைட். இந்த மாதிரியான சூழலுக்கு தகுந்த மாதிரி எல்லா பாடல்களுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பழைய பாடல்கள் நிறைய இருக்கு. அது பழைய பாடல் கண்டிப்பாக நம்ம சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சூழலுக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம், படத்தோட பேரு கவிதா. டிஆர் ரகுநாத் அவருடைய இயக்கத்தில், முரசொலி மாறன் அவருடைய திரைக்கதையில் உருவான படம் இது. படத்தில் MR ராதா, MN நம்பியார், ராஜசுலக்ஷனா, SV ரங்காராவ், TS பாலையா, பண்டாரிபாய், புஷ்பலதா, ராகினி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. படத்துக்கான இசை KV மகாதேவன். 1962 செப்டம்பர் 2 வெளிவந்த படம் கவிதா. கவிதா படத்துல நாம கேட்கக்கூடிய பாடலை TM சவுந்தரராஜன், கே ஜமுனாராணி பாடியிருக்காங்க. இசை KV மகாதேவன், பாடலாசிரியர் A மருதகாசி. கேளுங்க ரசிங்க.

நல்லா இருந்ததுல பாட்டு. மின்னல் வெட்டையும் காட்டுது கண்ணாலே, பொண்ணு சுத்துது அத்தான் பின்னாலே, உன்னை தாவென்று கேட்கும் முன்னாலே, இந்தாங்க இங்குது தன்னாலே. நல்லா இருந்தது. எஸ், இந்த மாதிரியான கலக்கல் கலர்ஃபுல் சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா மயிலர கிழங்கு 9:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் கார்த்திகை தீபம் திரைப்படத்திற்காக. 1965 ஏப்ரல் மாதம் 30 வெளிவந்த படம் கார்த்திகை தீபம். ஏ காசிலிங்கம் அவருடைய இயக்கத்தில், ஆர் தயாநிதி அவருடைய கூடவே சேர்ந்த சங்கர் ஜெய் சோமு இவங்க வந்து காமெடி செக்டர் எழுதியிருக்காரு, தயாநிதி வந்து ஃபுல்லா எழுத்துக்கள் கொடுத்திருக்காரு. படத்துல எஸ் ஏ அசோகன், சி வசந்தா, லீலாவதி, கே விஜயன், எஸ் வி ராமதாஸ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை ஆர் சுதர்சனம், பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு. இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சௌந்தரராஜன். கேளுங்க ரசிங்க,

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஒன்பது மணி 9:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய இந்த மாதிரி இதமான செவிகளுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையுமே நீங்க இங்க கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அது படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிறது படத்தோட பேரு. 1962 ஏப்ரல் மாதம் 14 வெளிவந்த படம். ஏ பீம்சிங் அவருடைய இயக்கத்திலையும் திரைக்கதையிலும் உருவான படம் அது. படத்துல சிவாஜி கணேசன், சாவித்ரி, ராஜசுலக்ஷனா, கே பாலாஜி, ஆர் முத்துராமன், எஸ் வி ரங்காராவ், பி கண்ணாம்மா, எம் வி ராஜம்மா, எம் ஆர் ராதா, சி கே சரஸ்வதி, மனோரமா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடலை அடடா அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ். கேளுங்க, நிறைய பேருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி எனக்கும் கூட ரொம்ப பிடிக்கும். பாடலாசிரியர் கண்ணதாசன், கேளுங்க ரசிங்க.

நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். பள்ளம் மேடு கண்டால் பார்த்து செல்லும் பிள்ளை நான், பாசம் என்ற நூலில் சேர்த்து கட்டிய முல்லை. எப்படி இது பெண்ணுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்கும் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப யதார்த்தமான வரிகளை கொடுத்து நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். 9:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு வச்சிருக்கீங்க மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் இதுதான். என்ன பாட்டு அதை பத்தி டீட்டெயில்ஸ் இந்த பாட்டுக்கு பிறகு சொல்றேன், கேளுங்க ரசிங்க.

தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, துணிவில்லையா, பயம் விடவில்லையா, தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவில்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. நல்லா இருந்ததுல பாசமலர் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம், பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாசமலர் படத்தை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு அனுபவம் பத்தாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் 1961 வெளிவந்து இன்னைக்கும் எவர்கிரீன், ஒரு அக்கா ஒரு அண்ணன் தங்கைக்கு வந்து சிறந்த உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு படங்கள்ல முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய படம் இது. மே 27 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏ பீம்சிங் அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. படத்துல சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏற்ற நடிச்சிருப்பாங்க. குழந்தைய ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம், ஐயோ சோ ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் ராணி சம்யுக்தா. 1962 ஜனவரி 14 வெளிவந்த படம் இது. டி யோகானந்த் அவருடைய இயக்கத்தில், கண்ணதாசனுடைய எழுத்தில் உருவான படம் இது. படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன், பத்மினி, எம் என் நம்பியார், ராகினி, கே ஏ தங்கவேலு, எம் ஜி சக்கரபாணி, எம் என் ராஜம், எம் சரோஜா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

சரணம் டூல வந்து பாத்தீங்கன்னா, பஞ்சமலர் மேனி பழகாத பெண்மை, பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை. ஐயோ பாருங்களேன், மன்னவர் திருமார்பில் கண்மூட வேண்டும், வாழ்வினில் வெற்றி கண்ட நாளளவு. அந்த நாள் போதுமானது, அவ்வளவுதான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்கூல்ல ஒரு அன்யூன்யமான ஒரு பாடல் அது. இந்த மாதிரி நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாடலாம் கேட்டீங்க அப்படின்னா மீ மறந்து போயிடுவீங்க. 9:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இது மயிலிறகு. ஒவ்வொரு பாடல் கேட்கும் போதுமே நிறைய பேருக்கு மலர் நினைவுகள் அழகாக மீட்டெடுக்கும். அடடா, அந்த காலத்தில் நாங்கள் இருந்தது இருக்கே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எஸ் ரைட். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், இதையெல்லாம் கேட்டுட்டு கவலையெல்லாம் ஒருத்தரால் இருக்க முடியுமா? இருக்க முடியும். படத்தோட பேரு கவலை இல்லாத மனிதன். 1960 August 19 வெளிவந்த படம் இது. கே சங்கர் அவருடைய இயக்கத்தில், கண்ணதாசனுடைய எழுத்தில் உருவான படம் இது. சந்திரபாபு, ராஜசுலக்ஷனா, எம் ஆர் ராதா, டி எஸ் பாலையா, டி ஆர் மகாரிங்கம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை பாடியிருக்கிறது சந்திரபாபு, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீ இங்கு வந்தாய். ஆளிலை பணி போல நான் வாழ்ந்த வேலை அல்லிய கைகள் உங்கள் கையல்லவா. இது சரணம் ஒன்று. சரி, அப்படியே

பாட்டு எப்படி இருந்தது பார்த்தீங்களா? அலைமோதும் உணர்வாலே கனலாகவே, உள்ளம் அடிவானம் தொடுமாசை கடலாகவே, நிழலாகி உருவான காதல் தன்னை, நிழலாகி உருவான காதல் தன்னை, நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், தித்திக்கும் தேன்குடமே செண்பக பூச்சரமை. ஓ மை காட், வர்ணிக்கணும்னா இப்படி வர்ணிக்கணும். தித்திக்கும் தேன்குடம் செண்பக பூச்சரம், சிங்கனி வாய் திறந்து கொஞ்சம் சிரியேன் அப்படிங்கிற மாதிரி. 9:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலருக்கு. நம்ம நிகழ்ச்சியை நாம கேட்ட இந்த பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் யானைப்பாகன். எம் ஏ திருமுகம் அவருடைய இயக்கத்துல சாண்டோ, எம்எம் சின்னப்ப தேவர் அவருடைய தயாரிப்பில் உருவான படம் இது. இந்த படத்துக்கான திரைக்கதை வந்து ஐயா பிள்ளை கொடுத்திருப்பாரு. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். படத்துல உதயகுமார், பி சரோஜாதேவி, பி எஸ் வீரப்பா, மனோரமா நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. படம் 1960 அக்டோபர் 19 வெளிவந்த படம் இது. நல்லா இருந்ததுல பாடலை பாடியிருந்தது சிறுகாழி கோவிந்தராஜன், பி சுசீலா. ஒவ்வொரு பாடலுமே அருமை, குறிப்பா இந்த பாடலும் கூட. இந்த பாடலுக்கான பாடலாசிரியர் புரட்சிதாசன். சோ நம்ம நிகழ்ச்சி நிறைவா வரக்கூடிய அடுத்த பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்தில இருந்து. 1969 செப்டம்பர் 25 வெளிவந்த படம் 4 கில்லாடிகள். இந்த படத்தை எல் பாலு இயக்கியிருப்பாரு. எல் நாராயணன் வசனங்கள் எழுத்துக்கள் கொடுத்திருப்பாரு. படத்தில் ஜெய்சங்கர், ஆனந்தன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுருளிராஜன், பாரதி, புஷ்பமாலா, குமாரி பத்மினி நடிச்சிருப்பாங்க. படத்துக்கான இசை வேதா. இந்த பாடலை பாடியிருக்கிறது பி சுசீலா. பாடலாசிரியர் கண்ணதாசன். மயிலிருக்கு தரக்கூடிய நிறைவு பாடல் அது, கேளுங்க ரசிங்க.

0: 9:59 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்து மகிழ்ந்தது மயிலரகு. காலத்தை வென்ற காவிய பாடல்கள், தேனினிமினியத்தை விட்டாத இசைப்பாடல்கள், மலரும் நினைவுகள், அழகாய் மீட்டெடுக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் நம்ம நிகழ்ச்சி தகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்த பாடல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் சிவா. எங்கேயும் போயிடாதீங்க, ஏன்னா அடுத்த மெலடி மெட்டுக்கள் நேர் இருப்போம். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து இணைய போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப்பையும் சரியாக பயன்படுத்துங்க. போன் மணி பாட்டு கேட்கக்கூடிய நேர்கள் 0422 அப்படின்ற கோடோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பினை ஏற்படுத்தலாம். நீங்க 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிப்பீங்க. அதுவும் குறிப்பா இந்த பாடலாம் கேட்டு எவ்வளவு நாளாச்சுப்பா அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் கேப்பீங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியின் முதல் பாடல் முதல் நேர வரவேற்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்தங்க?
1: கோவை செல்பவரம் சையத் ரசூல் பேசுறேங்க.
0: சையத் ரசூல் அவர்களே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்துங்க சிவா படத்திலிருந்து வெளியின் வழியே நீயா வந்தது போனது பாடுங்க.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி நன்றிங்க.
0: நிகழ்ச்சியின் முதல் பாடலே நம்ம பேர் இருக்க படம் நல்லா இருக்குல்ல.

0: இந்த மாதிரி இதமான மனதுக்கு பிடிச்சமான உங்களுடைய விருப்ப பாடல் நம்ம நிகழ்ச்சி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி, அதனால பேரை மாற்றி சொல்லாமல் ஊரை மாற்றி சொல்லாமல் பழைய நேர்கள் வராமல் புது புது நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. எல்லாருமே நம்ம நிகழ்ச்சி இடம்பெறணும், அதை கேட்டு நீங்கள் ரசிக்கணும் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கணும். ஸோ நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: நாகராஜ்.
0: சொல்லுங்க நாகராஜ், என்ன பாட்டு வேணும்?
1: வாழ்வே மாய் படத்துல இருந்து சூப்பர் ஹிட் பாடல்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

10:11 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெற நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.

0: கோவை கணபதி பழனிசாமி.
1: வணக்கம், யார் எங்க இருந்துங்க
0: சார்? கோவை கணபதி.
1: கணபதியில இருந்து உங்க பேரு?
0: பழனிசாமி சார. பழனிசாமி சார்.
1: பழனிசாமி அவர்களே சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: உங்க இணைப்பு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: இதே கோயில் படம் சார். இதே ஒரு கோயில்.
1: அந்த படத்துல இருந்து
0: சார்?
1: ஓ, அந்த படத்துல அந்த பாட்டா?
0: ஆமா சார், ஒரு பாட்டு சார். இதே கோயில் இருந்து இதே ஒரு கோவில் பாட்டு சார்.
1: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார்.
1: நன்றி. அவர் பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல.

0: 10 மணி 18 நிமிஷம். ஆகாஷ் வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சு சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பகப்படக்கூடிய நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சிவா சார், நான் பேர்மொழி வாசுதேவ். நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கேன், ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? மனதில் உறுதி வேண்டும் படத்துல அடி வங்காள கடல பாட்டு.
0: மனதில் உறுதி வேண்டும்,
1: ஆமா,
0: அந்த படத்துல இருந்து பாட்டு உங்களுக்காக.
1: நன்றிங்க சார்.
0: இதோ வருது, கேளுங்க ரசிங்க.

பணத்தை தண்ணீரா விட்டிருப்பாங்க. பாசம் கண்ணை மறைச்சிருது பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். சிம்லா ஸ்பெஷல் படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அவினாசி சாலை கோயம்புத்தூர்ல இருந்து திருமதிகள் தமிழ்ச்செல்வி, பாண்டி மீனா, பரிமளம், ரம்யா சேதுராமன், ரேவதி செந்தில் மற்றும் நித்யா பால் குரு. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து போட்டுருங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் விருப்பமாக கேட்டிருந்தாங்க.

0: ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இன்னைக்கு நாள் திங்கக்கிழமையில் வாட்ஸ்அப் மூலமாக வரக்கூடிய நேர்கள் 9585800103 அப்படின்றது ஒன்லி மெசேஜ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜும் உங்களுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபோன் பண்ணி தான் பாட்டு கேட்ப நடம்பிடிச்சிங்கன்னா இதோ இருக்கு, பயன்படுத்திக்கங்க. 0422 அப்படின்ற இணைப்பெண்ணோட 2316312 மற்றும் 2317046 அப்படின்ற எண்கள் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். மறந்துடாதீங்க, மறந்தோ இருந்துடாதீங்க. குறிப்பாக 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடல்களை கேட்பீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: நான் பீடமேட்ல சீதாலட்சுமி கால் பண்றேன் சார்.
0: சீதாலட்சுமிமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: அதான் பூவை பூச்சோடவா படத்துல இருந்து, பூவை பூச்சோடவா ஜெய்சர் பாடின சாங் சார்.
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

0: இரவா பகலா வெயிலா மழையா எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கும்போது இருக்குல்ல வர சந்தோஷம் இருக்க பாருங்க, ஹோ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம் சார், நாங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து ராஜ் கிருஷ்ணா.
0: ராஜ் கிருஷ்ணா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?

0: இரவா பகலா வெயிலா மழையா எதுவும் நம்மள ஒன்றும் செய்யாது. ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கும்போது இருக்குல்ல வர சந்தோஷம் இருக்க பாருங்க, ஹோ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம் சார், நாங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரத்திலிருந்து ராஜ் கிருஷ்ணா.
0: ராஜ் கிருஷ்ணா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? கலகு படத்திலிருந்து ஒரு பூவனத்தில் ஒரு கடி கடிக்கிற அந்த பாட்டு.
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: நன்றி சார்.

சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: கழுகு படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கோம். 10:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நீங்கள் கேட்டு ரச சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. மழை விழுஞ்சு ஓஞ்சு நிறைய இடங்கள்ல அப்படியே ஒரு இதமான ஒரு காற்று பேசும்போது இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும்போது அடடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது மெலடி மிட்டுகள் நேர் இருப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்துங்க?
1: இடையூர்பாளையம் பாப்பம்பட்டி எம்ஜிஆர் நகர்ல இருந்து செந்தில்ங்க.
0: செந்தில் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: புதுக்கவையில இருந்து வெள்ளைப்புறா ஒன்று
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க. தேங்க்யூ சார்.

0: கே ஜே யேசுதாஸ் அண்ட் எஸ் ஜானகி பாடினது. புது கவிதை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 10:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது மெலடி மட்டுக்கள் நேர்விருப்பம். திங்கட்கிழமை அப்படிங்கறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், சேரன்மா நகர் ராஜேஷ்.
0: வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: படம் மீண்டும் கோகிலா. எஸ்பிபி ஜானகி அம்மா ராதா ராதா நீ எங்கிற பாட்டு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிகர்கள்.

சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போடுவோமா? வராது வராது. எஸ் ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல இருந்து பாடல் கேட்டோம். பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு வாட்ஸ்அப் வழியா. சிங்காநல்லூர்ல இருந்து பிரபு கேட்டிருந்தாரு, அவருக்காக இந்த பாடல் கொடுத்திருந்தோம். 10:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மெலடி மெட்டுக்கள் நேரொடுப்பம். தீங்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து பங்கு பெற்று பாடலை கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நம்ம கொடுத்த எல்லா விருப்பப்படலும் எல்லா நேர்களையும் போய் சந்தோஷமா சென்றடைஞ்சிருக்கும். கேட்டுட்டு இருந்தவங்களுக்கும் ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்ற நினைவோட நிகழ்ச்சி நிறைவு பாடலை கொடுத்து நிகழ்ச்சி வேண்டாம் பண்றேன். நான் உங்கள் சிவா.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:55 நிமிடம். நேர்கள் இதுவரை கேட்டது மெலடி மட்டுக்கள், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல். நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 14 அதிகாரம் வான் சிறப்பு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சூலமங்கலம் சகோதரிகள் லீலா ரோஸ்லின், நாகூர் எம் ஹனிஃபா, டி எம் சவுந்தரராஜன், பி அருணா, மலேசிய வாசுதேவன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நலமே விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்று புதறிவுனா இடம்பெறும், 7:15 தமிழ் செய்திகள், 7:30 முன் செல்லடா, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து செய்தி செய்திகள் கேட்கலாம், 8 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9 மணிக்கு சிறுவாணிச்சாரல், 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் ஒப்பமாக, முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பொக்களில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சி திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுச்சாமி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2, நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. நண்பகல் 12 மணிக்கு வசனையிலும் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 2:15 திரை இசை,

2:30 ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவகக்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். பிற்பகல் 3:00-2:00 டீ டைம், மாலை 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ, 5:00 சித்திரை செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் இடம்பெறும். மாலை 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையும் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். பகுதி 3 இடம்பெறும். 28:00 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு, 10:00 மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம், 10:55 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வானிலை அறிக்கை, நள்ளிரவு 11:00 முதல் அதிகாலை 5:53 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 35°C, குறைந்தபட்சமாக 25°C. திருப்பூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 26°C. ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 38°C, குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியிருந்தது. சேலத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 25°C, குறைந்தபட்சமாக 17°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 36°C, குறைந்தபட்சமாக 27°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நேரம் 10:59. மத்திய அலை 990 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் இத்துடன் இணைந்து நிறைவேறுகின்றன. 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் தொடர்ந்த நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

நேயர்களே, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒளிபரப்பு இரவு 11 முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.4 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 77%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.7 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.8 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் மரகத தீவு அயர்லாந்து. எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, கண் பார்வை மேம்படுத்துவதற்கு

லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் நான்காவது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் கோடைக்கு ஏற்ற பழங்கள் ஆர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஈஆர் சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:00 அரங்கிசையில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின் பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சாந்தாராஜன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின் கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். உயர்நிலை பள்ளி கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி அன்னையர் தின கருத்துக்கோவை இரண்டாவது பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. சாருச்சரியா எம்ஓபி வைஷ்ணவ் பெண்கள் கல்லூரி சம்ஸ்கிருத உதவி பேராசிரியர் ஆர் சௌமியா அவர்களின் உரை. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 346வது பகுதி. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செம்மறி ஆடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள். காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05-9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையின் சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

ஒரு முறை இருமுறை பல முறை அந்த பாடலை நம்ம கேட்டாலும் அந்த பாடல் கேட்ட அந்த நேரத்தில் அந்த மெலடியான பாடல் நம்ம மனதுக்குள்ளே வந்து வந்து போகும். அந்த பாடல் வரிகள் நம்ம பல முறை பாடி பார்த்துருப்போம். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை அப்படின்னு அவர் அந்த முதல் பாடல் வரிகளே அந்த புது கவிதையினுடைய வரிகளை அந்த பாடல் முழுதுமே எழுதி வச்சிருப்பார். மௌனமே சம்மதம் என்று தீண்டதே மன்மதம் வண்டு பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு அப்படின்னு. அதுக்கு அடுத்த இரண்டாவது சரணத்தில் வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன் இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது நான் உனக்குடைய சந்தோஷத்தில் மட்டும் இல்லை உன்னுடைய துக்கத்துலேயும் நான் எப்பவும் என்னுடைய உன்னோடு தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த இதை ஓமையை வெளிப்படுத்துறதுக்காக கவிஞர் வந்து அந்த ஒரு வரிகளை எழுதியிருப்பார். இது மாதிரி பாடல் முழுதும் அழகான வரிகள் வரும். நம்மளும் அந்த மெலோடி சாங்கை பாடத்தில் கேட்டுட்டு இந்த இரவு நேரத்தில் இணைஞ்சிருக்கீங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த பாடல் கவிஞர் வைரமுத்து இளையராஜா அவங்களுடைய கூட்டணியில் உருவான அந்த பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி கோழி கூவுது படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

கவிஞர் வைரமுத்துவின் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:18. நீங்கள் இணைந்திருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வாழ்வே மாயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல், கவிஞர் வாலியின் பாடல்வரிகளுக்கு கங்கை அமரன் இசையில்.

இரவு நேரத்தில் உறங்கலான்னு போனால் கூட இந்த மாதிரி ஒரு பாடலை போட்டு எங்களை தூங்கவும் வைக்க முடியாமல் அந்த பாடலை பாடும் விதமாகவும் பாடுவீங்களே, அந்த ஹம்மிங், அந்த பாடல் வரிகள், அந்த லாலா லாலா அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம மனசு மயங்க நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கலாம்னு நம்ம நேர்கள் நினைக்கிறது புரியுது. அந்த பாடல் கவிஞர் வாலியின் பாடல்வரிகளுக்கு கங்கை அம்மனுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். வாழ்வே மாயம் படத்தில் வந்து நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து.

பாவை இவள் பார்த்துவிட்டால் பாலைவனம் ஊற்றெடுக்கும், கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து, இந்த மாதிரி புது புதுவையான வரிகளை வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடல் முழுவதும் அழகாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பாடல் நம்ம கேட்கும்போது அன்று கேட்ட கண்ணாளன், அதன் பிறகு வந்த கண்ணாளனை பட பாடல் ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது அந்த வரியில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வரி அந்த பாடலும் இந்த பாடலும் ரெண்டு பாடல்களை இணைத்து வைக்கின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் இருந்தது. பாரிஜாத வாசம் நேரம் பார்த்து வீசும் அப்படின்றது, முட்டுக்கதவை பட்டு வண்டுகள் திறக்கின்றதே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று பாடும். அந்த பாடல் முடியும் போது அந்த கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து கிளம்பணும் அப்படிங்கிறத புறப்பட்டு போகணுங்கிறதுக்காக, பேசும் கீழேயே ஈரமில்லையே நேரமில்லையே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை பாடலோடும் முடிச்சிருப்பார். அந்த பாடலோட ஓப்பனிங் இசை இடை இசை எல்லாமே ரொம்ப அழகாக அமைச்சிருப்பார் இளையராஜா அவர்கள். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:30, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததா இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கழுகு படப்பாடல், பஞ்சு அருணாசலம் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில்

அந்த பாடல் ஒரு பயணப்பாடலாக இருந்துச்சு. அந்த தனது தனது எஸ் ஜானகி இளையராஜா அவர்கள் இணைஞ்சு அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அந்த பாடல் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷன் நல்லா இருந்தாங்க. பாடல் வரிகள் அழகாக, பூவில் இளம் தென்றல் வந்து ஆடி செல்லும், போதை கொண்ட நெஞ்சம் என்று பாடச் செல்லும், கைகள் இணையும் கண்கள் மயங்கும், சொர்க்கம் பிறக்கும் அப்படின்னு பஞ்சு வர்ணாசலம் அவர்களுடைய பாடல் வரிகள் கவிதை வரிகளாக அந்த பாடலும் இணைஞ்சிருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் தங்கமகன் படப்பாடல்.

கேட்டு பாடல் மலேசிய வாசிவன் எஸ் ஜானகிரலி, ஸ்ரீ ராகவேந்திரா படத்திற்காக கவிஞர் வாலியின் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் விட்ட பதிவுகள், பதிவு செய்த பதிவுகள். ரங்கசாமி ஒண்டிப்புதூரில் இருந்து கோவை மாவட்டத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் கொடுத்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. மாதவரத்தில் இருந்து வீரராகவன் அவங்க வழக்கம் போல் கவிதைகள் எழுதியிருக்காங்க. இதயம் குளிர கீதங்கள், இரவில் வழங்கும் ராகங்கள், நேர்கள் நெஞ்சில் நிறைவுற மனசு மயங்கும் பாடல்கள், மறக்க இல்லாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலட்சுமி லக்ஷ்மி நிகழ்ச்சின்னு ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் மற்றும் ஸ்டிக்கர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்துனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சி யாருமே சொல்லியிருக்காங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க நிகழ்ச்சியை தித்திக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் கருத்துக்கள் பதிவிட்ட நேயர்களுக்கு நன்றி.

நேரம் இரவு 11:45 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி கோழி கூவுது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

இளமை காலங்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினுடன் இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா இந்த மௌனமான இரவில் மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். சலங்கை ஒலி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில்

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

0: நிகழ நேரம் நள்ளிரவு 12:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள

தாய்விரிச்சு படுக்கையிலே பாதி மனம் வாடுது, தாய் பறிக்க கொடி இருக்கு கை இரண்டும் நீளுது. தொட்டாங்கிறையே தனியா ஒதுங்கிறையே விட்டா, இள வயசு வருமா விரல்கள் மேல பட்டா உடம்பு.

காத்தடிச்சு கதிர்வடிச்சு கால் முளைச்சு ஆடுது, கதிரறுக்க ஆளிருக்கு அறுவடையை தேடுது. தினங்கிரியே தனியா புதுங்கிரியே இளவயசு வருமா விரல்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

மான்கள் விரும்பினால் புலியை அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் பண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடும்.

கண்ணல் போலாட.

வந்து பாரு.

வராசா வராசா வராசா வந்து பா.

உம்மேல ஒரு கண்ணு, தில்லால கிடியோ வந்தாள் சின்ன பொண்ணு, நடியோ ரோசா குமாரா போட

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை, நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை கேட்கலாம். திரை இசையில் வெளியான பக்தி பாடல்கள் துவக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எம் ஆர் விஜயா ஆகியோர் பாடிய பாடல் திருமலை தென்குமரி படத்திற்காக, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

நிகழ்ச்சி தொடர்வது பி சுசிலா பாடியுள்ள பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள். பஞ்சவர்ண கிளி படத்திற்காக.

0: நேர்கள் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
1: ஞான விநாயகனே சுவாமி சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டு ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
0: தொடர்ந்து தேவ ஜெகநாத கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனை, ராகம் கல்யாண வசந்தம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அருள்மணி மாலை.
1: நேர்களே, நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள கந்தசஷ்டி கவசம்.